நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தெய்வீக ராகத்தில் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்தது. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: சிந்தனையில் நலமிருந்தால் செயலும் நலமாயிருக்கும். நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே செய்வோம் என்ற நல்ல சிந்தனையுடன் பிறிதோர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது இசையோடு ஆர்ஜே பீட்டர். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது

0: ஆறு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈனுலை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார்.

உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்து சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெராட்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 6:02:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டோம். வல்லமை உள்ளம் பொருந்திய கருணை கடலாம் விக்ன விநாயகன் அருள் வேண்டி வளம் வந்த பாடல் அது. கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியம் இயற்றி எல் கிருஷ்ணன் இசையில் எஸ் ஜானகி பாடியிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்து

பக்தர்கள் அனைவருக்கும் நல்வழியினையும் அருள் நெறிகளையும் போதிக்கும் ராமனை போற்றி வளம் அந்த பாடல் கேட்டும் நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் டி எம் சவுந்தரராஜன் குழுவினர். நேரம் இப்பொழுது 6:12:55. 102.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். இறைவனை குழந்தையாக பாவித்து வரும் பாடல் இது. கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா பாடிய பாடல்.

பி சுசீலா பாடிய பாடல் கேட்டோம். நிலையத்தின் நேரம் இப்பொழுது 6:18:45. இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 7 மழையில் வீற்றிருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு துணை நிற்கும் பாடல் இது. தவசீலன் இயற்றி வி. குமார் இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

கருணை உள்ளம் பொருந்திய நமக்கெல்லாம் நல்வாழ்வை வழங்கும் அன்னை கருமாறனின் அருள் கேட்டும் ஒலித்த குரல் எம்.ஆர். விஜயா. நிலையத்தின் நேரம் இப்பொழுது 6:26. இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக கடலோரத்தில் தனக்கென ஓர் அரசாட்சி புரியும் ஆறுமுகன் புகழ் சொல்லும் பாடல் இது. ப. விஜய் இயற்றி, தேவா இசையில், எஸ்.பி. பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல்.

அனைத்தையும் ஆளும் இறைகுணம் கொண்ட நம்பியோர்களுக்கெல்லாம் துணை நிற்கும் அல்லாஹ் புகழ் ஓங்க ஒலிக்க கேட்டும். நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் எஸ் அன்வர் அலி பாதுஷ், கே வீரமணி, எஸ் சரளா குழுவினர். கவிஞர் தா காசிம் இயற்றிய பாடல் அது. இசை டி கே ராமமூர்த்தி. நேரம் இப்பொழுது 6:35.

நாகூரியே மணிஃபா பாடிய பாடல் கேட்டும். நேரம் 6:38:45. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் இயற்றிய பாடல், சுவாமிநாதன் இசையில் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: நிகழ்ச்சி நிறைவாக டி கே கலாக்குழுவினர் பாடிய பாடல் கேட்டும், பொறுமையை விட மேலான தவமில்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமில்லை என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இதுவரை கேட்டது
1: அருள்மணி மாலை.

0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக

0: கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். 2015 பின்னர் அந்நாட்டிற்கு பிரதமர் செல்வது இது 2 முறையாகும். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் இந்திய கடற்படையின் 2 பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மேனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடவுள்ளார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்திலும் திரு மோடி உரையாற்றவுள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட பிரதமர் திட்டமிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈநுளை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தி துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித்குமார் மொஹந்தி தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வெப்ப வேதியியல் செயல்முறையை பயன்படுத்தி அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க மையமாகவும் இந்த நிலையம் செயல்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி மூலம் கிடைக்கும் வெப்பத்தை ஹைட்ரஜன் உற்பத்தியுடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது ஒரு முன்னோடி தொழில்நுட்பத்தின் திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்தார். மேம்பட்ட அணு உலைகளை பயன்படுத்தி பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்திக்கான நம்பிக்கையை இந்த நிலையம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்பாக்க அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ஸ்ரீகுமார் பிள்ளை கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 trillion என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டந்தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கணினி அடிப்படையிலான டிஜிட்டல் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் சிறார்களை பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே தடை உள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு குமார் கூறினார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்தபோது அதை திரும்பப் பெற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் முறையை எளிதாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசை திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தாவிக்கா கூட்ட

0: அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதற்காக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை மணி 7:15 புறப்பட வேண்டிய நிலையில் காலை 9 புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கச்குடா விரைவு ரயில் நாகர்கோவிலில் இருந்து இன்று காலை மணி 9:25 பதிலாக நண்பகல் மணி 12:05 புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதியளவு இன்று ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது திரும்பப் பெறப்படுவதாகவும் இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபிலாடோ டி லா எஸ்பிரிலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மும்பையில் 3,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தில்லி ஜின் இடையே நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சியர் திரு கவிதா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கண்ணுவின் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் காணும் நிலையான நடைமுறையை தேசிய பல்லுயிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் வலுவான நிலையில் ஒரு கோல் அடித்தபோதும் இந்திய அணியினர் சுதாரித்துக் கொண்டு திறமையாக விளையாடியதால் அடுத்தடுத்து கோல்களை அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சுக்பித் சிங் மற்றும் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹர்தீக் சிங், ஜுக்ராஜ் சிங், அபிஷேக் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து இந்தியாவின் கோல் எண்ணிக்கை உயர்த்தினர். ஆட்டம் முடியும் முன்பு தில்பிரீத் சிங் ஒரு கோல் அடித்தார். இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நேற்று நடைபெற்றது. இதில் அயர்லாந்து 34 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 18.5 ஓவரில் 148 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, 10:00. முன்னதாக அருள்மொழி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். சேகா, இனிய காலை வணக்கம். புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை வீரமணி பாலன். அருள்மொழி மாலையில் வளம் வந்த பாடல்கள் கேட்டும் பக்தி பரவசத்தில் அழுத்தியது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்கள் சிறப்பாக இருந்தது. முதல் பாடல் வல்லமை உள்ளம் நீதான் ஐயா மிகவும் அருமை. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள்.

பர்வதவர்தினி இனிய காலை வணக்கம், ஹேமலதா இனிய காலை வணக்கம், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி இனிய காலை வணக்கம், மயிலை பட்டாபி மற்றும் நண்பர்கள் இனிய காலை வணக்கம், பிரபுவீரா ராஜபாளையம் நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்கள் அருமை, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அன்பு அறிவிப்பாளர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் ராஜமாணிக்கம் கோபி இனிய காலை வணக்கம், பாடல்கள் அருமை, கமலாவர்தன் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்களை கேட்டோம், பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது சூளையிலிருந்து மனோகரன், அருள்மணி மாலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் இனிய காலை வணக்கம், முகமது மியான் இனிய காலை வணக்கம், பர்வதவர்தினி அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஒழித்த வல்லமை உள்ளம் நீதானையா அன்பின் வழியில் யார் நடந்தாலும் பாடல் குருவாயிருக்கு வாருங்கள் என தொடங்கும் பாடல்களை காலை வேளையில் அருமையான பக்தி பாடல்களை வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் இனிய காலை வணக்கம், பிரபாகரன் இனிய காலை வணக்கம், காலை நேரத்தில் இறை உணர்வில் மனதில் நெகிழ வைக்கும் இனிய பக்தி பாடல்களையும் நற்சிந்தனைகளையும் உடன் வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையதாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பிரபாகரன் சொல்லியிருக்காங்க. மற்றும் பல நேயர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதில் ஹெலன் கெலர் பிறந்த தினம் தொடர்பான தகவல்களோடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:15 செய்தி அறிக்கை, 7:25 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய தகவல்களோடு இனிய திர இசை பாடல்கள் இடம்பெறும். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம், 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம், காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 கதையும் கானமும், காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 என்றும் இனியவை, நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 செய்தி அறிக்கை, பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம், 3 மணிக்கு ஒளிச்சித்திரம் சவுண்ட் ட்ராக், பிஏ ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸாரின் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம் இடம்பெற கேட்கலாம், இதில் சூர்யா, ஜோதிகா, விஜயகுமார், நாசர், டெல்லி கணேஷ், கோவை சரளா, வடிவேலு மற்றும் பலர், இசை யுவன் சங்கர் ராஜா, கதை வசனம் இயக்கம் வசந்த், அமைப்பு வி குமார், மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ, 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 5:10 பூந்தென்றல், மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:15 செய்தி அறிக்கை, 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு எனக்குள் நான் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் மற்றும் திரைப்பட நடிகர் செல்வமுருகன் அவர்கள், உடன் உரையாடுபவர் நரேன்குமார், தொகுப்பு ஜெயலட்சுமி, 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன்சந்திரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் வளம் வர கேட்டு ரசிக்கலாம். இதுவரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.

0: நேரம் 7:10. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். சிறு குட்டையை கூட கடக்க யோசிக்காமல் மிக பெரிய கடலை கடந்த உணர்வோடு செயல்பட பிறகு எல்லாம் சுலபமாக இருக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்.

0: நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கேட்டும் பா விஜய் இயற்றிய பாடல் அது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பென்னி தயால் ஹரிச்சரன் சின்மயி குழுவினர் பாடியது. நேரம் இப்பொழுது 7:06:45. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய தினம் ஹெலன் கெல்லர் பிறந்த தினம் தொடர்பான தகவல்கள் கேட்கலாம்.
1: ஹெலன் கெல்லர் ஆரோக்கியமாக பிறந்த ஒரு குழந்தை 19 மாதத்தில் ஏற்பட்ட கடும் காய்ச்சல் காரணமாக கண் பார்வை, கேட்கும் திறன், பேசும் திறன் ஆகியவற்றை இழந்தது. 1887 அவருடைய பெற்றோர் அலெக்சாண்டர் கிரகாம்பெல்லை சந்தித்த பிறகு பெர்கின்ஸ் பள்ளியில் சேருவதற்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்பள்ளியில் ஹெலன் கெல்லருக்கு கிடைத்த ஆசிரியர்தான் ஆன் சலீவன். 49 இந்த ஆசிரியர் மாணவியின் உறவு உலகத்திற்கு அறியப்பட்டது. உதடுகளில் கையை வைத்து அதிர்வுகள் மூலமாக பேசுவதை புரிந்து கொள்ளும் கலையை சல்லிவன் கற்றுக் கொடுத்தார். கண் பார்வையற்றோருக்கான பிரெயில் முறையை கற்றுக்கொண்ட ஹெலன் கெல்லர் ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளையும் கற்றார். 1900 ராட்கிளிஃப் பல்கலைக்கழகம் தயக்கத்துடன் ஹெலன் கெல்லரை சேர்த்து கொண்டது. ஆன் சலீவன் துணையுடன் 1904 ஹெலன் கெல்லரின் 24வது வயதில் இளங்கலை பட்டம் பெற்றார். கண் பார்வையின்றி காதும் கேட்காமல் பல்கலைக்கழகத்தில் படித்து இளங்கலை பட்டம் பெற்ற முதல் பெண்மணி என்ற சிறப்பும் கிடைத்தது. 1903 த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்னும் தலைப்பில் தன் வாழ்க்கை சுயசரிதத்தை ஹெலன் கெல்லர் இயற்றினார். தன் வாழ்நாளில் 12 எழுதியுள்ள கெல்லர் 88 வரை வாழ்ந்தார் என்று சொல்வதை விட உழைத்தார் என்று சொல்வதுதான் சிறந்தது. எல்லாவற்றையும் இழந்த கெல்லர் இழக்காதது நம்பிக்கை மட்டும்தான். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, தடைகளை வெற்றி கொண்டு வாழ்க்கை வாழும் வாழ்க்கை என்று சொன்ன கெல்லர், ஒரு கதவு மூடப்படும் பொழுது மற்றொரு கதவு திறக்கிறது, ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டிருக்கிறோம், திறக்கப்படும் கதவை தவற விடுகிறோம் என்று கூறி தன் மதியால் விதியை வென்ற அதிசய பெண். உடலில் உள்ள 2 முக்கிய புலன்கள் இல்லாமல் ஹெலன் கெல்லரால் இவ்வளவு பெரிய சாதனையை செய்ய முடியும் பொழுது எல்லாம் சரியாக இருக்கும். நாம் இன்னும் பல சாதனைகளை புரியலாம். வெளிச்சத்தில் தனியாக நடப்பதை விட இருட்டில் நண்பர்களுடன் நடப்பது நல்லது என்று சொன்னவர் ஹெலன் கெல்லர். பேசும் திறனில் குறைகள் இருந்தும் உலகமே உன்னை பற்றி பேச வைத்தாய். கேட்கும் திறனில் குறைகள் ஆனால் உன் தன்னம்பிக்கை கதையை இன்று உலகமே கேட்டுக்கொண்டிருக்கிறது. குறைகளுக்கு குறைவில்லை உன் வாழ்வில், ஆனால் நிறைவாய் வாழும் வழியை உலகிற்கு கற்பித்து சென்றிருக்கிறாய். சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய அரிச்சுவடி ஹெலன் கெல்லரின் வாழ்க்கை பயணம். தடைகள் பல வந்தாலும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவோம் என்கின்ற தன்னம்பிக்கையினுடைய முகவரிதான் ஹெலன் கெல்லர்.
0: இன்றைய தினம் ஹெலன் கெல்லர் பிறந்த தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டும் தகவல்கள் தொகுத்து வழங்கியிருந்தார் ஆர்ஜே கௌசல்யா. நேரம் 7:10:20.
2: உங்கள் விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
6: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

டிஇமான் இசையில் அண்ணாத்தே என்ற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். பாடல் விவேகா. இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியிடம் பெற கேட்கலாம். விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீர் இணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சேவையை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி மற்றும் 4000-க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் பங்கேற்கிறார்கள். போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இத்திட்டம் ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாநில

0: கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு பணியாளர்களாக இல்லாமல் பங்குதாரர்களாகவும் இருப்பார்கள் என்று குஜராத் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மும்பை ஐஐடி நியூயார்க்கின் சன்னி ஓல்டு வெஸ்பரி பல்கலைக்கழகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள கல்வி சார்ந்த ஆராய்ச்சி ஒப்பந்தத்தை வரவேற்று சமூக வலைதளத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் பொறியியல் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் இரு நாடுகளின் கல்வி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்பட ஊக்கமளிக்கிறது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நேற்று வர்த்தக மாநாடு ஒன்றில் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் மாபெரும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய எல்லைகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தும் என்றும் இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களும் தங்களுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இது உதவும் என்றும் அவர் கூறினார். புதுமையான முயற்சிகளை விரைவுபடுத்தவும் இரு நாடுகளுக்கு பயனளிக்கும் முதலீடுகளை ஈர்க்கவும் உதவும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு அபிலாடோ டிலா எஸ்பிரேலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொலம்பிய நாட்டுடனான நெருங்கிய நட்புறவை இந்தியா மிகவும் மதிப்புடன் கருதுவதாகவும் அனைத்து துறைகளிலும் இந்த உறவு தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திரு அபிலாடோ பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்திய பிரதமர், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களின் விமான கனவை மத்திய அரசின் உடான் திட்டம் நனவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் நேற்று சேலத்தில் இருந்து பெங்களூருவிற்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். தன்னார்வல அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு மலைவாழ் மக்களிடம் மறுக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகளுக்கு அரசு மானியத்துடன் கூடிய மலிவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஏற்காடு மலைப்பகுதியைச் சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. ஆகாயத்தை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றிய மத்திய அரசின் முன்னோடி திட்டம் காரணமாக மலைவாழ் மக்கள் மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்முஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானில் உள்ள ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு மையங்கள் மற்றும் கடற்கரை ரேடார் நிலையங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்கு முன்னதாக சிங்கப்பூரை சேர்ந்த எவர் லவ்லி என்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஜூன் 17ஆம் தேதி கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இந்த தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என்றும் இதற்கான

0: விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஓமன் கடற்கரைக்கு அருகில் வணிக கப்பல்கள் மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சிக்கியிருந்த கப்பல்களை வெளியேற்றும் பணிகளை சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு உரிய உத்தரவாதம் கிடைக்கும் வரை இப்பணிகள் தொடராது என்று அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த மோதல் போக்கினால் அப்பகுதியில் போக்குவரத்து மற்றும் வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையே நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பிலும் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும். அதே நேரம் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்திவிட்டு தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து முற்றிலுமாக வெளியேற வேண்டும் என்பது ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இறையாண்மை கொண்ட லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்துடன் கூடிய இந்த ஒப்பந்தத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட உதவும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் சுமார் 3,360 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள லாகுயிரா கடற்கரை நகரங்களில் கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தின் மையம் கடல் பகுதியில் இல்லாமல் நிலப்பகுதிக்கு அருகில் இருந்ததால் சேதம் அதிகமாக உள்ளது என்று அந்நாட்டில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த துயரமான தருணத்தில் இந்தியா வெளிப்படுத்திய ஆதரவுக்கும் ஒற்றுமைக்கும் வெனிசுலா இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்திய மக்களுக்கும் வெனிசுலா மக்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் உணர்வை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கான உதவிகளை வழங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. இடிபாடுகளுள் சிக்கியுள்ளவர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயை வென்றது. பாஸ்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே பிரான்ஸ் முன்னிலை வகித்தது. டொராண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. உருகுவே ஸ்பெயின் இடையிலான ஆட்டமும் சவுதி அரேபியா கோபோ வர்டே இடையிலான மற்றொரு ஆட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நியூசிலாந்து பெல்ஜியத்தையும் எகிப்து ஈரானையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 20 இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-ல் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: சும்மா கீழி.
1: விவேக் இயற்றிய பாடல் இது. தர்பார் என்ற திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 MHz. வணக்கம் தமிழ்நாடு.

0: நேரம் 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான நாள் MSME தினம், அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் June 27 அனுசரிக்கப்படும் இந்த நாள் பொருளாதார வளர்ச்சியிலும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திலும் முக்கிய பங்காற்றும் MSME நிறுவனங்களின் பங்களிப்பை நினைவு கூறும் நாளாகும். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக கருதப்படும் இந்த நிறுவனங்கள் உற்பத்தி, சேவை, வணிகம் உள்ளிட்ட பல துறைகளில் செயல்பட்டு கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகின்றன. குறிப்பாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளுக்கு இடையிலான பொருளாதார இடைவெளியை குறைத்து தொழில் முனைவோரை உருவாக்குவதிலும் MSME நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பெரிய முதலீடுகள் இல்லாமலேயே புதிய யோசனைகள், புதுமைகள் மற்றும் திறமைகளை அடிப்படையாக கொண்டு பல தொழில்கள் வெற்றிகரமாக வளர்ந்து வருவதற்கு MSME துறையே அடித்தளமாக உள்ளது. இந்த துறை நாட்டின் ஏற்றுமதி

0: வளர்ச்சிக்கும் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பிற்கும் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. சிறு தொழிலாக ஆரம்பமாகி பலரின் வாழ்க்கையில் சாதனை படைக்கும் மாற்றத்தை உருவாக்கும் சக்தி MSME நிறுவனங்களுக்கு உள்ளது என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே இன்று MSME தினத்தை முன்னிட்டு தொழில் முனைவோர்களின் உழைப்பு, புதுமை, சிந்தனை மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கான அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டுவோம்.
1: இன்றைய தினம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டும் தகவல்கள் தொகுத்து வழங்கியிருந்தார் ஆர்ஜே சாய் லக்ஷ்மி. நேரம் 7:32. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00.

RRR திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். மரகதமணி இசையில் தேவி ஸ்ரீபிரசாத், யாசின் நிசார், ராகுல் குழுவினர் பாடிய பாடல். பாடல் மதன் கார்க்கி. நேரம் 7:37. நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்பான ஒரு முகநூலில் வந்து ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலையே தொடர்ந்து அனுப்புங்க. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நிறைய தகவல்கள்லாம் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று காலை 8:02 நமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் உங்கள் விருப்பம் கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் நேயர்களின் இனிய பெயருடன் உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை 9:02 கலக்கல் அரங்கம் கேம் ஷோ, அதனோடு திரையிசை பாடல்களும் இடம்பெற கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய பதிவுகளை வந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல்லையும் தொடர்ந்து அனுப்பலாம். நிகழ்ச்சிக்கு உண்டான கேள்வி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பதிவுகளையும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல்லையும் தொடர்ந்து அனுப்பலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: நேரம் 7:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் சூரரை போடுற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். டி குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:44:35. முன்னதாக ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருந்தேன். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான கேள்வி போஸ்ட் பண்ணியிருந்தேன். உங்களுடைய பதில்களை தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்புங்க. நிகழ்ச்சி தொடர்பாகவும் உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நேரம் 7:45.
1: शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
2: तो
1: है
2: ऐसा बोलो ना
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान ये हुई ना बात
3: क्यों छोटे साहब वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ

0: நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், இனிமையான பாடல்கள், அனைத்து மறுமை தகவல்கள் ஏவும் நன்றி. வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம், வணக்கம் தமிழ்நாடுக்கு வாழ்த்துக்கள். ஹேமலதா நைஸ், பர்வதவர்தினி, இனிய காலை வணக்கம் சார், வாழ்த்துக்கள். புரசைவாக்கம் சவுந்தரராஜன், இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள். மேலப்பேடு தயாளன், வாழ்த்துக்கள். மயிலை பட்டாபி மற்றும் நண்பர்கள் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷாசேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் இணைந்துள்ள நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள். சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது, வாழ்த்துக்கள். ஆரணி தேவன், வாழ்த்துக்கள். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடலின் அணிவரிசை அற்புதமாக இருந்தன. காலை வேளையில் மனதுக்கு உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் தந்தன. தங்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வேலு கிருஷ், இனிய காலை வணக்கம். ராஜமாணிக்கம் கோபி, இசைக்கும் பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமா, இனிய சுவையான காலை வணக்கம், நன்றி. டி நகர்லேருந்து ரமா. ரவி, பிரபு வீரா, இனிய காலை வணக்கம்.

வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சூளை மனோகரன் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சம் சூளை மனோகரன். பண்ணைப்புறம் மணிகண்டன் இனிய காலை வணக்கம். பாரிவல்லர் இனிய காலை வணக்கம். ரோசையா இனிய காலை வணக்கம். சூளை மனோகரன். தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் அலுவலகத்தில் மாப்பு அடிக்கும் ஊழியர்களுக்கு காப்புதான் என்பதை அறிந்தேன். வழங்கி நிலைத்தாருக்கு வாழ்த்துக்கள். சூளையிலிருந்து மனோகரன். ஹெலன் கெல்லர் பிறந்த நாளில் அவரை பற்றிய தகவல்கள் பற்றிய பயனுள்ள தகவல்கள் கேட்டோம் அறிந்தோம். வழங்கி நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் எம்எஸ்எம்இ தினத்தில் அதனை பற்றிய தகவல்கள் குறிக்கோள்கள் முக்கியத்துவம் சொன்ன தொகுத்து வழங்கிய ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிரபாகரன் ஹெலன் கெல்லர் பிறந்த நாளில் அவரை பற்றிய தகவல்கள் நினைவலைகள் சிறப்பு வழங்கி நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். பிரபாகரன் முயற்சி வெற்றிக்கான ஒரே வழி என்ற சிந்தனை துளிகளில் உடன் நிகழ்ச்சியை தொடங்கியது சிறப்பு வாழ்த்துக்கள். மீண்டும் பிரபாகரன் இன்றைய நாளில் சிறப்புகள் நிகழ்வுகள் செய்திகள் தகவல்கள் பாடல்களையும் வழங்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கும் ஆர்ஜேக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடந்து கொண்டிருக்கும் 2026 ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 மென்ஸ் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நிகழ்ச்சியில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் வந்து தொடர்ந்து விளையாடிட்டுருக்காரு. எந்த அணிக்காக விளையாடிட்டுருக்காரு, அவருடைய பெயர் என்னன்னு சொல்லிட்டு ஒரு முகநூலில் ஒரு கேள்வி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய நேயர்கள் வந்து தொடர்ந்து பதிவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய பதிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா, மகாதேவன் நிஷான் வேலுப்பிள்ளை என்பவர் தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவர். இவர் ஆஸ்திரேலிய அணிக்காக தேசிய அணிக்காக தொடர்ந்து விளையாடி வருகிறார். மேலும் நட்சத்திர வீரரும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீச்சூர் ராஜமுருகன் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோசையா இனிய காலை வணக்கம். சிவன் அருண் ஆஸ்திரேலிய அணிக்காக நிஷான் வேலுப்பிள்ளை விளையாடி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை அவரும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. கண்ணன் பூந்தநலம் புண்ணியக்கோட்டி ராமகிருஷ்ணன் வீரதுரை அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம் ரங்கராஜன் டி நகர் ஆண்டாள் தேவமணி பாப்பம்பாடியிலிருந்து ஆரணி பாப்பம்பாடியிலிருந்து பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அன்பு அறிவிப்பாளர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பாடலில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மேலும் வந்து நிகழ்ச்சி தொடர்பான கேள்விக்கு வந்து நிஷான் வேலுப்பிள்ளைன்னு சொல்லின்ற பதில் கொடுத்துருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார். மேலும் வந்து அவர் ஆஸ்திரேலிய அணிக்காக தொடர்ந்து விளையாடிட்டுருக்காருன்ற பதிவும் கொடுத்துருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி ஞானாம்பிகா ரன்ஷன் மாலினி தேவி அருணாச்சலம் சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன் செம்பரம்பாக்கம் ரெஜினா ஏழுமலை வஜ்ரவேலு புதுகேசவரம் சோமங்கலம் சடகோபன் பிரபு வீரா மயிலை பட்டாபி சூளை மனோகரன் பிரபாகரன் ஹேமலதா சூளை ரீஜா மனோகரன் உள்ளிட்ட எல்லா நேயர்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. நிஷான் வேலுப்பிள்ளைன்றவர் வந்து தமிழ்நாட்டுடைய வம்சாவழியை சேர்ந்தவர். வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவில் குடிபெயர்ந்து அங்கேருந்து ஆஸ்திரேலியா அணிக்காக தொடர்ந்து விளையாடி நாட்டுக்காக பெருமையை தேடிக்கொண்டிருக்கும் நிஷான் வேலுப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்காக பதிவுகளை தொடர்ந்து அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி. தொடர்ந்து கேளுங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: யுவன் சங்கர் ராஜா இசையில் வாலி இயற்றிய பாடல் அது. வள்ளவன் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் சிலம்பரசன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் நேயர்கள் இதுவரை கேட்டது
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலக தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவிக்க அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கனடாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி

காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிமையான காலை வணக்கம் விவத் பாரதி. தமிழகம் நேயர்கள் எல்லாருக்கும் சூப்பரான ஒரு காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறது நான் அஜய் சாய்லட்சுமி. இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பமில் நேயர்களுக்கு பிடித்த பாடல்களை அவங்க போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பி அந்த ரிக்வெஸ்ட் சாங்ஸாக தான் நம்ம வந்து இந்த ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்க போகிறோம். நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் கார்டு எடுங்க, உங்களுக்கு பிடித்த பாடலை இரண்டு பாடலை எழுதுங்க, நம்ம நிலையத்துக்கு அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய விருப்ப பாடல் எல்லாரும் சேர்ந்து கேட்டு சந்தோஷப்படலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 சனிக்கிழமை. ஸோ ரொம்பவே ஒரு அழகான நாளாக இருக்க போகுது இந்த நாள். ஏன்னா வீக்கெண்ட் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, நிறைய பேருக்கு லாங் வீக்கெண்டாக இருந்திருக்கும். ஸோ சூப்பராக போக போகுது இந்த வீக்கெண்டை, நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து விவத் பாரதி பாடல்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. எஸ் நிகழ்ச்சியில் முதல்ல யாருடைய விருப்ப பாடல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர்லேருந்து சங்கர் சுஷீலா, மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசையிலிருந்து நாகராஜ் அஸ்வினி, தேஜூர்லேருந்து குமரன், ஆங்கரையிலிருந்து பைரவி, மதுரவாயில் அன்பு சீனிவாஸ் ஜெயலக்ஷ்மி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஆர்கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கர குப்பம் பூமொழி கஜேந்திரன். இவங்க எல்லாரும் தங்கலான் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. ஸ்டே டியூன்ட் வித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின் விருப்பம்.
3: ஒரு கடிதம் எழுதி
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் சரியாக 8:11 ஆயிட்டுருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மாதவரம் திருவள்ளூர் திருவிழந்து டெய்லர் விநாயகம், மதனகுமாரி, அஜித், சங்கவி, அஸ்வித், ரோஷன், தர்ஷன், சாய் தருண், சாய் பிரீத்திகா, கோவிலாம்பூண்டியிலருந்து செல்வகுமார், சந்தியா, வர்ஷினி, யாமினி, மாதவரம்லேருந்து ஏகாந்தம், எழிலரசன், எழிலவன், எழிலோவியம், திருமழிசை, ராஜசேகர், தனசேகர், குணசேகர், ஞானசேகர், அமுதாசேகர், கொடுங்கையூர், ராமு, விஜயா, விஜயகுமார், நந்தினி, விஷால், நதியா, குப்பநத்தம், ராமு, காஞ்சிபுரம், கோகிலா, பிரசன்னா, பெங்களூர்லேருந்து ஹேமபிரியா, துர்வா மற்றும் ரவிக்குமார், இவங்க எல்லாரும் சீமராஜா திரைப்படத்துக்காக ஒரு பியூட்டிஃபுல் சாங் கேட்டிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பார்

சக்தி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:18 ஆயிட்டு இருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் வருது அப்படின்னு பார்த்துடலாம். தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடுலேருந்து பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன், உடன்குடியிலிருந்து நூர்தீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இஜாஸ், அயனிஷிஃபா, மஞ்சள் நீர்காயிலிருந்து எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசலிருந்து சந்திரபோஸ், சுஜன், மமதாபுரம்லேருந்து மீனா, மன்னிவாக்கம்லேருந்து ராமஜெயம், பெரவள்ளூர்லேருந்து கே ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர், இவங்க எல்லாரும் NGK திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. எஸ், நீங்களும் இது மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்களும் பாடல் ரிக்வஸ்ட்டை எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். டு தி ஸ்டேஷன் டைரக்டர், ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4, இந்த முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல், ஒன்று அல்லது இரண்டு விருப்ப பாடலை நீங்கள் எழுதி அனுப்பினா நிச்சயமாக உங்களுடைய விருப்ப பாடலும் உங்கள் பேரும் உங்கள் குடும்பத்தினர் பேரும் இல்லை உங்களோட நண்பர்கள் பேரும் நம்ம வானொலியில் ஒலிக்கும். எஸ், இந்த ஒரு இன்ஃபர்மேஷனோட அடுத்ததான் நிகழ்ச்சியில் NGK திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:25 ஆயாச்சு. பவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வழங்குறது நான் ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் எடப்பாடி பூலாம்பட்டியிலேருந்து தங்கவேல், தன்ஷிகா, மெஹுல் ஹரிஷ், மெத்துன்யா, வெண்கரும்பூர்லேருந்து நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடியிலேருந்து ராஜேந்திரன், கஜலட்சுமி, பொன்னாடம்லேருந்து சரவணராஜ், கொள்ளிடம்லேருந்து காமராஜ் மற்றும் இந்திராணி, திருவண்ணாமலையிலிருந்து சரவணன், கனிமொழி, மணலூர்பேட்டையிலிருந்து வெங்கடேசன், தேன்மொழி மற்றும் புகழேந்தி, கண்டாச்சி மங்கலம்லேருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, கஞ்சனூர்லேருந்து குமாரசாமி, மேட்டூர்லேருந்து கலைசெல்வி, காட்டேரி அம்மன் கோயிலிருந்து கோவிந்தராஜு, காளி, மலர்கொடி, சென்னை சிங்கர் சிவராமன், நாகராஜ், தியாகதுருவம், குப்புசாமி மற்றும் கஸ்தூரி, இவங்க எல்லாருக்காகவும் பராசக்தி திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியோன் இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

நேரம் சரியா 8:30 ஆயிட்டிருக்க. ஸ்டுடியோ கிளாக்ல விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வழங்குறது நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. ஸோ ஒரு சாட்டர்டே மார்னிங்கே ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்ஸோட நம்ம நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. ஸோ இந்த நாளும் இதே மாதிரி ஒரு அழகானதாக, ஒரு இதமானதாக, இன்பமானதாக அமையும் அப்படின்னு நான் நிச்சயமாக உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னும் அழகான பாடல்கள் அடுத்த 1:30 உங்களுக்காக இருக்குது. எல்லாமே நம்ம நேர்களாகிய நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண சாங்ஸ் தான். ஸோ அந்த வரிசையில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் யார் கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர்லேருந்து பட்டாபி ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமத்திலிருந்து ஜோதி, ஈசன் முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், பெருமாள்பட்டிலிருந்து பி ஜெயலக்ஷ்மி, சேயோன் மற்றும் விஜயராணி, அம்பத்தூர்லேருந்து ஜெகதீசன், அம்பத்தூர் எஸ்வி நகர்லேருந்து எம்டி ரவிச்சந்திரன், இவங்க எல்லாரும் கனா திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது பாரதியின் தமிழ் எஃப்எம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எஸ், உங்கள் விருப்பமில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டாலம் ஆதி திராவிடர் குடியிருப்பிலிருந்து டிசி ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர்லேருந்து ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய் மற்றும் மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரியிலிருந்து ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி சோஃபியா, சைதை ஜோதி, அம்மாள் நகர்லேருந்து ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம்லேருந்து உமா பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ் மற்றும் சஞ்சய், ஸ்ரீனிபுரம்லேருந்து அனிதா மற்றும் சாமுவேல், செஞ்சி கப்பையிலிருந்து ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு மற்றும் அன்பு கிருஷ்ணா, இவங்க எல்லாரும் வாழை திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் இந்த பாடலை சேர்ந்து கேட்டு

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
5: Left on 2.3.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 8:41 ஆகிடுச்சு. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நேர்களுடைய விருப்ப பாடல், அதாவது போஸ்ட் கார்டில் நேர்களை எழுதி அனுப்புகிற ரிக்வஸ்ட் சாங்ஸ் தான் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஃபேஸ்புக் நேர்கள் ஆல் டைம் வந்து நம்மளுக்கு ஃபேஸ்புக்லேயே கனெக்டடாக இருந்து நமக்கு சப்போர்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹாய் சொல்லிக்கலாம். எல்லாருடைய கமெண்ட்ஸும் படிக்க நேரம் இல்லை, பட் அவங்களுடைய பெயர்களாவது அட்லீஸ்ட் மென்ஷன் பண்ணலாம். பிரகாஷ் டிபிஎஸ், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், சூலை ரீஜா மனோகரன்,

மற்றும் சம்முனி கேஎம், நட்ராஜன் சுப்பையா, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், ரங்கராஜன், மதுரை சோ சண்முக சுந்தரம், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், அப்புறம் பர்வதவர்த்தினி, முகமது மியான், நாகராஜ் ஆறுமுகசுவாமி, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், மேலப்பீடு தயாளன், அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, என் சின்னராஜி, மற்றும் பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், எம்என்பி நச்சுப்பிள்ளை, ஓம் பிரகாஷ், பண்ணைப்புறம் மணிகண்டன், ஹேமலதா, இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சியோடு அவங்க இணைந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்க தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்தே இருங்க. அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னு பார்த்துருவோம். திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயிலிருந்து சின்னராஜி, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித்யுகதீரன், நாற்றம்பள்ளி வேட்டுப்பட்டிலிருந்து சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குர்பானி குண்டாலிருந்து சுஜாதா முருகேசன், சுஜித், அஜய், அனிதா மற்றும் ராஜேஷ், ஜோலார்பேட்டையிலிருந்து சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம்லேருந்து அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டுலேருந்து பத்மான், ஆற்காடு சாத்தூர்லேருந்து ரமேஷ் ஈஸ்வரி, தருமபுரியிலிருந்து குணசேகரன் பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடகா மாநிலம் பங்காருப்பேட்டையிலேருந்து சுரேந்தர் மற்றும் இந்திரா, இவங்க எல்லாருக்காகவும் மெஹந்தி சர்க்கஸ்லேருந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ விவித் பாரதி. தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் வந்து சரியாக 8:49 ஆயிட்ருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னும் ஓரிரு பாடல்களோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையும். மீண்டும் 9:02 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் வந்து உங்களை நான் சந்திக்க போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ஷோ வச்சுருக்கேன். அதாவது உங்களை ஸ்கூல் டைமுக்கு திருப்பி கொண்டு போக போகிறேன். ஏன்னா நம்ம ஸ்கூலில் எல்லாருமே கண்டிப்பாக எல்லா வகுப்புலேயும் திருக்குறள் படிச்சிருப்போம். ஸோ அந்த திருக்குறள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத தான் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ திருக்குறள் ஆர்வம் உள்ளவங்க தெரிஞ்சவங்கலாம் ரெடியாக இருங்க. அடுத்த 9:02 நம்மளுக்கு கலக்கலரங்கம் இருக்குது. ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பாக்கம் அபர்ணா நகர்லேருந்து மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்ரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன். மலையம்பாக்கம்லேருந்து வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர்லேருந்து முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, பொன்னியம்மன் மேடிலிருந்து வன்னை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ. திருவள்ளூர் மாவட்டம்லேருந்து புள்ளரம்பாக்கம்லேருந்து மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா மற்றும் தர்ஷன். இவங்க எல்லாரும் தெரி திரைப்படத்துலேருந்து ஒரு க்யூட்டான சாங் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நம்மளும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. ஸ்டே டியூன்ட்.
1: மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லா குட்டி.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

102.3 FM. ஆல் ரைட், நேரம் சரியாக 8:56 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பமில் கடைசியாக யாருடைய சாங் ரெக்வெஸ்ட் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். அம்மாப்பேட்டை இ லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள் மற்றும் ஆதித், செய்யார் வட்டம் சிறுங்கட்டூர்லேருந்து எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயில் மதுரை நாயக்கன் தெரு சரஸ்வதி, காத்தர்வீடிலிருந்து கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடிலிருந்து ஏழுமலை புஷ்பா மணியரசன், கொரட்டூர்லேருந்து மணவாளன் ஆனந்தி மணவாளன், திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டியிலிருந்து கனகரத்தினம், இவங்க எல்லாருக்காகவும் ராட்சசி திரைப்படத்திலிருந்து ரெக்க நமக்கு அப்படிங்கிற பாடல். இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி வந்து நிறைவடையுது. மீண்டும் 9 ஒரு செய்தி சுருக்கம்க்கு அப்புறம் 9:02 நான் உங்களை கலக்கலரங்கம்ல சந்திக்கிறேன். இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
3: 9 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலக தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தாவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கனடாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும் சூப்பரான ஒரு சனிக்கிழமை காலை வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். நான் ஆர்ஜே சாய்லட்சுமி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி கலக்கல்

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும் சூப்பரான ஒரு சனிக்கிழமை காலை வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். நான் ஆர்ஜே சாயலட்சுமி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். எஸ் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேம் ஷோ தான் நம்ம விளையாடுவோம் ஒரு ஒரு வாட்டியும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் என்ன கேம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே போன நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், உங்களுக்குலாம் ஒரு க்ளூ கொடுத்தேன். என்னென்னா, உங்களை எல்லாரும் திருப்பி தமிழ் புக் படிக்க வைக்க போகிறேன் நம்ம ஸ்கூல் டைமில் படித்த மாதிரி. ஏன்னா இந்த கேம் ஷோ வந்து திருக்குறள் தான் நம்ம கேம் ஷோவில் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு திருக்குறள் சொல்லுவேன், அதில் வந்து ஒரு வார்த்தை மட்டும் மிஸ் ஆகும். அந்த வார்த்தை என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். முடிஞ்சால் அந்த திருக்குறளோட அர்த்தம் சொன்னாலும் ரொம்ப சிறப்பு, சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கியோட கேம் ஷோ. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு திருக்குறளை எடுத்துக்கலாமே. அகர முதல டேஷ் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ற திருக்குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிற வார்த்தை அங்கே மிஸ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த வார்த்தையை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நிறைய திருக்குறள்கள் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம் யார் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அழகாக கண்டுபிடிக்கிறீங்க, யார் அதுக்கு கரெக்டான அர்த்தம் சொல்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் ஆர்வமாக இருக்கேன். நிகழ்ச்சிக்குள்ளே நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444-295-20853, அப்படி இல்லைனா 2838-9871 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், சரிங்களா? இந்த நம்பர் தொடர்பு கொண்டு இணைப்பில் வந்ததும் நீங்கள் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நேயர்கள் வந்து நம்மளுக்கு லைனில் வந்துட்டாங்க. ஓகே, நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: கார்த்திக் பேசுமா?
0: கார்த்திக் எப்படி இருக்கீங்க? சூப்பர். என்ன பண்றீங்க கார்த்திக்?
1: வீட்டுல சும்மா.
0: ஓகே, சரி. ஓகே, ரெடியா? கேம் ஷோக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கான திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா, அரங்கூரான் அல்ல டேஷ் ஒருவன், புறங்கூரான் என்றால் இனிது. தெரியலீங்களா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி நன்றி நன்றி. ஓகே, கார்த்திக் வந்து ட்ரை பண்ணாரு, பட் அவருக்கு தெரியாத கஷ்டமான திருக்குறளாக கேட்டேன் போல இருக்கு. இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னு நினைச்சிங்கன்னா நீங்களும் தொடர்பு கொண்டு ஆன்சர் பண்ணுங்க. அரங்கூரான் அல்ல டேஷ், புறங்குறான் என்றல் இனிது. இந்த திருக்குறளில் இந்த மிஸ் ஆகிற வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். யோசிச்சுட்டே இருங்க. பாடல் முடிகிறப்போ ஃபோன் எடுத்து நான் சொன்ன நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம். டாக்டர் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க. 102.3

0: ஓகே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:11 ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. ஓகே, ஸோ சனிக்கிழமை காலையில் அதுவுமா திருக்குறள் சொல்ல வைக்கிறியுமா அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸில் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் அப்பப்போ நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நிச்சயமாக இந்த கேம் ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. போன காலர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், அரங்குரான் அல்ல டேஷ் புறங்கூறான் என்றில் இனிது, இந்த டேஷில் என்ன வார்த்தைகள் வரும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அடுத்த நேயராவது கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி. அடடே, வணக்கம் விவித் பாரதி. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சூப்பரா இருக்கேன் பத்மாவதி மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? திருக்குறள் கேட்டீங்களா? ரெடி
1: ஆன்சரோட
0: சொல்லணுமா? சரி, அரங்குரான் அல்ல டேஷ் புறங்குரான் என்றல் இனிது அப்படின்னா அது அந்த கேப்ல என்ன வார்த்தைகள் வரும்? இது வந்து புறங்கூறாமை அதிகாரத்துல இருந்து வர ஒரு குரல். ரொம்ப யோசிக்கிறீங்க, உங்களுக்கு ஞாபகம் வரலன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த காலருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி.
2: வணக்கம், அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
0: மாலினிதேவி மேடம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். திருக்குறள் கேட்டீங்களா? ஆன்சர் ரெடியா? அப்படிங்களா? ஓகே சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். இதுக்கு அர்த்தம் என்ன சொல்றீங்களா?
2: அதுக்கு வந்து என்ன

0: எல்லா நட்பண்புகள் இருந்தாலும் மற்றவங்களை பத்தி புறம் பேசக்கூடாது.
1: எல்லா நற்பன் அப்படி கிடையாது. ஒருத்தவங்க வந்து நல்லது செய்யல நல்லது பேசலன்னா கூட பரவாயில்ல, மற்றவனை பற்றி புறங்கூறாம இருக்கிறது சிறப்பு அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்றார். சூப்பர் சூப்பர் மேடம், நல்ல ட்ரை, நல்ல கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் வந்து ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. மாலினி தேவி மேடம் வந்து முடிச்சிட்டாங்க கரெக்டாக ஆன்சர் சொல்லி. நெக்ஸ்ட்டு திருக்குறள் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க, அதுக்குள்ளே ஒரு பாடல் கேட்டுடலாம். பேச்சுலர் திரைப்படத்துக்காக ரொம்பவே அழகான பாடல். ஸ்டே டியூன்ட், இது பாரதியின் தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: Web 102.3.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 9:20 நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க வித் மீ ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ், நிகழ்ச்சி புதுசாக கேட்குறவங்களுக்காக இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் ஷோ. இந்த கேம் ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 0444-9520853 அப்படி இல்லைனா 0444-2838-9871 இந்த ரெண்டு நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாற்றி மாற்றி கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளில், அதாவது திருக்குறள் 2 அடி இருக்கக்கூடிய திருக்குறளில் நான் சில வார்த்தைகளை மிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிச்சம் இருக்கிற வார்த்தைகளில் திருக்குறளை சொல்லுவேன். அது என்ன வார்த்தைகள்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அர்த்தமும் சொல்ல முடிஞ்சா இன்னும் சூப்பர். ஓகேங்களா? ஸோ வெற்றிகரமாக ஒரு திருக்குறள் முடிச்சிட்டாங்க நம்ம நேயர்கள். ஒரு 3-4 பேர் கால் பண்ணிட்டாங்க, ஒரு திருக்குறள் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து வரவங்க வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஆன்சர் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்துருவோம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் மேம். சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார், எப்படி இருக்கீங்க? பயிற்சி வேண்டுமோன்னு மத்தவங்கள நினைக்கிற அளவுக்கு கரெக்டா நீங்க லைனை புடிச்சிருக்கீங்க. ஓகே ஓகே சார். சோ ரெடியா கேமுக்கு?
1: ரெடி மேம். எனக்கு என்ன கேள்வி?
0: உங்களுக்கு என்ன திருக்குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேஷ் டேஷ் அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது.
1: டேஷ் டேஷ் அடங்கியான் தோற்றம். ஐயோ,
0: கேள்விப்பட்டது. இது வந்து கண்டிப்பா நம்ம எல்லா ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம், நிச்சயமா இருக்கு. நம்மளுக்கு கேள்விப்பட்ட குரல் தான்.
1: ஆமா, ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் மேம். ஆனா என்ன சொல்ல வரலையே, அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது.
0: ஆமா,
1: ஏதாவது க்ளூ கொடுங்களே மேம்.
0: ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து அடக்க முடைமை அதிகாரம். அது அதுதான் க்ளூ. அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன்.
1: அடக்க முடிமை.
0: ஆமா,
1: மனசுக்குள்ள இருக்க
0: வரல, வாயில வரல, தொண்டை வரைக்கும் வந்துருச்சுங்களா? ஓகே சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி நன்றி. ஓகே, ஸோ சந்திரசேகர் சாருக்கு தெரியல, அடுத்த காலருக்கு தெரியுதா அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
2: ஹலோ.
0: வணக்கம் சார்.
2: காலை வணக்கம் மேடம். நந்திபாக் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன்.
0: கோபாலகிருஷ்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லாமா, நீங்க எப்படிமா இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். திருக்குறள் கேட்டிங்களா? என்ன திருக்குறள்
2: சொன்னேன்?
0: அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. அந்த டேஷ்ல ரெண்டு வார்த்தைகள் வரும், என்ன வார்த்தை அது? வாய்ப்பு கொடுப்போம். நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி.
3: வணக்கம் மேடம்.

0: வணக்கம் மேடம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சூப்பரா இருக்கேன் வனஜா மேடம். கொஞ்சம் உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்றீங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே, ரெடியா? ஆன்சர் தெரியும் போல இருக்கே. உங்க வாய்ஸ் கேட்டா ஆன்சரோட வந்திருக்கீங்க போல இருக்கே. சொல்லுங்க.
1: நிலையும் தெரியாது,
0: சூப்பர் சூப்பர்.
1: வந்து தன்னுடைய நிலைய இருந்து ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் அந்த இது மேடம்.
0: ஓகே, இப்ப வந்து இது பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா என்னன்னா, அவங்க நிலையில இருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுக்கமா இருக்கிறவங்களோட உயர்வு வந்து மலையோட பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ நீங்க வந்து கரெக்டா சொன்னதுனால உங்களுக்கு வந்து கிளாப்ஸ் பண்ணிரலாம், சரிங்களா? நன்றி நன்றி. ஓகே, கரெக்டாக வனஜா மேடம் வந்து ஆன்சர் சொல்லிட்டாங்க ஒரு வழியாக. ஸோ அடுத்த திருக்குறளோட நான் ரெடியாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. ஜோ திரைப்படத்திலேருந்து இந்த பாடல், அழகான பாடல். கேட்டு இணைந்திருங்கள் விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3. ஸோ நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாடல் முடிகிற டைமில் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஸ்டே டியூன்ட், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 102.3 FM.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: 102.3 FM.
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
2: சபாஷே
3: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: 102.3

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:30 ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. கேட்டுருக்கீங்க எஸ் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் நம்மளோட ஸ்கூல் டைமுக்கு கொண்டு போகிறேன். அதாவது ஐயோ இது படிச்சிருக்கோமே, ஐயோ இதை நம்ம சொல்லியிருக்கோமே அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் அந்த மாதிரியான திருக்குறள்கள் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ திருக்குறள்கள் என்ன நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருந்தாலும் அப்பப்போ மறந்துடுறோம் இல்லையா. ஸோ ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கும் ஞாபகப்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். எஸ் அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து திருக்குறள் வச்சு நம்ம கேம் ஷோ நடத்திட்டுருக்கோம். எஸ் அடுத்ததாக யார் எங்கிருந்து பேசுறாங்க, திருக்குறளை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கறத பாத்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் மேம், சேலத்துல இருந்து சரண்யா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சரண்யா மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி மேடம், ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்களும் தொடர்ந்து இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வருவோம்.
1: கட்டாயம் மேம், கட்டாயமா.
0: சரி ரெடியா, திருக்குறளுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஊதியம் இல்லை உயிருக்கு. இது கூட கண்டிப்பா படிச்சிருப்பீங்க நீங்க வந்து ஃபுல்லா சொன்ன உடனே நான் ஐயோ ஆமா இது நம்ம படிச்சிருக்கோமே அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்.
1: என்ன அதிகாரம் மேம்?
0: புகழ்.
1: இல்ல மேம், ஐடியா இல்ல.
0: சரி நன்றி நன்றி, நல்லா ட்ரை பண்ணீங்க, நன்றி மேடம். ஓகே சரண்யா மேம் வந்து ரொம்ப ஈகரா வந்தாங்க, பட் அவங்களுக்கு டக்கு ஞாபகம் வரல போல இருக்கு. அடுத்த நேயர் கரெக்டா சொல்றாங்களான்னு பாத்திரலாம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், பழைய வண்ணாரப்பட்டில இருந்து ஹரி.
0: ஹரி சார் எப்படி இருக்கீங்க, கேக்குதுங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். திருக்குறள் கேட்டீங்களா?
2: கேட்டேன் மேடம்.
0: ஆன்சர் ஆன்சர், என்னோட வாய்ஸ் எனக்கு போட்டு காட்டக்கூடாது, நீங்க ஆன்சர் சொல்லணும்.

0: உட்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் அல்லது உயிர்க்கு.
1: சூப்பர் சூப்பர் சார். ஸோ கரெக்டாக சொன்னதுனால உங்களுக்கு வந்து ஒரு கிளாப்ஸ் பண்ணியாச்சு. நன்றி. ஓகே, ஸோ இதுக்கு விளக்கம் தெரியுமான்னு கேட்கறதுக்குள்ளே கிளம்பிட்டாரு. கரெக்டான ஆன்சர் அதுதான், அதாவது ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த குரலுக்கு வந்து என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறியவருக்கு அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஈதல் கொடுக்க வேண்டும், அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும். அந்த புகழ் இல்லாமல் உயிருக்கு வேறு எதுவுமே ஊதியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்மளுக்கு வர புகழை தவிர பெரிய புகழ் வேறு எதுவுமே கிடையாது லைஃப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வள்ளுவர். ஸோ இது மாதிரி இன்னும் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான குரல்களோட அடுத்தடுத்து சாங்ஸோட நம்ம நிகழ்ச்சி தொடரப்போது, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 0442952 0853, அப்படி இல்லைன்னா 2838 9871 இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் டயல் பண்ணலாம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேஜிஎஃப் திரைப்படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், இது வித் பாரதியின் தமிழ் FM 102.3.

0: கிளைத் பவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ், கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து திருக்குறளை கண்டுபிடிக்கிற ஒரு கேம் ஷோ தான் நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் போயிட்டுருக்கு. அடுத்ததாக என்ன திருக்குறள், யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம். ஸ்ரீ கனகராஜ், கூடுவாஞ்சேரில இருந்து.
0: கனகராஜ் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், உங்களை மாதிரியா?
0: நன்றி நன்றி, ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன்
1: உங்ககிட்ட பேசி. நிச்சயமா, அந்த நிகழ்ச்சியில இந்த பேசி அருமையான நிகழ்ச்சி. ஆனா இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து எல்லா அறிவிப்பாளருமே பண்றது இல்ல.
0: கண்டிப்பா,
1: இது போன்ற இந்த வித்தியாசமான நிகழ்ச்சிக்கு முதலில் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி சார். சோ இப்ப நீங்க ரெடியா திருக்குறளுக்கு?
1: ஆமா ஆமா, தயாரா இருக்கேன்.
0: சூப்பர். மனத்தொடு வாய்மை டேஷ் டேஷ் தானஞ்சை வாரின் தலை.
1: ரொம்ப சிரமமா இருக்க.
0: மனத்தொடு வாய்மை, புரியல.
1: பிரபலமானது ரொம்ப
0: ஈஸியா கேக்குறீங்க இப்போ உங்களுக்கு.
1: ஆமா
0: சரி, உங்களுக்காக வந்து அதே அதிகாரத்துல இருந்து கொஞ்சம் நான் ஈஸியா கொடுக்குறேன், சரிங்களா? கண்டிப்பா இதை நீங்க படிச்சிருப்பீங்க.
1: சரி.
0: டேஷ் டேஷ் யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். கண்டிப்பா
1: எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல்.
0: சூப்பர் சூப்பர் சார், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆன்ஸ் இதுக்கு வந்து விளக்கம் சொல்லுங்க. அதாவது விளக்கம் கேட்டால் எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. சரி பரவாயில்ல, நானே விளக்கம் சொல்லிடுறேன். ஸோ வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்களுக்கு ஒரு சிறிது அளவு கூட தீமை இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும். ஸோ மற்றவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி, மற்றவங்களை இழிவுபடுத்தாத மாதிரி நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே வாய்மை அப்படின்னு தான் சொல்கிறாங்க வள்ளுவர் அவர்கள். எஸ், இதே மாதிரி இன்னும் அழகான திருக்குறள்களோட நிகழ்ச்சி தொடர இருக்குது, அழகான பாடல்களும் தொடர இருக்குது. அந்த வரிசையில் நெக்ஸ்ட்டு என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதாராமம் திரைப்படத்துக்காக இந்த பாடல் வந்துட்டுருக்கு. இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:45 ஆயிட்டிருக்க ஸ்டுடியோ கிளாக்ல. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ் வந்து திருக்குறள் கேம் ஷோ தான் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேயர்கள் சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வர வாரங்களில் நிச்சயமாக என்னோடய நிகழ்ச்சியில் கண்டிப்பாக திருக்குறளை பற்றினா இதே கேம் ஷோவை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங் இன்றைக்கி தான் முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் ஈஸியான திருக்குறளாக கேட்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வரப்போகிறவங்களுக்கு என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்துருவோம். வணக்கம் விவத் பாரதி. வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கோபிகிருஷ்ணன்.
0: கோபிகிருஷ்ணன் சார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: சஞ்சய்.
0: சூப்பர். இன்னும் எல்லாம் ஒரு வேர்ட்ல தான் ஆன்சர் சொல்லுவீங்களா? சரி, இப்போ நீங்க ஃபுல்லா அதுலயே இருக்கீங்க, கேட்ட உடனே ஆன்சர் சொல்லிரணும்னு. இல்ல இல்ல, படிச்சது வந்து உங்க மனசுல எங்கயோ இருக்கும், இப்ப கேட்ட உடனே ஞாபகம் வரும் பாருங்க. இப்ப அதெல்லாம் ஞாபகம் வரணுங்கிறதுக்காக தான் கேக்குறது. கண்டிப்பா இப்ப வரும் பாருங்க. இப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எடுத்து வச்சிருக்கேன்
1: நான்.
0: சரி, தீயவை தீய டேஷ் டேஷ் தீயினும் அஞ்சப்படும். இதை விட உங்களுக்கு ஈஸியா கேட்கவே முடியாது. ஹலோ, கேக்குதுங்களா?
1: சொல்லுங்க.
0: தீயவை தீய டேஷ் டேஷ் தீயினும் அஞ்சப்படும். கண்டிப்பா நீங்க படிச்சிருப்பீங்க. அடடா, படிச்சிருப்பீங்கன்னு சொன்னதும் எஸ்கேப் ஆயிட்டது. சரி, அடுத்த நேயர் வந்து ஆன்சர் பண்றாங்களான்னு பாத்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: காஞ்சிபுரம் தேனம்பாக்கம் கோவிந்தராஜன்.
0: கோவிந்தராஜன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சார்.
2: நன்றி, நன்றி.
0: சரி, இப்போ குரல் கேட்டிங்களா, திருப்பி சொல்லவா?
2: சொல்லுங்க. தீயதல்
0: தீயவை டேஷ் டேஷ் தீயினும் அஞ்சப்படும்.
2: தீயவை டேஷ் இல்ல மேடம், அத்தங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறேன்.
0: சரி, நன்றி, நன்றி சார்.
2: நன்றி, நன்றி.
0: வணக்கம் விவத் பாரதி.
3: வணக்கம். ரேவதி ஸ்ரீராமன் நம்பத்தூரிலிருந்து.
0: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா ஆனந்தமா இருக்கேன். நீங்க பண்ற புரோகிராம் நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி சார். திருக்குறள் கேட்டீங்களா?
3: கேட்டேன். தீயவை தீய பயத்தாரால் தீயினும் மஞ்சப்படும்.
0: சூப்பர். சோ இதுக்கு அர்த்தம் சொல்றீங்களா?
3: அதான், துன்பத்தை அடுத்தவங்களுக்கு செஞ்ச தீய அடுத்தவங்க துன்பத்தை செஞ்சா நமக்கேதான் அது.
0: தீய செயல்களை வந்து மத்தவங்களுக்கு தீமை செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம செய்யறப்போ அது தீய விட, அதாவது நெருப்பை விட
3: அழிச்சிடும்.
0: தீய விட ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்றேன்.
3: மேடம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
3: சந்திரசேகர் வந்து புது நேயர்களுக்கு
0: இல்ல, இப்ப நம்ம கால்ல யார் வரீங்களோ அப்ப நம்மளுக்கு அந்த டைம்

0: போல வரதுதான் சரி சரிங்களா?
1: மேடம் ஆட்சேபம் கிடையாது,
0: புரியுது புரியுது. இல்ல அது தொடர்ந்து முயற்சி பண்றப்போ அவங்க லைன் வந்துருது. நமக்கு வந்து ரேண்டமா தான் எடுக்கிறோம், நம்ம நம்பர் பார்த்து எடுக்கிறது இல்ல. அதனால நீங்க
1: எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்.
0: நிச்சயம் நிச்சயமா சார், நிச்சயமா. பாடல் முடியறப்ப ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக நான் நேயர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், பாடல் முடியற டைம்ல ட்ரை பண்ணா நிச்சயமா கிடைக்கும்.
1: உங்க ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்ப ஆனந்தமா இருக்கு, ஆழ்ந்த கருத்துக்கள் நிறைய பகிர்ந்தாதான் இருக்கு, நல்லா இருக்கு மேடம், சந்தோஷம்.
0: நன்றி நன்றி சார், இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ஓகே சார், சூப்பராக ஆன்சர் சொல்லிட்டாரு விளக்கத்தோட. ஸோ அவருக்காக அடுத்ததார் ரெமோ திரைப்படத்தில் தான் சூப்பரான பாடல் வருது. பாடலை தொடர்ந்து மற்றும் ஒரு திருக்குறளும் வருது. இணைந்திருங்கள், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:53 ஆயிடுச்சு ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ், அப்படின்னா என்ன அர்த்தம்? நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ லாஸ்டாக இருக்க ஒரு 6 நிமிடங்களில் ஸோ என்ன லக்கி காலர் வராங்க, திருக்குறளை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். வணக்கம். ஓகே, ஸோ லைனில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. எஸ், அடுத்த திருக்குறள் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அடுத்த திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டனை தூறும் டேஷ் டேஷ் கற்றனை தூறும் அறிவு. திருப்பி சொல்கிறேன், தொட்டனை தூறும் டேஷ் டேஷ் கற்றனை தூறும் அறிவு. கண்டிப்பாக இது எல்லாருமே நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம். அந்த படித்த ஞாபகத்தோடு யாராவது கால் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சரி, நீலமங்கலம் கனடா பாலத்திலயும் பேசுறேன் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். திருக்குறள் கேட்டீங்களா
1: மேடம்? ஆன்சர் சொல்லட்டுமா? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு.
0: சூப்பர் சூப்பர். இதுக்கு விளக்கம் சொல்றீங்களா?
1: மீனிங் வந்து மேல மேல தோண்டி தோண்டி படிச்சிருந்தாதான் அதுக்கு மீனிங். அது
0: சரி, என்னன்னா இப்ப மணல்ல நம்ம தோண்ட தோண்ட கேணியில தண்ணி ஊறும் பாத்தீங்களா, அதே மாதிரி நம்ம படிக்கிற அளவுக்கு அறிவு வரும். கரெக்ட்.
1: சூப்பர்.
0: நிச்சயமா நிச்சயமா. சோ கரெக்டா நீங்க ஆன்சர் சொன்னதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு கிளாப்ஸ். ஓகேங்களா? நன்றி நன்றி. என்ன சார்? கண்டிப்பா கண்டிப்பா. இணைப்புல வந்ததுக்கு நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. எஸ், வந்து அவர் கிட்டத்தட்ட கரெக்டா தான் சொன்னாரு. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணலில் உள்ள கேணியில் வந்து நம்ம தோன்ற அளவுக்கு தண்ணி வரும். அதாவது எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக தோன்றோமோ அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து ஊறி வரும். அது மாதிரி நம்ம மக்களுக்கு வந்து அவங்க கற்ற கல்வியினோட அளவு பொறுத்து அவங்களுக்கு அறிவானது ஊறி வரும் அப்படின்றது தான் வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த குறளோடைய அர்த்தம். எஸ், இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு, ரொம்பவே ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அதாவது நேயர்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, குரல்கள் சொல்ல முயற்சித்தாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, சிலருக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி தொண்டை வரைக்கும் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நிச்சயமாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி அடுத்து வரும் வாரங்களில் நிச்சயமாக என்னோடய நிகழ்ச்சியில் இந்த திருக்குறள் கேம் ஷோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். எஸ், இந்த ஒரு விஷயத்தோட அட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இறுதி பாடலாக வர்றது பீஸ் திரைப்படலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. செஷல்ஸ் தீவு இந்தியாவின் ஒரு அண்டை நாடாகவும் பெருங்கடல் திட்டத்தின் முக்கிய பங்குதாரராகவும் விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவிக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:02:50. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களை, இந்த ஒரு மணி நேரமும் நம்ம கேட்க போகிறோம் கதையும் கானமும், நகைச்சுவையான கதைகள், அறிவுக்கு சிந்தனையான கதைகள், நம்மளுடைய எண்ணங்களை வந்து

நினைவுபடுத்தக்கூடிய சில இனிமையான கதைகளோடு இனிய திரை இசைப்பாடல்கள் தான் இந்த ஒரு மணி நேரமும் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz கேட்க போகிறோம். அந்த வகையில் வாங்க ஒரு இனிய பாடலோடு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். அதனை தொடர்ந்து இன்று காலை 11:02 அந்த நாள் நினைவுகளை நம் கண்முன்னே கொண்டு வரும். 1950, 60, 70 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

கதையும் காணமும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் இளையராஜா இசையில் எங்கூர் பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக மனு எஸ் சித்ரா குழுவினர் பாடிய பாடல். பாடலின் வரிகள் கங்கை அமரன். நேரம் இப்பொழுது 10:08:35. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்பலாம்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் கதையும் கவனமும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்ருக்கோம். கதையினோடனே ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவையான ஒரு கதை தான். இது வந்து பிரபல பேச்சாளர் அவருடைய கதையிலிருந்து எடுத்து வந்த ஒரு கதையினே கூட சொல்லலாம். அதாவது ஒரு கிராமத்தில் வந்து தொடர்ந்து விடாமல் மழை பெஞ்சிட்ருக்கு. மழை வந்து படிப்படியாக மேலும் மேலும் அதிகமாகி போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இடி மின்னல் மழை வந்து வெளுத்து வாங்கிறதுனால அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் என்ன நினச்சாங்க, இதுக்கு மேலே மழை நிற்கிற மாதிரி இல்லை, நம்மலாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா ஒரு இடத்துக்கு அருகாமையில் இருக்க ஒரு மண்டபத்துக்கு மேடான பகுதிக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று சேர்ந்து ஏதோ கொடையை பிடிச்சிட்டு ஏதாவது மேலே மழை தண்ணி படாமல் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த மண்டபத்தில் போய் தங்கிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒன்று கூடி வந்து பேசுகிறாங்க, இதுமாதிரி வந்து மழை நிற்கவும் மாட்டேங்குது, இடியும் இடிச்சிட்ருக்கு, அப்புறம் மின்னலும் அதிகமாகிட்டே இருக்குது, நீர்வரத்தும் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் அதிகமாகிட்டே இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கும்பொழுது எல்லாருமே ஒரே மண்டபத்தில் தங்கிட்டு இருக்காங்க, குழுவாக இருக்கிறாங்க, எல்லாருமே ஒரு ஊர் ஜனமே ஒரு மண்டபத்தில் தங்கிட்டுருக்கு. அப்போ வந்து சிலர்லாம் பேசிகிட்ருக்காங்க. என்ன பேசிகிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க, பாவம் செஞ்சவங்களுக்கு தான் வந்து என்ன ஆகுனா வந்து இடி வந்து அவங்க மேலே வந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பழமொழிகள் சில கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து மிக உயரமான ஒரு மரம் ஒன்று வந்து எதிர் இருக்குது, போயிட்டு ஒவ்வொருத்தராக வரிசையாக என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு தொட்டுட்டு வராங்க. இதில் வந்து அவங்களுக்குள்ளே என்னென்னா அடுத்தது இவங்க போவாங்க இவங்க மேலே விழுந்துடும், அடுத்தது இவங்க மேலே போவாங்க இவங்க மேலே விழுந்துடும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து வரிசையாக உள்ள மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போயிட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே போயிட்டு அந்த மரத்தை வந்து தொட்டுட்டு வந்தாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இடி மின்னல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த மரங்கள் கிளைகளில் தான் அது வந்து முதல்ல தாக்கக்கூடியது ஒரு எண்ணம் வந்து பொதுவாகவே இருக்குது, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஊடகங்கள் மூலியமாகவே. இப்படி வரிசையாக ஒவ்வொருத்தராக போயிட்டு வந்து அந்த மரத்தை தொட்டுட்டு வந்துட்ட பிறகு அப்பா நம்ம பாவம் எதுவும் செய்யலை நம்ம புண்ணியம் தான் செஞ்சுருக்கோன்ட்டு கடைசியாக ஒருத்தர் மட்டும்தான் மண்டபத்தில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாங்கல்ல கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவரை வெளியில் நீங்கள் போயிட்டு அந்த போயிட்டு தொட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவரும் வெளியில் தள்ளி விட்றாங்க எல்லாரும் சேர்ந்து. அவரும் போகிறாரு மரத்துக்கிட்ட போகிறாரு, மரத்தை தொடுறாரு, இடியும் விழுது மின்னலும் விழுது, ஆனால் மரத்தில் இல்லை மண்டபத்து மேலே விழுந்துருக்கு. இதுலேருந்து நம்ம அந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நகைச்சுவை கதை தான். இது வந்து கேள்விப்பட்ட கதையும் கூட. இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்தடுத்து நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

சௌந்தர்யன் இயற்றி இசையமைத்த பாடல் கேட்டோம். சேரன் பாண்டியன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சுனந்தா குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் இப்பொழுது 10:18 நிமிடம் 50 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில்.

0: அந்த நாள் நினைவுகளை நாம் கண்முன்னே கொண்டு வரும் திரையிசை பாடல்கள் இன்று காலை 11:00 நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz கேட்டு ரசிக்கலாம். கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz. நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் தொடர்ந்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00.
2: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
3: तो ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके।
2: वेरी गुड।

கங்கை அமரன் இயற்றிய பாடல் அது. பாசப்பறவைகள் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கேஜே யேசுதாஸ் எஸ் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 10:26, 10:00. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz-இல் கதையும் கானமும். நகைச்சுவை கலந்த ஒரு கதை ஒன்று கேட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேராசை பெருநஷ்டம்ன்றத ஒரு கதையை வந்து சொல்ல போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரியில் ஒருவர் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தார். ரொம்ப நேரமாக ஆச்சு தூண்டில் போட்டு, மீன் கிடைக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தார், கிடைக்கவே இல்லை. ஒரு சிறிய மீன் மட்டும் அந்த வலையில் தூண்டில் மாட்டுது. அதையும் பிடிச்சி அவர் தரையில் போடுறாரு. அந்த சின்ன வகை மீன் வந்து அவர்கிட்ட கேட்குது, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொருள் தரேன், அந்த பொருள் வச்சு நீங்கள் வந்து 3 முறை உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்படி உங்களுக்கு அது கிடைக்கும்போது என்னை வந்து தண்ணியிலேயே விட்டுருங்க, என்ன நான் வந்து ரொம்ப சின்ன மீன் தானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு உருக்கமாக அவர்கிட்ட கேட்குது. அவரும் சரின்ட்டு என்ன பண்ணுறாரு, சரி அந்த பொருளை கூட அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் மட்டும் தனியாக பண்ணக்கூடாது, நீங்கள் வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு குடும்பத்தோடு உட்காந்து இது செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் அந்த சிறிய வகை மீனை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, ஏரியிலேயே விட்டுட்டு அவர் அந்த பொருள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, இது போல் வந்து எங்களுக்கு வந்து முக அழகு வந்து சரியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவரும் அவர் மனைவியும் கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளை வச்சு உருட்டிட்டு முகம் வந்து ரொம்ப வசீகரமாக அழகாக வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வருது. இரண்டாவதாக வந்து என்ன கேட்குறாங்கன்னா, வந்து இன்னும் வந்து இந்த தாடைகள்லாம் வந்து என்ன ஆகணும்னா இன்னும் அழகாக வரணும்னு சொல்லி கேட்குறாங்க. அது 3 முறை தான் பண்ண முடியும், ஒரு முறை உபயோகிச்சிட்டாங்க, 2வது முறை வந்து தாடைகள்லாம் கொஞ்சம் அழகாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் பண்ணித்தருது, தாடைகள்லாம் அழகாக பண்ணித்தருது. அடுத்தது இல்லை இன்னும் வேறு மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு 3வது முறை கேட்குறாங்க. மொத்தமாகவே வந்து முகத்தோடைய அழகே வந்து மாறி போயிடுது. அவங்களால கண்ணாடியில் போய் பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு அவங்களுடைய முகத்தோற்றம் வந்து அப்படி இருக்குது. அதுதான் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதில் என்ன தேவையோ நம்ம அதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு மற்றதைகளும் விட்டுணும் நம்ம. இதுதான் வந்து இந்த கதையின் மூலயமா பேராசை பெருநஷ்டம்ன்றது வந்து ஒரு சிறிய கதை மூலம், ஒரு சிறிய உயிரினத்துக்கு தெரிஞ்சது கூட நம்ம வந்து பெரிய உயிரினங்களுக்கு நமக்கு வந்து இன்னும் நமக்கு தெரியலேன்ற இந்த கதையின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நேரம் 10:28, 25:00. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் தொடர்ந்து அனுப்பலாம். நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz-இல் நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி.

வைரமுத்து இயற்றிய பாடல் அது. பூவே பூச்சுடவா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கேஜி யேசுதாஸ் பாடியிருந்தார். நேரம் 10:33:40. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் தொடர்ந்து அனுப்பலாம். கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெர்ட்ஸ்.

ஒரு நகைச்சுவை கதையை பற்றி கேட்டோம், ஒரு பேராசை பெருநஷ்டம் என்ற ஒரு கதையை நம்ம கேட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இயற்கை தொடர்பான ஒரு கதையுமே நம்ம சொல்லிக்கலாம். அதாவது திருவிழாக்கள், நாடகங்கள், திரைப்படங்கள் இது போன்ற எல்லா இதுலேயும் வந்து நம்ம இந்த பொம்மலாட்டம் கதைகள் வந்து நிறைய நம்ம பார்த்துட்ருப்போம். இது வந்து ஒரு வரி இரு வரி கதைகள் தான். இந்த பொம்மலாட்டம் கதைகள் நம்மலாம் வந்து ஒரு நாடக நடிகர்கள் தான் சொல்லவும் போனாலும். வில்லியம் ஷேக்ஸ்பியர்ன்ற ஒரு எழுத்தாளர் கூட எழுதியிருப்பார், நம்மளுடைய ஸ்டேஜஸ் பற்றிலாம் நிறைய சொல்லியிருப்பார். பொம்மலாட்டமும் இது வந்து அடுத்து ஒரு கதையாகவும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா நம்மளுடைய கவனம் ஃபுல்லாகவே வந்து அந்த திரைப்படமாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், அல்லது கச்சேரிகளாக இருக்கட்டும், இதில் வந்து பொம்மலாட்டம் வந்து கை அசைக்கிறது, அடிக்கிறது, விளையாடுறது, போகிறது வர்றது பற்றி தான் நம்ம வந்து நம்மளுடைய கவனம் ஃபுல்லாகவே அதில் தான் இருக்கும். அதில் தான் கொண்டு போயிருப்பாங்க, நம்மளுடைய பார்வை ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்கும். ஆனால் நம்மளை இயக்கக்கூடிய ஒரு அந்த கயிறு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து இயற்கை. இந்த கதையின் மூலமா நம்ம சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் மேலே வந்து நம்மளை வந்து நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது ஒரு சக்தி இருக்குது. ஸோ அதுதான் இந்த பொம்மலாட்டம்ன்ற கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல். அடுத்தடுத்து நிறைய கதைகளோடு இனிய திரை இசை பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். வைரமுத்து இயற்றிய பாடல் அது. சிவா சி அவர்களுடைய இசையில் ஹரிஹரன் சுஜாதா குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 10:40:30. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய காலை வணக்கம், கதையும் கானமும் நிகழ்ச்சியின் பாடல்கள் அருமை, சிறப்பாக உள்ளது, தொடரட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அடுத்து வீரராகவன், கதையும் கானமும் கலகலப்பாக அமைந்துள்ளது, ஆரம்ப பாடலே அமர்க்கலமாக இருந்தது, அடுத்தடுத்து வந்த பாடல்கள் இனிமை தந்தது, ஈர்க்கவும் வைத்தது, அனைத்து நேயர்களையும் உள்ளம் மகிழும் நிகழ்ச்சி, ஊரும் மனதில் நிகழ்ச்சி. ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன் மாதவரம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், கதையும் கானமும் அருமை, பாடல்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்களுடைய பதிவுகளை அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். அடுத்து என்ன கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்றத வந்து பார்க்கலாம். ஒரு நகைச்சுவை கதை கேட்டோம், ஒரு பேராசை பெருநஷ்டம் பற்றி ஒரு கதை கேட்டோம், அதுக்கப்புறம் நாமெலாம் வந்து ஒரு நாடக நடிகர்கள்ன்றது ஒரு கதையை பற்றி நம்ம கேட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் வந்து மாணவர்கள்கிட்ட கேட்குறாங்க, புதுப்பிக்கத்தக்கக்கூடிய வளங்கள், இயற்கை வளங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து பொதுவான ஒரு தமிழ்லேயும் அவர் கேட்குறாரு. மாணவர்களுக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு சூரிய சக்தி, நீர் சக்தி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் நல்லா தெளிவாக யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு மாணவர் மட்டும் வந்து என்ன பண்ணுறாங்க, லேட்டாக வராரு. ஒரு தினமும் வந்து வகுப்புகளுக்கு லேட்டாக வராரு. லேட்டாக வரும்பொழுது அவரால் வந்து பேருந்து வந்து அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் நிறுத்தம் இல்லாத காரணம் ஒன்று, ரொம்ப தூரம் வந்து ஒரு பேருந்துடைய இடத்துக்கு வந்து தான் அவர் பஸ்ஸு பிடிச்சி அவர் வந்து பள்ளிக்கு வரணும். அப்படி வரும்பொழுது தினமும் அவருக்கு வந்து பள்ளிக்கு வந்து லேட்டாக தான் வராரு. இருந்தாலும் படிப்பில் வந்து படிச்சுட்டி அவர் எல்லாருமே வந்து முன்கூட்டியே வந்துடுறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஆசிரியர் கேட்கும்போதெல்லாம் அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல முடியலை. ஒவ்வொரு முறையும் இந்த மாணவர் தான் பதில் சொல்கிறார். வழக்கமாக இவரே தான் வந்து என்ன பண்ணுறாங்க, வகுப்புக்கு லேட்டாக வராரு, உள்ளே வராரு, திட்டு வாங்குறாரு, திரும்ப வந்து என்ன சொல்கிறாரு, அந்த மாணவர்கிட்ட இவர் கேட்குறாரு, ஆசிரியர் கேட்குறாரு, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், இயற்கை வளங்கள்லாம் என்னன்னு சொன்னோடனே அவர் ஒன்று ஒன்றா புட்டு புட்டு வைக்கிறாரு. சோலார் எனர்ஜி, வைண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் எனர்ஜி, பயோமாஸு, அப்புறம் வந்து ஜியோ தெர்மல் எனர்ஜி, கிட்டத்தட்ட நமக்கு வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்ன சோலார் எனர்ஜி வரைக்கும் அட்வான்ஸ் டெக்னிக்லாம் இருக்குதோ எல்லாமே அந்த மாணவர் வந்து ஒவ்வொன்றா வந்து வரிசைப்படுத்தி சொல்லவே வந்து அந்த ஆசிரியர் வந்து மாணவர் வந்து என்ன பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. அதாவது அவரால் வகுப்புக்கு வந்து முன்கூட்டியே வர முடியலனாலும் ஆனால் அவருடைய கவனம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா படிப்புலேயும் வந்து வகுப்புலேயும் தான் அவருடைய கவனம் இருக்குது. இருந்தாலும் அவரை பற்றி அவரை பார்த்து நம்மலாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட சொல்லி அந்த மாணவரை வந்து பாராட்டி பரிசும் கொடுக்குறாங்க. தொடர்ந்து கேட்போம் இணையதளங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பூவே உனக்காக திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும். இத்திரைப்படத்திற்காக பழனி பாரதி இயற்றி உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 10:48:25. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் சிவசுப்பிரமணியம், நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது, வாழ்த்துக்கள். ஹேமலதா, மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. பர்வதவர்தினி, இனிய காலை வணக்கம் சார், கதையும் கானமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஒளிட்ட பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று மிஞ்சும் அளவிற்கு மிகவும் செவி குளிர அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, மதுரை மறிக்கொழுந்து வாசம் மிகவும் பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், கதையும் கானமும் அருமை.

அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. கதையும் காணும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். ஆரம்ப பாடலே அமர்க்களமாக உள்ளது சார், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிவராம் நாகராஜன் வானொலி நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்கும் கதையும் காணமும் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஎஸ் முத்து, இனிய காலை வணக்கம் சார், கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்களே மதுரை மாரி கொழுந்து வாசம் பாடல் மிகவும் அருமை. நாகலிருந்து முத்து. சென்னியப்பன், கதையும் கானம் இரண்டுமே அருமை, கதையும் அருமை கானமும் அருமை பாடல்களும் சூப்பர், நன்றி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி, இனிய காலை வணக்கம், அருமை நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கம், இனிய காலை வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேற ஒரு பதிவும் கொடுத்துருக்காங்க. கமலாவரதன், இனிய காலை வணக்கம், கதையும் கானமும் பாடல்களுக்கு வாழ்த்துக்கள். சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், கதையும் காணமும் நிகழ்ச்சி அருமையாக வழிநடத்தி செல்லும் ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சூளையிலிருந்து வாழ்த்தும் நெஞ்சம் ரீஜா மனோகரன். மதுரை சு சண்முகசுந்தரம், வணக்கம். பர்வதவர்தினி, அருமையான பாடல், பாசப்பறவைகள் படத்தில் ஒலித்த பாடல் தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, பாடல் மிகவும் அருமை சூப்பர், வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மலரே ஒரு வார்த்தை பேசு பாடல் மிக மிக அருமை. இன்னும் நிறைய நேயர்களுடைய பதிவுகளை அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நேரம் இப்பொழுது 10:50, 25 நொடி. நிகழ்ச்சி இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 50 நிமிடங்களை நம்ம வந்து கடந்துட்டோம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொடர்பான தினம் இல்லையா. அது இந்த தினத்தில் ஒரு சிறு கதையோடு நம்ம வந்து நிகழ்ச்சி முடித்தா நல்லாயிருக்கும்னு ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் வந்து வகுப்பறையில் வந்து முடிக்கக்கூடிய, இறுதி ஆண்டு முடிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட வந்து ஆசிரியர் வந்து கேட்டுட்ருக்காங்க, அடுத்து நீங்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை சார் நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், நான் மெடிக்கல் படிக்க போகிறேன், நான் வந்து பார்த்திங்கன்னா டீச்சருக்கு படிக்க போகிறேன், நான் வந்து லாக்கு படிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு மாணவர் மட்டும் எழுந்து சொல்கிறாரு, நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து தொழிலதிபராக வரப்போகிறேன் சார், நிறைய ஸ்டார்ட் அப் சம்மந்தமான நிறைய இதுவெலாம் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு கத்திரிட்ட போயிட்டு கையை கட்டி வேலை செய்கிற காலங்கள்லாம் வந்து மாறிப்போச்சு சார். இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து படிச்சிருக்காங்க, கற்றோருக்கே செல்லும் இடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் வெல் எஜுகேட்டடாக இருக்காங்க. இந்த வெல் எஜுகேட்டட்லாம் இருக்கிற இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம், ஸ்டார்ட் அப் மாதிரி வந்து கொண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன பிஸ்னஸ்லேருந்து அப்படியே டெவலப் ஆகி பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் கொண்டு வந்து ஒரு நாட்டுடைய வளர்ச்சி வந்து எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை வச்சு தான் சார். பிஸ்னஸ் சென்டரு, அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸு, இண்டஸ்ட்ரீஸ் இதை வச்சு தான் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து தொழிலதிபராக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் சொல்லும்போது அந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்களேன் எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் மெடிக்கல் இப்படி தான் நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் இவர் வந்து பலருக்கு வந்து வேலை திறக்கக்கூடிய ஒரு முனைப்போடு இவர் வந்து இருந்துட்டுருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாராட்டம் தெரிவிக்கிறார். இணையதளங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

தாமரை இயற்றிய பாடல் கேட்டு முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார், எஸ்ஐஎல் பி உன்னிகிருஷ்ணன், சுஜாதா குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 10:56:50. முகநூலில் நேயர்களுடைய பதிவுகளில் முரளி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். கதையும் கானமும் மூலம் பல கதைகள் அறிந்து கொண்டோம். வாழ்த்துக்கள் மாடம்பாக்கம்லேருந்து அயன் முரளி. ராஜேஸ்வரி சுந்தரம், வணக்கம். அருமையும் அருமை சார். பள்ளிகளில் இப்பொழுதெல்லாம் மாரல் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இல்லாதனால் இந்த கதை வழியாக ஒரு கருத்து சொல்லும் பொழுது அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் சார், நன்றி. சூளையிலிருந்து இறுதிஜா மனோகரன், கதையும் காணமும் நிகழ்ச்சியை அருமையாக வழி நடத்தி செல்லும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நேயர்கள் வந்து நிறைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரம்லேருந்து, கதையும் காணமும் அருமையாக உள்ளது சார், அதனோட தொகுத்து வழங்கும் பாடல்களும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி அடுத்தடுத்த பதிவுகள் கொடுத்துருக்காங்க. பூவே பூச்சிடுவா படத்திலிருந்து ஒழித்த பாடல் மிகவும் அருமை, கேட்பதற்கு அருமையாக இருந்தது. அவரும் இன்னொரு பதிவு கொடுத்துருக்காங்க. அருமையான பாடல், மலரே ஒரு வார்த்தை பேசி இப்படிக்கு பூங்காற்று, கேட்பதற்கு மிகவும் அருமையாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடும் பாடலும் அருமை, இடையிடையே வந்த கதையும் கானமும் அருமையாக இருந்தது. வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக பதிவுகள் அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடலோடு இன்றைய கதையும் காணமும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

பா விஜய் இயற்றிய எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த வானத்தை போல திரைப்படத்திற்காக மனோ சித்ரா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் நேயர்கள் இதுவரை கேட்டது கதையும் காணமும். இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் சென்றார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்குவதற்கான தகுதி இந்தியாவிற்கு உள்ளது என்று செஷல்ஸ் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பு காரணமாக சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு இங்கிலாந்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மக்கள் மன்றமாக நடைபெறுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரை தமிழக அரசு நியமித்தது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 73. கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக் கணக்கில் கசகஸ்தானை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக், ரவுனக் சௌஹான் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி டாகு முரேஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 11:02.
2: என்றும் இனியவை.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இந்த 1 மணி நேரமும் என்றும் இனியவை. அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் திரை இசை பாடல்கள். 1950, 60, 70 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் தான் இந்த 1 மணி நேரமும் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகள் சொல்லவே வேணாம், நீங்கள் எல்லாம் வந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பீங்க. இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. புதிய பறவை திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக

0: வாலி இயற்றிய பாடல் கேட்டும். படகோட்டி என்ற திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் என் கடமை திரைப்படத்திற்காக பி சுசீலா குழுவினர் பாடியிருந்தார்கள். நேரம் இப்பொழுது 11:17:25. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலின் தொடர்ந்து அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்து

மாலி இயற்றிய பாடல் கேட்டும். சர்வர் சுந்தரம் இந்த திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடிய பாடல். நேரம் 11:21 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாலி இயற்றிய குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

குழந்தையும் தெய்வம் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக வாலி ஏற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசீலா பாடிய பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

அன்பே வா திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். வாலி இயற்றிய பாடல் அது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார். நேரம் 11:35:35. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் வாலி.

0: Good night.
1: எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற கேட்டோம். நேரம் 11:41.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
5: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
6: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

கண்ணதாசன் இயற்றிய பாடல் கேட்டோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசீலா பாடிய வெண்ணிற ஆடை திரைப்படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். நேரம் 11:46. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். பாபு முள்ளக்காடு, வணக்கம், இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய காலை வணக்கம், படகோட்டி படத்தில் தொட்டால் பூ மலரும் பாடல் அருமை, அவளுக்கென்ன அழகிய முகம் பாடல் இனிமை, நிகழ்ச்சி இனிமையாக தொடர வாழ்த்துக்கள், வழங்கிய நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சிவசுப்பிரமணியம், என்றும் இனியவை நிகழ்ச்சி சிறப்பாகவே உள்ளது. ரங்கராஜன் டி நகர், தித்திக்கும் இனிய மதிய வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, என்றுமே இனியவை, எப்பொழுதும் இனியவை. நன்றி டி நகர் ரங்கராஜன். திருமழிசை, அஸ்வினி நாகராஜ், காலத்தால் அழியாத காவிய காணங்களின் பாடல்களின் அருமை, பருவம் எனது பாடல் மிகவும் அருமை, சூப்பர், வாழ்த்துக்கள். பர்வதவர்தினி, இனிய முற்பகல் வணக்கம் சார், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு வருகிறோம். நிகழ்ச்சியில் அன்பேவா படகோட்டி படங்களில் ஒலித்த பாடல்கள் அருமை, அவளுக்கென்ன அழகிய முகம் பாடல் மிகவும் மெருகேற்றியது. வழங்கிய நிலையத்தாருக்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த நேயர்களுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை, நமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடிய பாடல்.

காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் 11:51 நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். வீரராகவன், பண்பலை தோட்டத்தில் பாமாலையில் மணக்கும் பூமாலை என்றும் இனியவை கவர்ந்தவை, கேட்ட ஞாபகம் இனித்தன, செவியுணர மலர்ந்தன, தேனூரும் சுவையில் மனம் நீந்தி மகிழ்ந்தன. பண்பலை பகிர்ந்த பாடல்கள் நவரசம் பரவசம் அடைந்த சுவை ராகம். ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம்லேருந்து அழகான ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்கள் என்றுமே இனியவை தான். சிவாஜி சிவா ஹாய் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலசண்முகம் சுப்பிரமணியம், மெல்லிசையாக என்றும் இனியவை வாழ்த்துக்கள். ராஜமாணிக்கம் கோபி, மதிய நேர பாடல்கள் என்றும் இனியவை. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை சூப்பர். ஷங்கர் டெய்லர் சேந்தமங்கலம், இனிய இதமான முற்பகல் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சகோ நலமா, இனிய பாடல்களின் தொகுப்பு இனியமை. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், இனிய முற்பகல் வணக்கம், வாழ்த்துக்கள் சார். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான பகல் வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். பாடல்களின் அணிவரிசை அமர்க்கலும் பழைய பாடல்களின் சங்கமமாக இருந்தது. அதிலும் அன்பேவா படத்தில் படகோட்டி படத்தில் ஒழித்த பாடல்கள், சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் ஒழித்த பாடல்கள் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. என்னத்தான் இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டு அல்லவா நிகழ்ச்சியிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தங்களுக்கு என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் இனிய காலை வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமை, நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். சூளை மனோகரன் என்றும் இனியவை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பர்வத வர்தினி, அருமையான பாடல்கள், அன்பிவா படத்தில் ஒழித்த பாடல் சூப்பர். சிவராம் சுப்பிரமணியம், சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து பாடலும் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து வந்த பாடலும் அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் இன்னொரு பதிவு கொடுத்துருக்காங்க. சூப்பர் பாடல்கள் ஆயிரத்தில் ஒருவன், அன்பிவா திரைப்படத்தில் இருந்தும் பாடல்கள் கேட்டோம். அடுத்து காஞ்சிபுரம் இளங்கோ, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர் அருமை இனிமை. வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், என்றும் இனியவை பாடல்களின் தொகுப்பு இனிமை. கல்வெட்டில் பதிக்க பட வேண்டியவை. செவிக்கும் மாபெரும் விருந்து படைத்த ஆர்ஜி அவர்களுக்கு பல கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், நிகழ்ச்சி அருமை, இயக்குனர் நடிகர் மற்றும் இயக்குனர் அவர்கள் மறைந்ததற்கு அவருடைய ட்ரைபோட்டும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கேட்போம் நேயர்களை அடுத்த நிகழ்ச்சியில். ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசீலா பாடிய பாடல்

வணக்கம் வணக்கம் வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும் சூப்பரான மதிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் வழங்க வந்திருக்கேன். நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நம்ம மனசில் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் 1980 மற்றும் 90களில் வந்த ரெட்ரோ திரைப்பட பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு சாங்காக வர இருக்கிற பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காதல் கோட்டை திரைப்படத்துலேருந்து வருது இந்த பாடல். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய இசையமைப்பில், வாலி வரிகளில் தேவா அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த இந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு. வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:12 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஆரம்ப பாடல்களே அசத்தலாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸோ கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. எஸ், அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியோடு எப்போவுமே இணைந்திருந்தால் உங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சுட்டே இருக்காங்க இல்லையா. யார் எங்கேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு அடுத்த பாடலுக்கு போயிடலாம். எஸ், கலீல் அகமது பொன்னேரியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்ஜே சாய்லட்சுமி வந்தாலே பாடல்கள் அருமை, அது எனக்கு பெருமை. இது 102.3 விவத் பாரதி, என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம் சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி, அந்த கால நினைவுகள் தற்போது கேட்க அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி சிலமலை விசி பிச்சைமணி வந்து பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு காலமெல்லாம் வாழ்க பாடல் வந்து ரொம்ப அருமையாக இனிமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து, ரெட்ரோ நேர ஆரம்ப பாடல் காலமெல்லாம் காதல் பாடல் வந்து இனிமையாக இருக்குது, நிகழ்ச்சி தொடர வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க பர்வதவர்த்தினி. காதல் கோட்டை படத்தில் ஒழித்த பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண் பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கும் பாடலும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஹைதா மஹி என்ன சொல்லியிருக்காங்க, புதுப்பட்டி பொன்னமராவதியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன், அன்பின் நிறை வணக்கம், அழகான பாடல்கள், அமுத அமையும் ரெட்ரோ நேரம், ஆரம்பமே அதிர வைக்கும் கீதம், காதல் நாதம், பகலில் மிதந்து வரும் பகல் நிலா பாடல்களோலா, சந்தோஷம் தரும் தேன் பல, சாய்லட்சுமி தொகுப்பிலா, சார்ந்திருந்த மகிழ்ச்சியில பண்பலை இன்று சிறப்பு. ஃபேஸ்புக் வீரராகவன், வீரராகவன் சார் வந்து வழக்கம் போல் வந்து ஒரு கவிதை பாணியில் ஒரு மெசேஜ் போட்டாங்க. எஸ், இது மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்து இருங்க. உங்களோட பதிவுகளை நீங்களும் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா www.facebook.com/vivadbharathi தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் ரொம்ப ரெட்ரோ நேர நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்கும். அது கீழே நீங்கள் உங்களோட விஷஸ், கருத்துக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறத நீங்கள் தெரியப்படுத்தலாம். எஸ், அடுத்ததாக அதே மாதிரி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்ருக்கு. பூவே உனக்காக திரைப்படத்துலேருந்து என்ன பாடல்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன்ட், இது பாரதியின் தமிழ் எஃப்எம்.

உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு முடிக்கிற இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா 12:25 ஆயிடுச்சு. ரெட்ரோ நேரம் தான் கேட்டுட்ருக்கீங்க வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி.

எஸ் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்னும் சூப்பரான சாங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் ஒரு மத்தியான வேலை ஆயாச்சு, அப்படியே ஒரு பக்கம் பசி இருக்கும், இன்னொரு பக்கம் என்ன வேலை பார்க்கலாம் வீக்கெண்டில் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. அப்படியே ரிலாக்ஸ்டாக அழகான இந்த மாதிரி இதமான பாடல்கள் கேட்டுட்டு என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீக்கெண்ட் வந்து நீங்கள் விவித் பாரதியோடு தான் வைப் பண்ணுறீங்க. ஸோ அழகான பாடல்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். சூலை ரீஜா மனோகரன் வந்து முற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜே சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் வந்து கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க, எதுக்குன்னு தெரியல, நிகழ்ச்சிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இளங்கோ காஞ்சிபுரம்லேருந்து பாடல்கள் சூப்பர், அருமை இனிமை சகோதரிக்கு நீ வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் மேடம்னு அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. தர்மபுரி முருகன் அன்பான காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. லோகநாதன் பிரேமா ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பூவே உனக்காக படத்தில் வந்த பாடல் மிக அருமை சொல்லியிருக்காங்க. வளவனூர் பாரத் பாண்டியன் நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், என்னையும் நிகழ்ச்சிகளில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக சேர்த்துக்கிறோம், நீங்கள்லாம் இல்லாமல் நிகழ்ச்சியே இல்லை, நீங்கள்லாம் கேட்குறதுனால தான் நம்ம நிகழ்ச்சி இருக்குது, அதனால் நிச்சயமாக. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கந்தன் வள்ளி வந்து வாழ்த்துக்கள் வணக்கம் ஸ்டிக்கர்லாம் போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எஸ் எல்லாருடைய வாழ்த்துக்களோடு சேர்ந்து அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா உடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு

0: தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையேயான தூதரக ஒத்துழைப்பு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் நடத்தவுள்ள பேச்சுகளை ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது இந்த அரசுமுறை பயணம் உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் இந்த பயணத்தின்போது இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மாநில அரசுகளுடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று உதம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய படையினரோடு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். ஹரியானாவில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனுராக் ரஸ்தோகி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. காற்று மாசு தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்ய அனுமதிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது அக்டோபர் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் 1976ஆம் ஆண்டு உதவி இயக்குநராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெள்ளி விழா படங்களை இயக்கிய பெருமைக்குரிய பாக்யராஜ் திரைக்கதையின் மன்னன் என்றும் போற்றப்பட்டார். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் மலையாளம் கலந்து அவர் பேசிய தமிழ் வசனம் ரசிகர்களிடையே இன்றளவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.

0: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்மட பண்பாடு, இதே நம்மட கல்ச்சர், இதானே இந்த மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. இங்க 20ஆம் நூற்றாண்டில் ஏன் இலக்கணமும் மாறும் பச்சே? ஒன்னும் ஒன்னும் மூணாகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்லை, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு பச்சே. நம்ம சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது சரே. நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தான் அறியும். என் காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது சரே. நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸ் கரெக்ட். இது குறைச்சு ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்ட். குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி குட் பை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்தன்.
1: பொய் சாட்சி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ஒன்றில் பாக்யராஜ் பேசிய வசனம் அவரது எழுத்து திறனை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
2: கொஞ்ச நேரத்தை பின்னால் கூடாது, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு, 2 நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க, அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா?
3: கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
2: கரெக்ட், கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்.
1: திரையுலகில் நடிகர், இயக்குனர், கதாசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட பாக்யராஜ் பத்திரிகையாளராகவும் திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1989ஆம் ஆண்டு MGR மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பாக்யராஜ் பின்னர் அஇஅதிமுகவில் இணைந்தார். இதன் பின்னர் திமுகவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். தமிழக அரசின் விருது உள்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 11-21, 21-8 என்ற சிக்கணக்கில் சீன தைப்பேயின் லியாவோ ஜூ ஃபோவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-11 என்ற சிற்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மேனை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாகும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சஹுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மணிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகு முரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
4: ரெட்ரோ நேரம்.

ஓகே, செய்தி அறிக்கை கேட்டு முடிக்கிற இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 12:50 ஆயாச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ நிச்சயமாக நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து இன்றைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரசித்து கேட்டிருக்கீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப அருமையாக தெரியுது எந்த அளவுக்கு நீங்கள் ரசித்து கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறது. அடுத்ததாக ஒரு அழகான பாடல் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சட்டன்னு பார்த்துடலாம்.

எஸ், வனிதா வந்து மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்பதற்கு இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வந்து ரெட்ரோ நேரம் பாடல்கள் ஒவ்வொன்றும் என்ன சொல்வது சகோதரி, அப்படியே 25 ஆண்டு பின்னோக்கி அழைத்து சென்றது, கொளுத்தும் வெயிலில் வந்து வீட்டில் ஏசி போட்ட மாதிரி இருக்குது பாடல்கள்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி புஷ்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் அனைத்து பாடல்களும் குடும்பத்தோடு கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் சூப்பர் மேடம் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி வந்து அருமையான பாடல், ஆனந்தம் ஆனந்தம் பாடல், உன்னை கோடு என்னை தருவன் எல்லா பாடலும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. தமிழரசு தங்கவேலு வந்து வேதாரண்யம்லேருந்து, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் எல்லா பாட்டும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜன், ரெட்ரோ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், விவத் பாரதி 102.3 ரெட்ரோ நிகழ்ச்சி பாடல்கள் வந்து ரசிக்க வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா பாப்பரப்பட்டியிலிருந்து, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஜெய ரகுராம், செவிக்கினிய பாடல்கள் தந்து கொண்டிருக்கும் விவத் பாரதி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு மனமார்ந்த நன்றிகள் சொல்லிட்டு கிளாப்லாம் தட்டியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம்லேருந்து போஸ்டர்லாம் அடிச்சிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு. சூளை ரீஜா மனோகரன், முதல் பாடலே வந்து அசத்தலாக இருந்தது, ஆனந்த வெள்ளத்தில் நீராட செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இன்றைக்கி பாடல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடலாக ஒன்று ஒன்றும் தேர்ந்தெடுத்து நம்ம வழங்கியிருக்கோம். ஸோ அடுத்து வரப்போகிற ஒரு கடைசி பாடலும் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும். இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி வந்து முடிவடையுது. மீண்டும் 1 மணிக்கு உங்களை வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். பாடல் உங்கள் சாய்ஸில் திருப்பியும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, 0442952 0853, அப்படி இல்லைனா 2838 9871, இந்த 2 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்டிங்கன்னா உங்களோட சேர்ந்து நாங்களும் அதை ரசித்து கேட்க தயாராக இருக்கும். சரிங்களா? ஓகே, நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு அடுத்ததாக இந்தியன் திரைப்படத்திலிருந்து இந்த அழகான பாடல். ஸ்டே டியூன், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் விவித் பாரதி தமிழ்ஃபம் நேயர்கள் எல்லாருக்கும் சூப்பரான மதிய வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் அர்ஜய் சாயலட்சுமி. இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க இருக்கீங்க விவித் பாரதி தமிழ்ஃபம் 102.3. எஸ், இந்த நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் சாங்ஸை கேட்க போகிறோம். அதுதான் ஸ்பெஷல். அதுவும் நீங்களே கால் பண்ணி கேட்க போகிறீங்க. எஸ், 0444-295-20853 அப்படி இல்லைனா 0444-283-8-9871 இந்த ரெண்டு நம்பரில் எதுக்காவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா லைன் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய விருப்ப பாடல் என்னன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அதை நம்ம எஃப்எம்ல ப்ளே பண்ண போகிறோம். உங்களோட சேர்ந்து நேயர்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிக்க போகிறோம். எஸ், ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து லைன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பாடல் முடிகிற டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது போக நீங்கள் கால் வந்து பண்ணுறப்போ நம்ம ரேண்டமாக தான் பிக் பண்ண போகிறோம். நம்பர் பார்த்து பிக் பண்ண போகிறதில்ல. ஸோ தயவுசெய்து யாரும் வந்து ரிப்பீட்டட் காலர்ஸ் தான் வராங்க அவங்கள தான் எடுக்கிறோன்ற மாதிரி நினைக்க வேண்டாம். நிறைய நேயர்கள் வந்து அப்படி தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஸோ அதுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம லைனில் நம்ம சாங் முடிஞ்சு நம்ம லைவ் போகிறப்ப என்ன லைன் வருதோ அவங்களோட தான் நம்ம பேசி. ஸோ அவங்க வந்து லக்கி காலராக இருக்க போகிறாங்க அப்படி தான் சொல்லுவேன். ஸோ நேரம் தான் முடிவு பண்ணும்போது எந்த காலர் வந்து லைவில் வரப்போகிறாங்கன்னு. அந்த லக்கி காலர் நீங்களாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை நம்பர் சொல்கிறேன், 0444-295-20853 அப்படி இல்லைனா 0444-283-8-9871 இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எஸ், உங்களுக்கு கொஞ்சம் நான் டைம் தரேன். கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு அப்படியே ப்ரிப்பேர் ஆகிட்டு கால் பண்ண ரெடியாக இருங்க. அதுக்கு முன்னாடி போர்க்களம் திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட், விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:10 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வழங்குறது நான் அர்ஜே சாய்லட்சுமி. ஓகே, நிகழ்ச்சியில முதல் காலர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கறாங்கன்னு பாத்துடலாம். வணக்கம் விவத் பாரதி. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேம்மா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: அது இன்னைக்கு இந்த மறைந்த மாமன்னன் பாக்கியராஜுக்கு இந்த சோகமான ஒரு பாடல் கேட்டேன். ராமங்கிறதுல பச்சை மரம் ஒன்றுங்கிறது சோகமா ஒரு பாட்டு வரும் அதுல.
1: நிச்சயமா நிச்சயமா வழங்கிடலாமா? நிச்சயமா, வருத்தத்துக்குரிய விஷயம். கண்டிப்பா நீங்க கேட்ட மாதிரி அந்த பாடல் வழங்கிடலாம். நன்றி,
2: ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: 102.3 FM.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:15 நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. இஸ் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், இங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு பாத்திரலாம். வணக்கம் வித் பாரதி.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: மாணிக்கம் கேக்கனார். நல்லமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் மாணிக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: லஞ்ச் சாப்பிட்டாச்சா?
2: இல்ல, லஞ்ச் 2 மணிக்கு மேல மேடம்.
1: அப்படிங்களா, பாடல் கேட்டுட்டு அப்புறம் போய் சாப்பிடுவீங்க?
2: ஆமா ஆமா மேடம்.
1: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: படகோட்டி படத்துல இருந்து தரைமேல் பிறகு வைத்தான் அந்த பாடல் ஒலிபரப்பு மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார். எதனால அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும், ஏதா ரீசன் இருக்கும்ல?
2: இல்ல, கருத்து கருத்துலாம் நல்லா இருக்கும்.
1: கருத்துள்ள பாடல் அதனால.
2: ஆமா,
1: நிச்சயமா நிச்சயமா உங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த பாடலை கேட்டு ரசிக்கிறோம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
2: நன்றி நன்றி மேடம்.
1: மாணிக்கம் சார் கேட்ட மாதிரி படகோட்டி திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி உங்களோட ஃபேவரட் சாங்கும் நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, 0444-295-2-0853 இல்லைனா 0444-283-8-9871. இந்த இரண்டு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:20 ஆயிட்டிருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்கள் கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் வித் மீ ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ் நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த லக்கி காலர் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு பார்த்துருவோம். வணக்கம் விவித் பாரதி.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம் சார்.
1: கோயம்பேடு சுப்பிரமணி பேசுகிறேன் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க சுப்பிரமணி சார்?
1: நிறைய
0: பேருக்கு இங்க எம்ஜிஆர் பாடல் பிடிக்கும், எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி மேடம்.
0: இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்துக்காக சார் கேட்ட மாதிரியே பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:27 ஆயிட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. பாடல் உங்கள் சாய்ஸ். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்த லக்கி நேயர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம் சார். கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க? புரியுது, கண்ணிச்சயமா மன வருத்தத்துக்குரிய விஷயம்
1: தான். எப்படி இந்த வானத்துக்கு ஒரு சூரியனோ ஒரு நிலவோ, அதே மாதிரி திரை உலகிற்கு வந்து ஒரு தாக்கிராஜ் மாதிரி ஒரு ஒரு திரைக்கட்ட வசனம் வந்திருக்கு. ஆள் இல்ல,
0: நிச்சயமா
1: அவர் இழந்ததுக்காக. அதுக்காக ஒரு பாட்டு சின்ன படத்துல வந்து
0: கண்ணன் சார் கேட்ட மாதிரி சின்ன வீடு திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: மங்கள் வித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: Web Hot Radio 2.3.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:31 ஆயிடுச்சு. ஸ்டுடியோ கிளாக்ல விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன காலர் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கங்க.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தாமரை விஜயேஸ்வரன்.
0: விஜயேஸ்வரியா?
1: நினைக்கிறேன் ஒரு முறை பேசிருக்கேன்.
0: சரி சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து, நான் பாக்யராஜ் சார், எங்க வீட்டுலதான் மொபைல்ல காமிச்சேன். நான் வேலையில பிஸியா இருந்தா தெரியவே தெரியாது. காலையில மொபைல நான் எடுக்கவே இல்லை, இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவரு பாடல்களும் படங்களும் மறக்கவே முடியாது என்னால. ஏன்னா அவ்வளவு படம் நான் சின்ன வயசுல அவர் படம் எல்லாம்
0: பாத்திருக்கேன்.
1: அதனால மனசை விட்டு நீங்காம நினைவுகள் அந்த படம் எல்லாம், பாடல்கள் எல்லாம். எனக்கு வந்து படம் விடியும் வரை காத்திரு.
0: நிச்சயமா நிச்சயமா, அந்த திரைப்படத்துல இருந்து
1: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு. ஒரு சாஜதான் ஒரு தேவதா, அது போலத்தான் உன்னோடு நான். ஈரேழு ஜென்மம் வர வேண்டும். இந்த பாடலுங்க மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பரா பாடிய காமிச்சிட்டீங்க.
1: சத்யா அந்த நடிகை நடிச்சிருப்பாங்க. சொத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு அவர் அவங்கள வந்து தண்ணியில தள்ளிவிடுறதுக்காக போட்ல கூட்டிட்டு
0: போவாரு. இப்ப இந்த படம் ஃபுல்லா சொன்னீங்கன்னா அடுத்த காலருக்கு டைம் இருக்காது. நிச்சயமா பாடல் கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? நன்றி நன்றி
1: சார். நீங்காத நினைவுகளுக்காக இந்த பாடல்
0: நிச்சயமா நிச்சயமா மேம் அவருக்காக டெடிகேட் பண்ணுவோம். நன்றி.
1: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப
0: நன்றி. எஸ் மேடம், கேட்ட மாதிரியே பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
4: என்னங்க அது?

0: 102.3 FM. வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:38 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்து நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடல் கேட்டுட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வித் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: காதலிக்கு நேரம் படத்துல இருந்து அனுபவம் புதுமை அவர்களிடம் கண்டேன்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்பவே அழகான பாடல். ஏன் இந்த பாடல் பிடிக்கும்?
1: ரொம்ப மெலடியா இருக்கு.
0: ஆமா, இன்னைக்கும் நீங்காத நினைவுகள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் இல்லையா, எவர் கிரீன் சாங்ஸ். நிச்சயமா நிச்சயமா, உங்களோட சேர்ந்து நாங்களும் இதை ரசிக்க தயாரா இருக்கோம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. ஓகே சார், கேட்ட மாதிரி காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்துல அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 0442952 0853, அப்படி இல்லைனா 0442838 9871, இந்த இரண்டு எண்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். எஸ், பாடலை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.
2: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
3: तो ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान.
4: ये हुई ना बात.
5: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे
6: गुण. विविध भारती 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: 102.3 FM. வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:45 நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. இது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ், நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அதாவது ஒரு ஒரு நேயருக்கு ஒரு ஒரு பாடல் பிடித்த பாடலாக இருக்குது. சிலர் பழைய பாட்டு கேட்குறாங்க, சிலர் புது பாட்டு கேட்குறாங்க, சிலர் இடைப்பட்ட பாடல் கேட்குறாங்க. ஸோ அடுத்த காலர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வடபழனியில இருந்து சிட்டி பாபு சார். என்ன பண்றீங்க சார்? புரியல, ஒர்க் பண்றீங்க? சரி சரி சரி, ஓகே ஓகே. லீவா இன்னைக்கு? ஒர்க்ல தான். பாட்டு கேட்டுட்டே ஒர்க் பண்றீங்க, சூப்பர். நிச்சயமா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? பாட்டு முடியறப்ப ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைச்சிரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருச்சுல, இதுக்கு மேல அடிக்கடி கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நன்றி நன்றி சார். ஓகே, சிட்டி பாபு சாருக்காக நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: பருவம் ரகங்கள் அழகே தானங்கள் சுகமே பாடல்கள் செல்வம் வாரி

0: 102.3 FM. வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:52 ஆயிடுச்சு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த லக்கி காலர் யார் அப்படின்றது பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார் மேடம்.
0: சிவகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்களா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கேன் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். இன்னைக்கு லீவு தான்.
0: லீவு தான், அதனால பாடல் கேட்டுட்டு நல்லா ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணலாம் இன்னைக்கு.
1: ஆமா ஆமா,
0: நிச்சயமா. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
1: மேடம்? எங்க பையா படத்துல இருந்து அடடா மலடா, இந்த பாடல் வந்து எங்க சென்னை ஜோக நண்பர்கள் அனைவருக்காகவும் கேட்கலாம் மேடம்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் அப்படியே இசை மழையில நனைய தயாரா இருக்கோம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி மேடம்.
0: ஓகே, சிவகுமார் சார் கேட்ட மாதிரி பையா திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையுது. மீண்டும் ஒரு அழகான சனிக்கிழமை உங்கள் எல்லாரையும் நான் சந்தித்து இதே மாதிரி சூப்பரான நிகழ்ச்சிகள் மற்றும் சூப்பரான பாடல்கள் வந்து கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அது வரைக்கும் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 பண்பலையோடு இணைந்திருங்கள், பாடலை கேட்டு ரசித்திருங்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே சாய்லட்சுமி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். நீங்கள் கேட்க போகும் இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்ட்டி சாங்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால நாம் பார்ட்டி சாங்ஸ் தான் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மாற்றான் திரைப்படத்திற்காக ஃப்ராங்கோ, ஆலாப் ராஜு மற்றும் சத்யன் இணைந்து பாடிய பாடல் இது. பா விஜயன் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

நிகழ்ச்சியின் நடத்த பாடல் 3 திரைப்படத்திற்காக அனிருத், நதிஷா தாமஸ் மற்றும் மாளவிகா மனோஜ் இணைந்து பாடிய பாடல் இது. தனுஷ் வரிகளுக்கு இசை அனிருத், ரவிச்சந்தர்.

0: mono.
1: La la la la la la la la. La la la la la la la la.
0: Come on, girls.

0: பாட்டுக்கு
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் நடுத்த பாடல் கோ திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் குழுவினர் பாடிய பாடல். இது பாவிஜயின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: நேரம் 2:30. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்ட்டி மற்றும் கிளப்பிங் சம்பந்தமான சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்திற்காக ஆந்தனி தாசன் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் இணைந்து பாடிய பாடல். இது விக்னேஷ் சிவன் வரிகளுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

நிகழ்ச்சியின் நடத்த பாடல் மங்காத்தா திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல் இது. ரஞ்சித், சுசித்ரா மற்றும் அனிதா இவர்களோட இணைந்து பாடிய பாடல் கங்கை அமரன் வரிகளில்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் நடுத்த பாடல் போடா போடி திரைப்படத்திற்காக சிலம்பரசன் எழுதி பாடிய பாடல் இது. தரண்குமார் இசையில்

நான் கரெக்டானவன், ரொம்ப நல்லவன், கன்ஃபியூஷன் இல்லாதவன், மன்மதன் வல்லவன்.

0: என்ன பண்ணலாமா? வெரி குட்
1: நேரம் 2:45. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். நிகழ்ச்சியின் நடத்த பாடல் காக்க காக்க திரைப்படத்திற்காக சுனிதா சாரதி மற்றும் ஃபெபிமணி இணைந்து பாடிய பாடல் இது. தாமரையின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல், இந்த பாடல் இல்லாமல் பார்ட்டி சாங் எப்படி முடிக்கிறது? ஆயுத எழுத்து திரைப்படத்திற்காக சுனிதா சாரதி, ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் பாப்ஷாலினி இணைந்து பாடிய பாடல் இது. வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழ் ₹3 லட்சம் வரையிலான குறுகிய கால விவசாய கடன்கள் 7% வட்டி விகிதத்தில் வழங்கப்படுகின்றன. விவசாயிகள் 1.5% வட்டி மானியம் மற்றும் 3% சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்தும் ஊக்கத்தொகை ஆகியவற்றை பெறுவதால் பயனுள்ள வட்டி விகிதம் ஆண்டுக்கு 4% குறைகிறது. மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இலக்கு வட்டி விகிதத்தை பொறுத்தவரை வேளாண்மை மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளுக்காக, அதாவது கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளம் போன்றவற்றிற்கு ₹3 லட்சம் வரையிலான குறுகிய கால கடன்கள் ஆண்டுக்கு 7% என்ற சலுகை வட்டி விகிதத்தில் கிடைக்கின்றன. சரியான நேரத்தில் திருப்பி செலுத்துவதற்கான ஊக்கத்தொகை தங்களது கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு 3% வட்டி நிவாரணம் வழங்கப்படுகிறது. இதனால் பயனுள்ள வட்டி விகிதம் 4% மாறுகிறது. கடன் வரம்பு மற்றும் மானியம் 3 லட்சம் வரையிலான கடன்களுக்கு கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு 1.5% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. பிணையமில்லா கடனை பொறுத்தவரை பிணையமில்லா விவசாய கடன்களுக்கான வரம்பு 1 கடனாளிக்கு ₹2 லட்சம் ஆகும். கால அளவு, இந்த திட்டம் 1 வருடம் வரையிலான குறுகிய கால கடன்களை வழங்குகிறது. பொதுத்துறை வங்கிகள், தனியார் துறை வங்கிகள், மண்டல

0: கிராமிய வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளால் வழங்கப்படும் கிசான் கடன் அட்டைகள் அதாவது KCC மூலம் பெறலாம். பேரிடர் நிவாரணத்தை பொறுத்தவரை இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் சமயங்களில் விவசாயிகள் 1 ஆண்டு வரை வட்டி நிவாரணம் பெறலாம். இது 5 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம். பயன்களும் நோக்கமும் விவசாயிகளுக்கு குறிப்பாக நடைமுறை மூலதனத்திற்காக கட்டுப்படியான கடன் கிடைப்பதை உறுதி செய்து அதன் மூலம் விவசாய உற்பத்தி திறனை அதிகரிப்பதே இதன் முதன்மை நோக்கமாகும். இது விவசாயத்திற்கு ஆதரவளிப்பதற்கும் விவசாயிகள் குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளின் கடன் சுமையை குறைப்பதற்கும் அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது.
1: இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
5: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
6: நேயர்களே, புத்தாண்டை எங்களது புதிய சேவையுடன் கொண்டாட விரும்புகிறீர்களா? உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் வானொலி செய்திகளை வாட்ஸ்அப்பில். எங்களது மாநில மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகளை ஒலி வடிவில் இனி வாட்ஸ்அப்பிலும் கேட்கலாம். இது மட்டுமா? இல்லை, முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும். இந்த வசதியை பெற விரும்புவோர் 9444045673 என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள். எங்களது இந்த புதிய சேவையுடன் புத்தாண்டை கொண்டாடுங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3 மணி. இனி தொடர்வது ஒளிச்சித்திரம். இன்று ஒளிச்சித்திரம் நிகழ்ச்சியில் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம். சூர்யா, ஜோதிகா, விஜயகுமார், நாசர், டெல்லி கணேஷ், கோவை சரளா, வடிவேலு மற்றும் பலர் நடித்துள்ள திரைப்படம் இது. யுவன் சங்கர் ராஜா இசை, கதை வசனம், இயக்கம் வசந்த்.
2: ஆகாஷ்வாணி பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் சூர்யா, ஜோதிகா, விஜயகுமார், நாசர், டெல்லி கணேஷ், வடிவேல், கோவை சரளா மற்றும் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா. கதை வசனம் இயக்கம் வசந்த். வானொலி வடிவம் வி குமார். பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: நமக்கு போகாம

0: பாட்டு எப்பவுமே மெதுவா வச்சு கேட்கணும், சரியா?
1: பொண்ணையும் பேர புள்ளிங்களும் கூட்டிட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் நான் எப்படி இங்க இருக்கிறது? கோயில் கோலம் போக வேண்டியதானே.
2: உங்களை சம்பந்தியா நினைச்சிருந்தா இந்த வீட்டோட நிர்வாகத்தை இப்படி உங்ககிட்ட கொடுத்துருப்போமா?
1: இத்தனை வருஷம் ஆகியும் நீங்க தான் எங்களை அப்படிதான்
3: நினைக்கிறீங்க.
2: என்னது என்பி கேபி?
1: கேபினா கஸ்தூரி பாட்டி, என்பினா நிர்மலா பாட்டி, இல்லடா?
3: இல்ல இல்ல, கேபினா கெட்ட பாட்டி, என்பினா நல்ல பாட்டி.
4: என்ன ஜானகி, நம்ம ஐட்டம் கிடைச்சதா?
3: என்ன
4: மிச்சம் வைக்கிறது? வாட்டரே ஆஃப் பண்ணு, கிக்கே இல்ல, கண்ணுல தண்ணியும் வரல. இதெல்லாம் ஒரு முழகா பச்சியா?
2: அப்பா கார ஆகாதுன்னா அதையே சாப்பிடுங்க.
4: இஷ்ட பண்ணாதம்மா, தவர் கடைசி காயில் போட
3: போறேன்.
4: ஜெயிச்சிட்டேன்னா நீ
3: சொன்ன
4: மாதிரி
2: ஒரே ஒரு தடவை எனக்காக

0: மாமா, நீங்க சொன்ன சபா செக்ரட்டரி கூட்டி வந்திருக்கேன் மாமா. பாயா.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம். இருக்கட்டும். என்னது ஃபங்க்ஷனுக்கு நான் வர முடியாது?
1: ஏ சார்,
2: நீ அடிச்ச இன்விடேஷனை நீயே படி.
1: தலைமை நீங்க, ஜி பாண்டரங்கராவ் சார். பாண்டரங்கராவ் தமிழ்ல மியூசிக் போடல என்னாலும்
2: அவர் பெரிய ஞானஸ். அவரை விடு, மேல படி.
1: அப்புறம் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி.
2: அடுத்தது படி.
1: நம்ம
2: அதான் படி.
1: சிஆர் கண்ணன்.
2: போதும், அவன் பேரை முன்னாடி சொல்லாத. ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னது ஏன் சார்? நீ அதான்
1: நீங்களும் அவரும்
2: நானும் அவர் எப்படின்னு தெரியுமில்ல? தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பேரை போட்டிருக்கேன்.
1: இல்லை சார், அவரும் ஒரு மியூசிக் டைரக்டர் தானே.
2: யார் யார் சொன்னா அவன் மியூசிக் டைரக்டர்னு? மியூசிக் பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? ஏதோ மணவாளன்னு ஒரு பெரிய கலைஞனுக்கு விழா எடுத்து பண முடிப்பு கொடுக்க போறீங்க. அந்த மேடையில் போய் ஒரு குடிகாரன் உட்கார வச்சுட்டு. சச்சே,
1: இல்லை சார்.
2: என்ன இல்லை சார்? அவனுக்கு மியூசிக் போட தெரியாது, நல்லா தண்ணி போட தான் தெரியும். பாரு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கால் தூசிக்கு சமம். அவன் வர்ற இடத்துக்கு நான் வரமாட்டேன். கஜபதி, ரெக்கார்டிங் கேன்சல் பண்ணு.
3: ராஜகுமாரன் குதிரை மேல வந்து
4: சான்ஸ் வந்திருக்கு. சினிமா சான்ஸ் இல்ல, கார்த்திகை மாசம் வருது இல்லையா. ஐயப்பன் பாட்டுக்கு இசை அமைக்கணுமா? அதுக்கு மியூசிக் போட்டா கூட மியூசிக் டைரக்டர் தானே. நல்ல கணிசமான தொகை தரேங்கிறாரு. பக்தி பாடல் போற வழிக்கு புண்ணியமா இருக்கும். அதுக்காக நான் போறோம் சொல்ல. மலை ஏறி போறவங்க இந்த பாட்டை பாடிக்கிட்டே போனா அவங்களுக்கு புண்ணியமா இருக்குன்னு சொன்னேன். பணம் போடுறவர் இல்லையா, ஒரு சின்ன கண்டிஷன் போடுறாரு.
3: என்ன கண்டிஷன்?
4: சுமதி தான் பாடணுங்கிறாரு.
3: யார் அந்த சுமதி?
4: சின்ன சின்ன மானி சிங்காரமானி, அவதான் பாடினான். கே ஆர் பாரதி அண்ணாவோட கண்டுபிடிப்பு. ஐயோ, ரொம்ப பிரபலமா இருக்கா? வாய் தவறி வந்துருது. நான் வேணா வாயை கழுவிடுறேன்.
3: சரி, கூப்பிடுற
4: சார். வாங்க, நீங்க எல்லாம் அப்போ புறப்படுறீங்களா?
3: இருக்கட்டும்.
4: இருக்கட்டும்.

0: அண்ணாவோட குழந்தைங்க இல்ல, பக்கத்து வீட்டு குழந்தைங்க.
1: என் பேர் சங்கரன், நாகம் கேசட்ஸ் ப்ரொப்ரைட்டர்.
0: தருமாரியாத்தா என்ன கொஞ்சம் பார்த்தா, இது அவருடைய கேசட்டு. எல்லா கோயிலும் ரொம்ப பிரபலம்
2: எல்லாம் அவர் சொன்னாரு. நீங்க யாரையும் சொன்னீங்களாமே, அவங்களே பாடட்டும். ஆனா நான் சொன்ன நேரத்துக்கு வரணும், சொல்லி கொடுத்ததை தான் பாடணும். அது என் கண்டிஷன்.
1: ஒரு சின்ன உதவி.
2: என்ன?
1: பக்தி பாட்டெல்லாம் சினிமா மீட்ல போட்டாதான் நல்லா விக்குது. அதனால கேஆர் பாரதியோட டீனேஜ் பாட்டு ரொம்ப பாப்புலர், ஊரெல்லாம் பாடுது.
0: ஆமா, ஐயப்பன் கூட டீனேஜ்ல தான் மலைக்கு போனாரு.
1: அதே ஐட்டு உன்னை காப்பி அடிச்சு இவர் போட்டு கொடுத்தாலே நல்ல வியாபாரம் ஆகும்.
0: காப்பி அடிச்சு
2: வெள்ள போயா
3: என்ன பொறுத்தவரைக்கும்

0: கேஆர் பாரதி டூட காப்பி அடிச்சு புறப்படுறதுன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அதுக்கு அரைமுறை கைத்த உத்தரத்தை தொங்கலாம். கேஆர் பாரதி உங்களுக்கு வேணா பெரிய ஆளா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அவன் இந்த மூலையில கிடக்குது அந்த குப்பைக்கு சமானவன். யோ யார் யா குப்பை, நீயா குப்பை, இன்னொரு பாரதி பத்தி பேசுறேன்.
1: வணக்கம்மா.
2: வணக்கம் சார், நான் நிர்மலா.
1: உங்களை தான் நல்லா தெரியுமே.
2: இவர் எங்க பத்திரிகை போட்டோகிராஃபர்.
1: ஹலோ,
2: பேட்டி ஆரம்பிச்சிடலாமா?
1: என்ன, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க, உங்க முதல் படம் எது, இப்படி வழக்கமான கேள்வி தானே?
2: இல்ல சார்,
1: வேற எதை பத்தி?
2: இப்போ சினிமா, அரசியல், எழுத்துன்னு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ரட்டையர்களா இருக்க வரைக்கும் ரொம்ப புகழோட இருக்காங்க. அதே பேர் பிரிஞ்சுட்டா ஒருத்தர் புகழோட இருக்காரு, இன்னொருத்தர் இருக்கிடமே தெரியாம போயிடுறாரு. ஏன் இப்படி ஆகுது? பிரபலமா இருந்து பிரிஞ்சுட்ட சில ரட்டையர்கள்ட்ட இத பத்தி ஒரு பேட்டி எடுக்கிறோம், தீபாவளி இஷ்யூ கவர் ஸ்டோரிக்காக. மோஸ்ட்லி எல்லா ரட்டையாலையும் எடுத்துட்டோம், நீங்களும் சிஆர் கண்ணன் தான் பாக்கி. இப்போ உங்க பேட்டி முடிஞ்சோடனே நேரா கண்ணன் சார தான் பாக்க போறோம். பேட்டி ஆரம்பிக்கலாமா?
1: கேளுங்க.
2: பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்லுவாங்க. நீங்களும் பாரதியும் ஒன்னா இருந்தப்போ நல்ல பூ மாலையா வாசனையா இருந்தீங்க. ஆனா அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவ்வளவா மணக்கல, அதனால அவருதான் பூ, நீங்க வெறும் நாருன்னு சினிமா இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்க. அத பத்தி நீங்க
3: என்ன, பத்திரிகையில இருந்து வரீங்களா இல்ல பூ கடையில இருந்து வரீங்களா? பூ நாருன்னு
2: இல்ல இல்ல, நான் அப்படி கேக்கல. சார் வந்து பாரதி சாரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் மூணு படம் தனியா பண்ணாரு, மூணு படத்துலயும் பாட்டெல்லாம் கிட்டாச்சு, ஆனா படம் கிட்டாலேயே.
3: அதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? இவர் மியூசிக் தான் போட்டாரு, படம் டைரக்ட் பண்ணது இவரா. கதையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சொதப்பல், அவாவ நார் அடிச்சிட்டான் படத்தை, இவரை போய் நாருங்கிறீங்க.
2: இல்லங்க, நான் அந்த ஆங்கிள் கேக்கல சார். நீங்க சொல்லுங்க, பாரதியும் நீங்களும் பிரிஞ்சதுக்கு என்ன காரணம்?
1: ஒரு தெலுங்கு படத்துக்காக நானும் கண்ணனும் ஹைதராபாத்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல கம்போஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு நல்ல டியூனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு கூட இருந்த ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் எந்திரிச்சு நின்றுட்டாங்க. என்னடான்னு வாசல பார்த்தா அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ஹீரோ, ஆந்திராவிலேயே பெரிய பாப்புலர் ஸ்டாருமா, அவரே கம்போசிங் வந்துட்டாரு. பணம் போட்ட ப்ரொடியூசரே அந்த நடிகருக்காக எந்திரிச்சு நிற்கும் போது புது மியூசிக் டைரக்டர் நாங்கள் உட்காந்துருக்க முடியுமா? நான் ஒரு மரியாதைக்காக எந்திரிச்சு நின்னம்மா, இது தப்பா?
0: என்ன தப்பு இல்லையா? எழுந்து நின்றதை வேணா மரியாதை எடுத்துக்கலாங்க. காலில் விழுந்தது எப்படி மரியாதை எடுத்துக்கிறது?
1: எங்க சினிமாவில் காலில் விழுவுறதெல்லாம் ரொம்ப சகஜம்மா. அப்படியே விழுந்தாலும் யார் காலில் விழுறோம்? நிறைய அனுபவம் உள்ளவங்க, சாதனை பண்ணவங்க காலில் விழுறோம். நாம காலில் விழுறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா நாம காலில் விழுறதுல என்ன தப்பு? அதை ரைட்டுன்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம். ஆனால் ஒண்ணுமா, எங்க இண்டஸ்ட்ரியில வெறும் திறமையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எவன் ஒருத்தன் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போறானோ அவன் தான் சினிமாவில் முன்னுக்கு வர முடியும்.
0: அதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்க, காக்கா பிடிக்கிறது. காக்கா பிடிச்சிதான் நான் முன்னுக்கு வரணும்னா நான் பின்னலே இருந்து போறேன். என்ன
2: இப்ப உங்க ரெண்டு பேரையுமே அந்த படத்துல இருந்து தூக்கிட்டு?
0: ரெண்டு பேரையும் தூக்கலீங்க, என்ன மட்டும் தான் தூக்குனாங்க. எதுக்காக என்ன படத்துல இருந்து தூக்குனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சொன்னானே, அப்பா எங்க படத்து ஹீரோக்கு நீ மரியாதை தர மாட்ட, அதனால உன்னை படத்துல இருந்து தூக்கிடுறோம் அப்படின்னு கழுத்து பிடிச்ச வெள்ளத்துல இருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னங்க இது, குடிச்சிட்டு வந்து ரெக்கார்டிங் தியேட்டர்ல கரடா பண்றேன்னு சொல்லி ஒரு ஒரு ஒரு பொய்யான கதை ஜோடிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. சரிங்க, இப்போ என்ன படத்தை விட்டு தூக்கிட்டாங்க, பின்னாடியே பாரதியம் வந்துட வேண்டியதானே, அதான ரெட்டையர் அர்த்தம். அவன் பாட்டுக்கு தனியா அந்த படத்துக்கு மியூசிக் பண்ண உட்காந்துட்டாங்க.
4: ராமநாதா ரெடி ரெடி, நான் வந்துட்டேன்.
3: சவுண்ட குறையா, பெங்களூருக்கு எஸ்டிடி 080 தானே?
5: அடிக்கடி பெங்களூருக்கு போன் பண்றீங்களே, சிஆர் கண்ணனுக்கு என்ன ரெண்டு வீடா?
3: யோ, ஒரு வீடை வச்சு சமாளிக்கிறதுக்கு அண்ணாவுக்கு வசதி இல்ல, இதுல ரெண்டு வீடா? அண்ணாவோட மாமனார் பெங்களூர்ல இருக்காரு, பொண்டாட்டியும் பொண்ணையும் அங்க விட்டு வச்சிருக்காரு. அண்ணாவோட பொண்ணு அங்க காலேஜ்ல படிக்கிறா.
4: தாதா, மெட்ராஸ்ல இருந்து போன் வந்திருக்கு, உங்க அப்பா லைன்ல இருக்காரு.
3: சினிமா சான்ஸுக்காக இங்க தங்கி இருக்காரியா? ஜானகி லைன்ல இருக்கா.
6: ஹலோ
7: அப்பா.
6: என்னமா இப்படி இருக்க?
7: என்னப்பா குரல் ஒரு மாதிரி இருக்கு, குடிச்சிங்களாப்பா?
6: நேத்து ஒருத்தி பேட்டிங்கிற பேர்ல வந்து பழைய குப்பையெல்லாம் கிளறி எனக்கும் பாரதிக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் தேவையில்லாம ஞாபகப்படுத்தி அதான் நேத்து ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஜானகி சாரிம்மா.
7: பரவாயில்லப்பா, உன்ன என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானே போன் பண்ண நினைச்சப்பா.
6: என்னமா விஷயம்?
7: காலேஜ்ல இருந்து நாங்க எல்லாரும் எஜுகேஷன் டூர் போறோம்ப்பா.
6: போயிட்டு வாமா. ஆனா நான் இங்க இருந்து பணத்தை அரேஞ்ச் பண்ணி
7: நீங்க கொடுத்தா என்ன, தாத்தா கொடுத்தா என்ன? இன்ஃபேக்ட் நீங்க அப்படி ஒரு லாட்ஜ்ல கஷ்டப்படுறது அம்மாவுக்கு எல்லாம் எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா?
6: சரி, எந்த ஊருக்கு போறேன்னு சொன்ன?
8: ம், சரிடா. இங்க இன்னும் ரெண்டு நாள் இருப்பேன். இங்க ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்தேன். இல்ல இல்ல, இன்னைக்கு ரிசப்ஷன், நாளைக்கு கல்யாணம். ஓகேடா.

ஹலோ, ஹாய். இதில் ஒரு கப்பல் பண்ணி விட முடியுமா? டைட்டானிக் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். 19 வயசுல இவ்வளோ அழகா பேப்பர் கப்பல் பண்ணி விட்டது உங்க ஃப்ரெண்டா தாங்க இருக்கும். என்ன பாக்குறீங்க, தண்ணி இல்லைனா? அதோ ஸ்விம்மிங் பூல் போலாமா? எனக்காக ஒரு கப்பல் விடக்கூடாதா? நேர் விருப்பம். I'm sorry, உங்களால பேச முடியாது எனக்கு தெரியாது. I'm really sorry.

0: ஹலோ, என்ன இது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பர்த்டே கொண்டாடுறோம்.
2: பார்த்ததே இல்லையா?
1: சரி சரி, கட்டவேணும் சொல்லுங்க, கேக் கொடுத்துடலாம்.
0: இது என்ன உங்க வீடா இல்ல பர்த்டே கொண்டாடுற ஹோட்டலா? நாங்களே படம் பார்க்க வேண்டாம்.
1: பாருங்க, நான் வேண்டாங்களே.
0: என்ன பாருங்க, நான் வேணாங்களே. நீங்க தியேட்டர்ல பர்த்டே கொண்டாட நாங்க எப்படிங்க படம் பாக்குறது?
1: படம் பாக்குற இத்தனை பேர் அப்ஜெக்ட் பண்ணல, உங்களுக்கு மட்டும் என்ன? சினிமா தியேட்டர்ல பர்த்டே கொண்டாட கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்ல. ஓகே,
0: அதுக்காக இப்படிதான் சத்தமா பாட்டு பாடி பர்த்டே கொண்டாடுவீங்களா?
1: ரெண்டுக்கு பர்த்டே என்ன பாடக்கூடாதா? இல்ல பாடாம இருக்க நான் என்ன ஊமையா? பே பே பே பே பே பே பே பே பே பே.

0: ஹலோ, அது என்னமோ ஹோட்டல் காரிடார்ல சாக்ஸ் வாசிக்கணும்னு தோணுச்சு, வாசிச்சேன்.
1: ஹலோ,
0: சத்தமா நீங்க சினிமா தியேட்டர்ல பர்த்டே கொண்டாடலாம், ஆனா நாங்க ஹோட்டல் காரிடார்ல சாக்ஸ் வாசிக்க கூடாதா? அது எனக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட விசாரிச்சேன், நடு ராத்திரியில ஹோட்டல் காரிடார்ல, அதுவும் ஜானி ரூம் நடின சாக்ஸ் வாசிக்கிற தப்புன்னு எந்த சட்டத்திலும் இல்லையா, தெரியுமா?
2: என்ன
1: தம்பி சிரிக்கிற?
0: இல்ல, நான் உங்க ஷர்ட்ல ஃபேண்டாவ் கொட்டி அவங்க என்ன மாதிரி படபடன்னு ஷர்ட்ட கழட்டிருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன், சிரிச்சேன்.
1: ஆசை.
0: ஹலோ, பஸ்ல யாருக்கெல்லாம் சில்லுன்னு கூல் ட்ரிங்க் வேணும்? பாட்டி உங்களுக்கு இறங்குதா பாரு. பாட்டி இங்க குழந்தைங்க ஃபேண்டெல்லாம் குடிச்சு
1: அதான்

0: ஓட்டு, நீ ஓட்டு, நீ வண்டி ஓட்டு, நீ ஓட்டு, நீ வண்டி ஓட்டு, வண்டி ஓட்ட மாட்டேன், நீ ஓட்டு, நீ ஓட்டு, நீ ஓட்டு, நான் ஓட்ட மாட்டேன், நீ ஓட்டு, நீ ஓட்டு,
1: நான் ஓட்டுறேன்,
0: ஓட்டு.
1: முன்ன பின்ன தெரியாத உங்க கார்ல டிராவல் பண்ண இப்படிதான். இந்த ஹைவேஸ் ஓகே, நைட்ல ஹைவேஸ்ல யாரும் ஒருத்தன் கார்ல எந்த பொண்ணா தனியா டிராவல் பண்ணுவாளா? இந்த பணாந்தாரத்துல நீ மானம் போதுன்னு கத்துனா கூட உனக்கு காப்பா தயார் வரமாட்டாங்க. ஏய், உன்ன நாள் ரேப் பண்ணி தானே என்ன பண்ணிருப்ப?
2: நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்.

0: அழகு காட்டாத, அது எனக்கு பிடிக்காது.
1: அழகு காட்டாத, அது எனக்கு பிடிக்காது.
0: நைஸ், பியூட்டிஃபுல். தூக்கி போட்டியா? பயங்கர பசி எனக்கு. தண்ணியாவது குடிச்சு வயிற்ற ஃபில் பண்ணு பார்த்தா அதையும் கெடுத்துட்டிய. கொஞ்சம் முன்னாடி நான் உனக்கு சொன்ன தேங்க்ஸ் கேன்சல்.
1: ஹலோ, பசிக்குது நீ? பாவம் சின்ன பொண்ணு, வாதா சாப்பிட வாங்கி தரேன். ஜன்னல் வேற முடியல, ஸ்டக்கா இருக்கு, ரொம்ப குளிருது. சரி சரி, என் கோட்டை கொடு.
0: விளையாடுறியா?
1: ஏய், இதை விட சீரியஸா இருந்ததே இல்ல. என் கோட்டை கொடு.
0: கோட்டை இல்லையா? 3 மாசம், இப்ப 7 மாசம். இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் முன்னாடி எப்படி கோட்டை வெளியே எடுக்க முடியும்?
1: ஏய், அது உன் ப்ராப்ளம். எனக்கு என் கோட் வேணும்.
0: தர முடியாது, போ. உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ.
1: சார், ஒரு சின்ன ப்ராப்ளம், எனக்கு குளிர் நடுங்குது, தாங்கவே முடியல. ஏன் சார், அந்த ஜன்னல் மூட முடியல, தக்கா இருக்கு. இவங்க கிட்ட என் கோட் இருக்கு, ஆனா தர மாட்டேங்கிறாங்க. நீங்களா இருக்கீங்க, கொஞ்சம் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். பிளீஸ் சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க அக்கா.
2: அவர் தான் சொல்றாரு இல்ல, கோட்டை கொடுத்துறமா.
0: போய் சொல்றாரு பாருங்க, எங்கிட்ட கோட் எங்க இருக்கு?
3: இல்லையா சார்.
1: ஹலோ ஹலோ ஹலோ, வெளியில எல்லாம் இல்ல, வயிற்றுக்குள்ள இருக்கு. இவங்க என் கோட்டை வாங்கி வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு பிரெக்னன்ட் லேடி மாதிரி நடிச்சாங்க. அப்பதானே நீங்க எல்லாம் பரிதாபப்பட்டு பஸ் நிறுத்துவீங்கன்னு.
0: ஐயோ, நடிச்சது உண்மைதான், ஆனா எனக்காக இல்ல. கால் வலிக்குது, எப்படியாவது பஸ் நிறுத்தினாரு, அவருக்காக தான் அப்படி செஞ்சேன்.
4: ஏப்பா, உனக்காக அழகா ஐடியா பண்ணி ஆக்ட் பண்ணிருக்குது, அதை போய் காட்டு கொடுக்குறியப்பா.
0: பாவம், முகத்தை தொடச்சிட்டு வந்து உட்காரேன்.

0: ஏன் காது புத்திர?
1: எங்க அப்பாவுக்கு இந்த பாட்டை கேட்டாலே பிடிக்காது.
0: ஏன்?
1: ஏன்னா இந்த பாட்டை போட்ட மியூசிக் டைரக்டர் எங்க அப்பாவுக்கு பிடிக்காது.
0: உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த பாட்டை போட்ட மியூசிக் டைரக்டர் எங்க அப்பா தான்.
1: எல்லாமே உனக்கு விளையாட்டு தான், நம்புற மாதிரி போய் சொல்ல ட்ரை பண்ணு.
0: நிஜமாவே இந்த பாட்டை போட்ட மியூசிக் டைரக்டர் எங்க அப்பா தான், கே ஆர் பாரதி. இப்ப சொல்லு, எங்க அப்பா பாட்டை இவ்வளவு வெறுக்கிற உங்க அப்பா யாரு?
1: டி ஆர் கண்ணன்.
2: பஸ் பாதி தூரம் போனப்புறம்தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஜானகியை விட்டுட்டு வந்துட்டோன்னு. உடனே நாங்க இருந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணோம், அங்க ஜானகி இல்லை. ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் எங்க கிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி.
0: பரமாதா,
2: மே காட் பிளஸ் யூ.
0: தேங்க் யூ.
1: ஹலோ, ஒன் நிமிஷம். நீங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு கூப்பிட்டேன். தேங்க்ஸ்.
0: ஓகே.
1: ஹலோ, உங்க அட்ரஸ் வேணுமே.
0: எதுக்கு?
1: எனக்கு கல்யாணம்னா உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பணும் அதுக்கு.
0: ஓஹோ, நம்ம ஏதோ பார்த்தோம், ஹலோ சொன்னோம், பாய் சொல்லி பிரிஞ்சிடலாம். நம்ம ரிலேஷன்ஷிப் ஜஸ்ட் அவ்வளோதான்ட்டு நீ நடிக்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லை, ஃப்ராங்கா சொல்கிறேன். ஜானகி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஓகே.
1: ஐயோ கிருஷ்ணா, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை லவ் பண்ணல.
0: வெறும் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
1: ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகினா.
0: எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா யாரும் தெரிஞ்சுக்க அப்புறமா சட்டன ஒதுங்க பார்க்குறேன். ஏன்னா உங்கள் அப்பாக்கும் எங்கள் அப்பாக்கும் தான் ஆகாது, என்னை பிடிக்காது அதுதான். சும்மா ரீல்ஸ் தொட்டுட்டு சந்தோஷமா ஐ லவ் யூன்னு சொல்ல என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம்.
1: உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்காதுங்கிறதுனால இல்லை கிருஷ்ணா, நிஜமாவே நான் உன்னை லவ் பண்ணல.
3: ஹலோ, ஒரு நிமிஷம், உடனே ஒத்துக்கணுங்கிறது இல்லை, ஈவினிங் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். சாயங்காலம் உங்கள் ஹோட்டலுக்கு வருவேன், நம்ம லவ்வை நீ ஒத்துக்கணும். ஒத்துக்கல.

0: கிருஷ்ணா,
1: என்னாச்சு? நீ எங்க? இங்க
0: ஒண்ணுமே சொல்லாம போறியே.
1: உன் காலேஜ் டூர் முடிஞ்ச வரைக்கும் நான் இங்கே இருக்க முடியுமா? மெட்ராஸ் கிளம்புறேன் சொல்லிட்டு தானே வந்தேன்.
0: அதை சொல்லல, ஒண்ணுமே சொல்லாம போறியேன்னு. புரியல, நம்ம கல்யாணத்தை பத்தி. உங்க அப்பாவும் சரி எங்க அப்பாவும் சரி இதுக்கு ஒத்துப்பாங்கன்ற?
1: டெஃபினட்டா ஒத்துக்க மாட்டாங்க.
0: ஏ கிருஷ்ணா, அப்படி ஏதாவது நடந்தா நம்ம ஓடி போயிடலாம், திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படிலாம் சொல்ல மாட்டேன்ல?
1: வாழ்ந்து டெஃபினட்டா வராது.
0: Thank you. Thank you.
1: ஓகே ஓகே. ஊருக்கு போன உடனே எங்க அப்பா கிட்ட பேசி இந்த அழகான பொண்ணு எனக்கு கொடுங்கன்னு கேக்குறேன். ஓகே, ஊருக்கு போய் ஃபோன் பண்றேன். பை.
2: யோ, ஹாஸ்பிடல்ல இருக்கிறதுக்கே ரொம்ப போர் அடிக்குதுடா. ஏண்டா லேட், கார் வரலையா?
3: கார்லாம் வந்தாச்சுமா. டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகண்டாமா?
2: எங்க நம்ம டாக்டர்? ஏற்கனவே ஞாபகம் மறதி. அவங்க எங்க போய் தொலைஞ்சாங்க?
4: எப்படாதீங்க, திட்டாதீங்க, வந்துட்டேன்.
2: நாங்க புறப்படலாங்களா?
4: இப்ப திட்டுவேன். உங்களுக்கு கால் பிராக்சர் ஆயிருக்கு, உள்ள ஆபரேட் பண்ணி பிளேட் வச்சு மாவு கட்டெல்லாம் போடணும். அதுக்குள்ள வீட்டுக்கு போறேன்னு சொன்னா எப்படி?
2: என்ன இது, ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு 4 நாளைக்கு மேலேயே ஆச்சு. உங்க ஞாபகம் மறதிக்கு ஒரு அளவே இல்லையா? இது பாருங்க, நீங்க எங்க ஃபேமிலி டாக்டர், டாக்டர் பாலா திரிபுரசுந்தரி. இதாவது ஞாபகம் இருக்கா?
4: ஏன் கேக்குறீங்க
2: டாக்டர்? நம்ம கிருஷ்ணாக்கு பாம்பே டாடா இன்ஸ்டிடியூட்ல எம்பிஏக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ஆனா போக மாட்டேங்கிறானே. என் கால் உடைஞ்சு போனதுனால என்ன கவனிக்கிறதுக்காக இங்கே இருக்க போறானா? கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
4: அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நீ தான் இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்கள பாத்துக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு ஒரு நர்ஸ் அனுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா இதை எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு.
5: குட் மார்னிங்.
6: குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க.
5: என்ன சார், ஜோக் அடிக்கிறீங்களா?
6: இல்ல இல்ல, சீரியஸா தான் சொல்றேன்.
5: சரி விடுங்க, ஆரம்பிக்கலாமா?
6: இல்ல சார், நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். நீங்க என்னடா இப்ப வந்து ஆரம்பிக்கலாமா கேக்குறீங்க. பின்ன என்ன சார், 10 மணி கம்போசிங் நீங்க, இப்ப மணி 12:30, 2.5 hours லேட்டா வந்து எப்படி?
5: ஏன் சார், இது வரைக்கும் எத்தனை படம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம், என்னைக்காவது கம்போசிங் லேட்டா வந்திருக்கனா? ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆகி போயிடுச்சு, அதை போய் பெருசுப்படுத்திட்டு ஆரம்பிக்கலாம்.
6: காலையில 10 மணிக்கு கம்போசிங் வச்சிருந்தோம், 10 மணிக்கே வச்சுக்கலாம் நாளை காலையில.
5: சாரி சார், நாளை காலையில எனக்கு வேற ஒரு ரெக்கார்டிங் இருக்கு.
6: எனக்கு டப்பிங் இருக்கு சார். நீங்க 2.5 மணி நேரம் லேட்டா வந்தீங்கல்ல, உங்களுக்காக காத்திருந்து காத்திருந்து என் மூட் அப்செட். இன்னைக்கு சரியா வராது, விட்டுருவோம். எங்க படம் எல்லாம் உங்க பாட்டால தான் ஹிட் ஆகுது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஐ எம் சாரி. மியூசிக்ன்றது போட்டோகிராஃபி எடிட்டிங் மாதிரி படத்தோட ஒரு பகுதி, அவ்வளவுதான். எவ்வளவோ சூப்பர் ஹிட் பாட்டு இருக்கிற படம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுறது இல்லையா? இவ்வளவு எதுக்கு நீங்க எனக்கு சூப்பர் ஹிட் பாட்டு போட்டு கொடுத்தா என்னோட படம் ஃபிளாப் தானே? பாட்டால எல்லாம் படத்தை காப்பாற்ற முடியாது சார்.
5: நான் இல்லைன்னு சொல்லலையே சார். ஒரு படத்தினுடைய வெற்றியும் தோல்வியும் உங்க கையிலயோ என் கையிலயோ இல்லை, எல்லாம் கடவுள். அவர் பண்றது
6: பண்றதப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டு என்ன, கடவுள் கடவுள்.
5: இப்ப என்ன கம்போசிங் உண்டா இல்லையா
6: சார்? அதான் கம்போசிங் வேணாம்னு சொல்றேன் சார். சார், நீங்க எனக்கு இது வரைக்கும் 3 டியூன் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அந்த 3 தயவு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க, அது வரைக்கும் போதும். ஏ ராஜ்குமார்
7: சார்,
6: மிச்ச 2 பாட்டு படத்துல இல்லையா சார்? அந்த 2 சிச்சுவேஷனை கேன்சல் பண்றேன் சார்.
5: என்னது சிச்சுவேஷனை கேன்சல் பண்றீங்களா? ஓஹோ, நீங்க என்ன சார் சிச்சுவேஷனை கேன்சல் பண்றது? நான் போட்ட 3 டியூனையும் நானே கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்க தான் என் பாட்டு இல்லாமல் படத்தை ஹிட் பண்ணுவீங்களே, அப்புறம் என்னது டியூனை கேட்குறீங்க சார்? உங்க படத்துக்கு மியூசிக்

0: நீங்க தேவையில்லை. நீங்க ஸ்டோரி டைரக்ஷன்லயே உங்க படத்தை ஹிட் பண்ணீங்க.
1: ராஜ்குமார், இந்த பாரதி ஜெயகனையா, நம்ம படத்தோட பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் ஆகணும். ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்லு.
0: சிஆர் கண்ணன் இனிஷியல். நாம ஒன்னா பாதி கேஷா வாங்கிக்கலாமா? அது சரி.
1: மிஸ்டர் கண்ணன், நான் எடுக்க போற இந்த படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ, இந்த படத்துக்கு நீங்க போற அத்தனை பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகணும். அந்த பாரதியை தேடி போற அத்தனை பேர் உங்களை தேடி ஓடி வரணும்.
2: ஒரு கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாங்கா வடிக்க போறோம். குறி தப்பாது.

0: ஏஆர் கண்ணன் பாட்டு சிட்டிலாம் ஓகே, கிராமத்திலாம் பாடுத?
1: கிராமத்திலயா? குக்கிராமத்திலாம் பாடுது மாமா.
2: பேசிட்டியா? எப்ப பேச போற?
3: பேசவே முடியாது போல இருக்கு.
2: அப்படின்னா?
3: நீ பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ் வந்தது, உங்க அப்பா பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அது கரெக்டா நம்ம லவ் பத்தி பேச வேண்டிய நேரத்தில் நடந்தது பார். அதான் ப்ராப்ளம். ஏற்கனவே உங்க அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஆகாது, இனிமே சான்ஸே இல்லை.
2: எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல வந்திருக்கேன்னு. எனக்கு தெரியும். ஓடி போயிடலாம்னு கூப்பிட்டு போறேன்.
3: வைத்திய மாதிரி பேசுறீங்க. எத்தனை வாட்டி சொல்றது ஓடி போயிடலாம்னு கூப்பிட மாட்டேன்னு?
2: நம்ம அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, நாம ஓடி போக மாட்டோம். வேற என்ன பண்றது?
3: வேற என்ன பண்றது? நீயும் நானும் பிரிஞ்சிடலாம். இனிமே நீ வேற நான் வேற. எனக்கு பாம்பேல எம்பிஏ படிக்க சீட் கிடைச்சிருக்கு, நான் பாம்பே போய் தொலைக்கிறேன். நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா நிம்மதியா இரு போதுமா? நாம சேர்றதுக்கு வேற வழி இல்லைன்னு கேட்டியே, ஒரு வழி இருக்கு. சப்போஸ் உங்க அப்பாக்கு என்ன பிடிச்சது, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு பிடிச்சது, அப்ப நம்ம கல்யாணம் நடக்கும் இல்லையா?
2: ஆமா, எங்க அப்பாவுக்கு எப்படி ஒண்ணு பிடிக்க வைக்கிறது, உங்க அப்பாவுக்கு எப்படி என்ன பிடிக்க வைக்கிறது?
4: சேர்த்திருக்காரு இந்த பாருமா, அந்த தடி என்ன தூக்கணும், என் மச்சான சேர்க்கணும். நீ சொன்ன உங்க அப்பா கேப்பாரு. சிவாரிச்சு பண்ண
2: அது முடியாது.
4: நீ மச்சான விடு, என் மேல உனக்கு பாசம் இல்லையா?
2: பாசம் இருக்கு, ஆனா அது மட்டும் முடியாது.
4: அதான் ஏங்கறேன்.
2: அந்த டிரைவரை சிபாரிசு பண்ணதே நான் தான்.
3: ஹலோ ராம்ராம் சார். அதான் பாண்டி.
4: நான் என்ன சடுகுடுன்னு சொன்னேன்?
3: புது டிரைவர்.
2: என்ன
5: என்ன நர்ஸ் நீ? ஆரம்பமே சரியில்லையே. ஏய், நேரா போய் ரைட்ல திரும்பு.
2: குட் மார்னிங் மேடம், நான் கல்யாணி, உங்க ஃபேமிலி டாக்டர் டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி அனுப்பினாங்க.
5: இத பாரு, ஏதோ என் பையனும் டாக்டரும் சொன்னாங்கன்னு தான் போனா போதும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாம முதல்ல வெளியே போ. போ, அங்க போய் ஒரு சேர போட்டு உட்காரு.
2: உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா?
5: ஆனா ஸ்வீட்டுக்கு தான் என்ன பிடிக்காது, எனக்கு சுகர் கம்ப்ளீட். எறும்பு புத்துக்குள்ள எழுத்துட்டு போற அளவுக்கு என் உடம்பு பூரா சக்கரை.
2: ஐயோ, அப்படினா ஸ்வீட் சாப்பிட கூடாதே, தெரியாம கொடுத்துட்டேனே.
5: கரெக்ட், தெரியாம தான் கொடுக்கணும், தினமும் கொடுக்கணும், திருட்டு.

0: கொடுக்கணும். அப்பதான் உனக்கு இங்க வேலை.
1: அவ வேலையில இருந்தாதானே குடுக்கறதுக்கு. ஏமா, சுகர் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு தெரியாது என்ன நர்ஸ் நீ?
0: ஏங்க ஏங்க அவளை திட்டுறீங்க? எனக்கு சுகர் இருக்குன்னு அவளுக்கு எப்படிங்க தெரியும்?
1: தெரிஞ்சுக்கணுமா? அப்பதான் நர்ஸ். பாருமா, இனிமே யார் கொடுத்த அவ ஸ்வீட் சாப்பிட்டாலும் உன் வேலைதான் போகும். புரிஞ்சுதா?
2: உங்களுக்கு சுகர் இல்லையே, நீங்க சாப்பிடலாமே.
3: ஹலோ, யா, யூ ஆர் ரைட். ஜானகியா காலேஜ் போயிருக்காங்க. ஐ வில் டெல் தட் யூ ஹவ் கால்ட். வெல்கம். வணக்கம்.
4: என்ன படிச்சிருக்க?
3: 9வது.
4: பேசுற இங்கிலீஷ் கேட்டா பிஏஎம்ஏ மாதிரி இருக்கு.
3: இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசை, தபால்ல கத்துட்டு இருக்கேன்.
4: எங்கிட்ட ஏதாவது போய் சொல்றியா நீ?
3: ஐயோ இல்ல சார்.
4: அப்படி ஏதாவது தெரிஞ்சது அவ்வளவுதான்.
2: ஐயோ, 5 மணி ஆச்சு.
0: ஆகட்டுமே,
2: காலேஜ் விட்டுரும்.
0: விட்டா என்ன,
2: பஸ் எல்லாம் கூட்டமாயிரும். ஓகே மேடம், பாய்.
5: நர்ஸ் ட்ரெஸ்ஸிங்க பேக்ல இருக்கா? மாத்திட்டியா? போலி டாக்டர் மாதிரி போலி நர்ஸ். ஆள் மாறாட்டத்துக்கு ஈபிகோல என்ன தண்டனை தெரியுமா? 6 வருஷம் கடுங்காவல்.
2: யார் நீங்க?
5: கேஆர் பாரதி வீட்டுல நீ நர்ஸா இருக்கியே, அந்த இடத்துல இருக்க வேண்டியவன் நான். என் பேரு தான் கல்யாணி. 16 வருஷம் சர்வீஸ். பயப்படாத, கிருஷ்ணா உங்க லவ பத்தி சொன்னான், அதனாலதான் நீ அங்க போறதுக்கு அலோவ் பண்ண. அது கூட அந்த மறதி டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி என்ன பார்த்தது இல்ல, அதனாலதான் முடிஞ்சது. புரிஞ்சதா? காதல் புனிதமானது, ஆனா நர்ஸ் தொழில் அதையும் தாண்டி புனிதமானது. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன்.
6: ஐயோ வேணாம் மேடம்.
5: அது எப்படி, பாம்பேல படிக்கிற கிருஷ்ணன் நம்ம ஹாஸ்பிடலுக்கு எப்படி வந்தான்? இத தெரிஞ்சுக்கலனா என் மண்டை ரெண்டா வெடிச்சிடும்.
6: நீங்க யாரையோ பார்த்து உளறீங்க.
5: சரி, கிருஷ்ணா இங்க இருந்தானா நான் உளறலன்றத ஒத்துக்கறியா?
6: ஓகே, ஃபாலோ மீ.
0: கிருஷ்ணா இங்க இல்ல, பாம்பேல தான் இருக்கான்னு சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல. இருங்க, டயல் பண்ணி கொடுக்கறேன். 022 பாம்பே கோட், தெரியும். ஹலோ, பாம்பே டாடா இன்ஸ்டிடியூட்.
6: யா,
0: மே கிருஷ்ணா சே பாத் கர் சக்தி ஹூ?
6: கண்டிப்பா பாம்பே தான், தெலுங்குல பேசுறாங்க.
0: ஃபர்ஸ்ட் இயர் எம்பிஏ.
6: ஆ, 1 மினிட் மேம்.
0: ஆ, வெயிட் கருங்கி.
6: யூ கால் மீ சார். உன் ஃப்ரெண்ட் கிருஷ்ணாக்கு ஃபோன் பா. அவங்க இல்லையே.
7: இருக்கான், இருக்கான். கிருஷ்ணா இங்க இருக்கான்.
6: ஹலோ,
0: ஹலோ கிருஷ்ணா, நான் அம்மா பேசுறேன்டா.
6: அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நான் நல்லா இருக்கேன். இரு இரு இரு, ஒருத்தர் பேசணுமா. கிருஷ்ணா பாம்பேல இருந்து. இந்தாங்க.
5: ஹலோ, நான் டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி பேசுறேன்.
6: நானும் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க.
5: ரொம்ப முக்கியம். டேய் கிருஷ்ணா, நீ பாம்பேல இருந்தா பேசுற, பக்கத்து ரூம்ல இன்டர் காம்ல இருந்து தானே பேசுற?
6: அது பாத்ரூம்ங்க. டாக்டர் என்னாச்சு உங்களுக்கு? நான் பாம்பேல எங்க காலேஜ்ல இருந்து தான் பேசுறேன். வேணா எங்க பிரின்சிபல் கிட்ட பேசுறீங்களா? கண்ணாடி போட்டு பாரு, பரவாயில்லையா?
5: நேத்துக்கு எங்க ஹாஸ்பிடல் கேன்டீன்ல ஒரு பையனை பார்த்தேன், அப்படியே ஓ உயரம், ஓ கலரு, ஓ கண்ணு, உன்ன மாதிரியே இருந்தான்.
6: சான்ஸே இல்ல. நீங்க ஞாபகம் மருதியில வேற யாரையோ பாத்துட்டு நான் தாங்குறீங்க. நான் போன் வச்சுட்டுமா?
5: சரி, நான் தான் நர்ஸ் கல்யாணி அனுப்புறேன்னு சொன்னல, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு வேற நர்ஸ் வச்சிட்டீங்க?
0: ஐயோ டாக்டர், நீங்க அனுப்புற நர்ஸ் தான் கல்யாணி.
5: ஓ, எங்க ஹாஸ்பிடல்ல ஏகப்பட்ட நர்ஸா, அதுல மிஸ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு குரலை தான் கேட்டிருக்கேன். ஆளை பார்த்தது இல்ல.
6: பாத்திருந்தா மட்டும் ஞாபகம் ஆகும். பயங்கர ஞாபகம் வருது.
5: அப்ப நான் வரட்டுமா?
6: ஐயோ, போன உங்களுது.
5: ஓ, ஐ அம் சாரி.
6: கார்ட்லெஸ்ங்கிறதுனால கேர்லெஸா இருக்கிறதா? ஐயா, கம்போசிங்க ரெக்கார்டிங் ஐயா?
4: ஏவிஎம் போப்பா.
8: மாமா, லெஃப்ட்ல போட்டா ரைட்ல போட்டா மாமா?
1: ஏவிஎம் ஸ்டுடியோ போப்பா. நம்ம வண்டி நிறுத்துற இடத்துல யாரா வண்டி நிறுத்திருக்கா?
8: சிஆர் கண்ணகார் மாமா.
1: 20 வருஷமா நாம நிறுத்துற இடத்துல அவங்க யாரும் நிறுத்திருக்கா?
8: கொழுப்பு மாமா, கொழுப்பு.
1: அவனை சும்மா விட போறது இல்ல. யார் அந்த டிரைவர்? யோ டிரைவர்,
8: ஏ டிரைவர், மாமா கூப்பிடுறாரு, கால் கேட்கறேன்.
1: கிருஷ்ணா, அப்பா, நீங்க எங்க?
6: புரியுது, என்ன டிரைவர் நினைச்சு கூப்பிட்டா பாம்பேல இருக்க வேண்டிய இங்க இருக்கேன்னு பாக்குறீங்களா? யோசிக்காதீங்க, அதையும் நானே சொல்லிடுறேன். மெட்ராஸ் ஐடில ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் விஷயமா ப்ரொஃபசர் அர்ஜென்ட் இங்க வர சொன்னாரு. அதான்
8: மெட்ராஸுக்கு வந்தது. சரி, ஏவிஎம் ஸ்டுடியோக்கு எதுக்கு வந்த?
6: அப்பாவை பாக்குதான் மாமா.
8: சரியா, பாம்பேல இருந்து எப்படி வந்த?
6: என்ன கேள்வி இது? ட்ரெயின்ல தான்.
8: மத்தியானம் பாம்பேல இருந்து அம்மாவுக்கு போன் பண்ணியே?
6: போன் அம்மா பண்ணல. அம்மா சொன்னாங்களா போன் பண்ணல? அப்புறம் எப்படி ட்ரெயின்ல வர முடியும்? ஃப்ளைட்ல தான் வந்தேன்.
8: அப்ப அந்த ட்ரெயின்ல வந்தேன்னு சொன்னேன்.
6: ட்ரெயின்ல வரலாம் இருந்தேன், டிக்கெட் கிடைக்கல, ஃப்ளைட்ல வந்தேன் மாமா. அப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. இன்னைக்கு நைட்டு பாம்பேல இருக்கணும், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நான் வரேன்ப்பா.
1: இருப்பா, நான் டிராப் பண்றேன்.
6: ஐயோ வேணாம்ப்பா, என்னன்னே டிராப் பண்ணிக்கிறேன்.
4: கார்ல டியூன் கேசட் இருக்கு, போய் எடுத்து வாப்போ.
7: அவன் பாண்டி எங்கேயாவது காரை. சரி சரி,
1: நம்ம வண்டியிலேயே நான் டிராப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ உள்ள போய் அந்த ராமநாதன் கூட்டிட்டு.
6: ஐயோ, அவர்லாம்

0: கூப்பிடணும் பாப்பா, டைம் ஆச்சுப்பா.
1: கிருஷ்ணா வண்டி நிறுத்து.
0: எதுக்குப்பா வண்டி நிறுத்த சொன்னீங்க?
1: வண்டி ரிவர்ஸ் எடு.
0: ரிவர்ஸ்ல போய் திரும்பி இந்த ராமநாதன் பாக்கவா.
1: இல்ல பின்னால நம்ம டாக்டர் இருக்காங்க.
0: பின்னாடினா டிக்கி இல்லையா?
1: என்ன விளையாடுறியா? வண்டி ஏதோ பிரேக் டவுன் ஆயிருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல, நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க, என்னன்னு கேட்க
0: வேணா? அப்பா அப்பா, ஃபிளைட்டுக்கு நேரமாச்சு, ஏர்போர்ட் போலாம்ப்பா. இதுக்கு தான் நான் ஆட்டோலயே போறேன்னு
1: சொன்னேன். என்ன ஃபிளைட்டுன்னு குதிக்கிற? இன்னும் ஃபிளைட்டுக்கு 1 hour இருக்கு, நான் வந்து ஏத்தி விடுறேன். நீ ரிவர்ஸ் எடு.
2: ஹலோ கேஆர்பி சார்.
1: என்ன டாக்டர், என்ன ப்ராப்ளம்?
2: வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஹாய் கிருஷ்ணா. ஐயோ கிருஷ்ணா, நீ எப்படி இங்க குழம்புறீங்க?
1: என்ன டாக்டர், நீங்க நார்மலா பேசினாலே நாங்க குழம்புவோம், இப்ப நீங்க குழம்புறீங்க.
2: குழம்புல கேஆர்பி சார், மத்தியானம் பாபில இருக்கிற கிருஷ்ணா கூட போன்ல நான் பேசினே.
0: ஓ, நீங்களும் பேசுனீங்களா?
2: என்னது, நீங்களும் பேசுனீங்களாவா? என்ன விளையாடுறியா? பாம்பேல இருந்து போன்ல நீ தானே என் கூட பேசின?
0: நீங்க போன் பண்ணும்போது பாம்பேல இருந்து ஃளைட் பிடிச்சு மெட்ராஸ் வர டென்ஷன் இருந்தேன். இப்ப மெட்ராஸ்ல இருந்து ஃளைட் பிடிச்சு பாம்பே போற டென்ஷன் இருக்கேன். ஆளை விடுங்க.
2: சரி, நேத்துக்கு நீ எங்க இருந்த?
0: டாக்டர், என்ன கேள்வி இது? பாம்பேல தான்.
2: ஏய், நேத்துக்கு நீ ஹாஸ்பிடலுக்கு வரல?
0: அது பால் பாண்டியா இருக்கும்.
2: இப்ப நீ வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. நேத்துக்கு வந்தவன் பால் பாண்டின்னு உனக்கு எப்படி தெரியும்?
0: நீங்க சொல்லிதா?
2: நான் சொன்னனா?
0: ஆமா, நான் என்ன உங்களை மாதிரி ஞாபகம் வருதியா? நீங்க தானே நேத்து போன்ல என்ன மாதிரி ஒருத்தன ஹாஸ்பிடல்ல பார்த்தேன், அவன் பேர் பால் பாண்டின்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா?
1: ஏய், இந்த விஷயத்தை தோட விட்டுருங்க, நான் வர்றேன்.
0: வரேன் டாக்டர், பாம்பே போயிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் போன் பண்றேன்.
1: பார்க்கலாம் டாக்டர்.
3: ஏய், அந்த டிரைவர் வந்து சீட்டு கிழிச்சு அனுப்பிடா.
1: வந்தா தானே சீட்டு கிழிச்சு அனுப்புறதுக்கு? அவன் கேஆர்பிக்கு வண்டி ஓட்ட
0: என்ன மன்னிச்சுங்க ஐயா.
3: டேய், எதுடா
0: பாம்பேந்தி
2: கிருஷ்ணா பிரச்சனை பழசுடா, அது பழகி போச்சு. ஆனா புதுசா என்னன்னா, நர்ஸ் கல்யாணியா பார்த்தேன்.
4: டிரைவராவா?
2: ஜானகியா பார்த்தேன்.
4: அது யாரு ஜானகி?
2: சிஆர் கண்ணனோட பொண்ணு.
4: ஸ்டாப் இட், நிறுத்துங்க டாக்டர். முதல்ல கிருஷ்ணாவை பாத்தீங்க, அதுக்கப்புறம் பாண்டிய பாத்தீங்க, நர்ஸ் கல்யாணியை பாத்தீங்க, இப்ப ஜானகி பாத்தீங்க. நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது யார் தெரியுமா? டாக்டர், ஒரு பைத்தியக்கார டாக்டர். வண்டி எங்க விட? கீழ்பாக்கமே இல்ல குடசீலமா?
0: ஐயா, ஏவிஎம் தானே?
2: இல்லப்பா, கேகே ஜுவல்லரி போனோம், டீநகர்ல இருக்குல்ல.
0: சரிங்கம்மா,
5: முதல்ல ஜானகி காலேஜ் போயிடு, போகும்போது அவளையும் கூட்டு போயிடுவோம்.
2: ஜானகி எதுக்கு? நகை தானே எடுக்க போறோம், அவ பாட்டு கிளாஸ் அட்டன் பண்ணட்டுமே.
5: இப்போ பாரு, லஞ்ச் டைம் தானே, கூட்டிட்டு போயிட்டு 1 hour திருப்பி கொண்டு வந்து காலேஜ்ல விட்டுருவோம்.
0: ஐயா, சின்னம்மா காலேஜ் திருவான்மூர்ல, கேகே ஜுவல்லர்ஸ் டீநகர்ல, டிராபிக்ல லேட் ஆயிரும், பாப்பாவை 1 hour விட முடியுமான்னு தெரியல. நான் வேணா நான் கடைக்கு போயிட்டுங்களா?
5: ஏய், எனக்கு தெரியும் நீ போ.
0: அப்ப நிச்சயமா காலேஜ் தான் போறங்களா?
5: ஜானகி காலேஜுக்கு போ. ஏன் நிறுத்திட்ட?
2: என்னால எந்திரிச்சு போய் எடுக்க முடியுமா? நீ அழுதுட்டே போகுது. அவ பாட்டி இறந்து போயிட்டாங்களாம்.
6: பாவம், சின்ன வயசு.
2: துக்கத்துக்கு நீங்க போறீங்களா? எனக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே எல்லா இடத்துக்கும் போக முடியல, அங்க நான் எப்படி போறது? சரி, நான் போயிட்டு வரேன். நானே போல. சாவு வீட்டுக்கெல்லாம் நீங்க எதுக்கு போய்கிட்டு?
7: சாவு வீட்டுக்கா? டிநகர் கேகே ஜுவல்லரிக்கு போயிட்டு வரங்க.
8: அப்போ என் பொண்ணுக்கு உங்க பையன் கிருஷ்ணா கொடுக்க உங்களுக்கு சம்மதம்?
1: என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சம்மதம் சொல்லிதானே சம்மந்தி மாட்ட சொல்லி அனுப்பிச்சே? ஏமா சொல்லலையா?
8: சொன்னாங்க. இருந்தாலும் பொண்ணை பெத்தவங்கிற முறையில நானே நேர்ல வந்து கேட்கணும் இல்லையா?
0: இந்த கல்யாணத்தால உங்க பையனும் எங்க அண்ணன்

0: மட்டும் சேர போறது இல்ல, இன்னொரு சம்மந்தம் நடக்க போகுது. உங்களையும் கண்ணன் சார் தான் சொன்னேன். என் ஒய்ஃபுக்கு கண்ணன் சார் ரொம்ப நெருங்கின உறவு. இந்த கல்யாணம் வந்துச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிதான் ஆகணும். என்னன்னு
1: இல்லையா பின்ன?
2: கண்ணன் சம்பந்தப்பட்ட யாருகிட்டையும் நான் சம்பந்தம் வச்சுக்க முடியாது. அதுக்காக நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சம்பந்தியம்மா, மறுபடியும் பொண்ணு பார்க்க போனீங்கன்னா அந்த கண்ணனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை செக் பண்ணிக்கோங்க.
0: கல்யாணம் தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. நாம் அந்த அம்மாட்ட கொடுத்த நகையை திரும்ப வாங்கிட்டுமா? ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லைண்ணே, 300 சவர நகை.
1: ஏண்டா அந்த நகையெல்லாம் கருப்பு பணத்தில் வாங்கினதுன்னு இன்கம் டேக்ஸ் காரங்கிட்ட மாட்டி விட்டுருவோமா?

0: ராம் குமார் ஃப்ரம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஜானகி ஃப்ரம் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்.
1: சார், நாங்க இங்க சோதனைப்பட வந்திருக்கோம். இங்க கூட கோஆப்பரேட் பண்ணுங்க. இஃப் யூ டு தட், எல்லாமே ஸ்மூத்தா முடியும்னு நினைக்கிறேன்.
2: ஓஎஸ் தாராளமா செக் பண்ணுங்க. நான் ஒழுங்கா டாக்ஸ் கட்டறவன், மனசாட்சி படி வாழ்றவன்.
0: சார், இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின டீடைல்ஸ்.
2: இந்த ப்ராப்பர்ட்டி
0: நீலாங்கர்ல ஏதோ வாங்கியிருக்கறதா
2: இருந்தாலும் இந்த 5 நிமிஷத்துல ஆடிட்டர் வரறதே வந்துருவாரு. அவர் டீடைல்ஸ் கொடுப்பார். மேடம், சினிமா இண்டஸ்ட்ரியில அதிகமா வரி கட்டறவங்கள நான் ஒருத்தன், தெரியுமா உங்களுக்கு?
1: அதனால மட்டும் நீங்க உண்மையை மறைக்கலன்னு ஆயிடாத சார். நாங்க இங்க கடமையை தான் செய்றோம்.
2: நான் நேர்மையான
0: தெரியும் சார். இருந்தாலும் கணக்குல வராத பணத்துல நீங்க எக்கச்சக்கமா நகையை வாங்கி குமிச்சிருக்கிறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கே
2: சார்.
3: கேகே ஜுவல்லர்ஸ் கொடுத்த 300 டாலருக்கு மேல இருக்கும். மாட்னா மானமே போய்டும். எல்லாம் ஏனக தானே யார் நம்புவா? பெரியவருக்கு தான் அவமானம். ஆமா, இந்த புத்தி முதலேயே இருந்திருக்கணும். நகையை ஒழிச்சு வைக்கிறது வழி சொல்றீங்க.
4: ரைட்ல எத்தனை கோடி கிடைச்சது சார்? சார், பதில் சொல்லிட்டு போங்க சார். சார், ஒரு நிமிஷம் சார், அந்த சூட் கேஸ் ஏதாவது கிடைச்சிருக்கா?
0: ஒன்றும் கிடைக்கலையா?
3: ஆசைப்படியே கல்யாணம் நடக்கும்.
4: ஹலோ சார், எடிட்டர் சாரா? சார், நான் சுதாகர் பேசுகிறேன் சார். கேஆர்பி வீட்டில் ரைட் நடந்தாலும் உண்மைதான் சார். ஆனால் பணம் எதுவும் மாட்டலையா சார்? நான் என்ன சார் பண்ணிட்டேன்?
5: கேஆர்பி வீட்டில் ஒன்றும் கிடைக்கலன்னா திரும்ப வந்துடுறதா? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுங்கயா. கேஆர் பாரதி பஞ்சுனா நெருப்பு யாரு? சிஆர் கண்ணு. அங்கே போய் ஏதாவது மேட்ரு கிடைக்குதான்னு பாருயா.
4: ஓகே சார். ஆ
6: ஓ
4: தாத்தா,
6: வா வா உட்காரு.
4: நான் தின சினிமா பத்திரிகை நிருபர்.
6: நான் இல்லைண்ணா.
4: அட, அது இல்லை தாத்தா. சிஆர் கண்ணன் சார்கிட்ட ஒரே ஒரு பேட்டி மட்டும் எடுக்கணும்.
6: அது முடியாது.
4: ஏன், வீட்டில் இல்லையா?
6: அவரு பர்சனல் வேலையா இருக்க.
4: வேட்டி கூட கொடுக்க முடியல. அப்படி என்ன பர்சனல் வேலை?
6: தூங்கிட்டு இருக்காருயா. தூங்குறது பர்சனல் வேலை.
4: ஏழு மணிக்கலாமா? ஏங்க அப்படி அல்வா கொடுக்குறீங்க? வேட்டி எடுக்காம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்.
6: சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வைக்கிறீங்க? அவர் தண்ணி அடிச்சிருக்காருயா. போவேலி வேட்டி கொடுத்தா எடுப்பியா? நல்லா இருக்குமா? போயிட்டு வா, நாளைக்கு வா.
4: மறந்தாத்தான்.
0: இந்த பத்திரிகை படிச்சீங்களா? என்ன குடிக்காரன்னு எழுதிருக்கான். அதை படிச்சுட்டு அவன் எனக்கு துக்கம் விசாரிக்க போன் பண்றான். உன் நல்லது தான் சொல்றேன், உன் நல்லது தான் சொல்றேன்னு கண்டவெல்லாம் எனக்கு கன்வின்ஸ் பண்றான். தேவையா எனக்கு அவமானமா இருக்கு?
1: என்னங்க, பத்திரிக்கைக்காரங்க அப்படிதான் எழுதுவாங்க. நீங்க மட்டும் தான் குடிக்கிறீங்களா?
0: முன்னால என் மார்க்கெட் போனதுக்கானுமே நான் குடிச்சதுனாலதானா? இப்ப நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டரா இருக்கல, அந்த இடத்த குடிச்சு அழிச்சிருவனா? இவன் எழுதுனா உடனே என் மார்க்கெட் போயிடுமா? அதெல்லாம் கூட எனக்கு வருத்தமா இல்ல. இந்த நியூஸ் சொன்னதே இந்த வீட்டுல இருக்க ஒரு ஆள் தான் பத்திரிகையில ஆணித்தரமா எழுதியிருக்கான். எப்படி இருக்கும் எனக்கு?
5: சொல்லுங்க.
7: முதல்

0: ஆத்மார்த்தமா சொல்றேன், இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணங்கள்ல உங்க மியூசிக்கும் ஒண்ணு.
1: அது என்ன முக்கியமான காரணங்கள்னு பண்மையில சொல்லி கூட சேர்க்கறீங்க? ரெண்டு ரவுண்டு போட்டாச்சு இல்ல, தைரியமா ஒத்துக்குங்க. படம் 100 நாள் ஓடுறது ஒரே காரணம் எங்க அண்ணாவோட மியூசிக் தான். ரோஸ் சிரிச்சு மழுப்புனா அது என்ன அர்த்தம்?
0: உங்க அசிஸ்டன்ட் குடிச்சிட்டு நல்லாவே உளர்றாரு.
1: ஒத்துக்கிறேன், உங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் குடிக்காமலே உளருவாங்க. இன்னைக்கு இந்த படம் ஓடுறது காரணம் அண்ணாவோட பாட்டு இல்லைங்கிறீங்களா?
0: அப்படி சொல்லல, பாட்டும் காரணம்னு நான் சொல்றேன், பாட்டு மட்டும்தான் காரணம்னு நீங்க சொல்றீங்க.
2: அவன் மட்டும் இல்லையா, ஊரே அதான் சொல்லுது.
0: 5 பாட்டு இருக்கு, மொத்தம் 2 ரீல் வருமா? மீதி 12 ரீல் இல்ல என்ன வெள்ளக்கார மாதிரி படம் எடுங்கயா.
2: பாட்டே இல்லாம
0: பேசலாருக்கு என்ன விஷயம்?
3: டைரக்டர் வேணு மகாதேவன்ல அவரே எங்க அப்பா குடிச்சிட்டு தப்பா பேசிட்டாரு, அப்படி அவரை பேசினதுக்காக வருத்தப்பட்டு எங்க அப்பா ஃபீல் பண்றாரு. ஆமா இருக்கு.
0: அப்புறம் டப்பிங் தியேட்டர் போட்டாச்சா? என்ன வந்துப்பா
4: ஏற்கனவே வீட்டுல இருந்து வரேன்.
0: நடக்காது.
4: ஒரே ஒரு தடவை

0: தாண்டி.
1: சிஆர்கண்ணனுக்கு நீ என்ன, டிரைவர் மட்டும்தானா இல்லை?
0: அன்னைக்கு பார்ட்டியில் நான் அப்படி பேசியிருக்கூடாது, என்ன மன்னிச்சிருங்க சார்.
1: மன்னிக்கிறதுக்கு எனக்கு வயசு கிடையாது, ஆனால் மறக்கிறதுக்கு மனசு இருக்கு.
0: தேங்க்ஸ் சார்.
1: தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, உங்கள் டிரைவர் பாண்டிக்கு சொல்லுங்கள். இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஷூட்டிங்கு, பில்லியர்ட்ஸ் கிளப்பு, ரோடு, வீடுன்னு எங்கே போனாலும் என் பின்னால் சுற்றி சுற்றி வந்து ராத்திரி பூரா மழையில் நின்று என் மனசை மாற்றி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு அவன் தான் காரணம்.
2: பாரதின்னு பேர் வச்சுக்கிட்டு பெண்ணுரிமைக்கு அகேன்ஸ்டா கேஷுவலா காரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.

0: வாங்க சார், என்னை பார்க்க ஹோட்டலுக்கெல்லாம் வந்துட்டு உட்காருங்க சார். சார் சாப்பிட்றக்கு ஏதாவது?
1: இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அன்னைக்கு பார்ட்டியில் தண்ணி அடிச்சுட்டு அந்த டேரக்டர் கிட்ட ரொம்ப தப்பாக பேசிட்டேன். அவர் மன்னிச்சாதான் என் மனசு நிம்மதியாகவும் ஆயிடுச்சு. நான் அவனை வீட்டை விட்டு வெளில அமைச்சாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நீ இந்த காரியத்தை ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி நாளைக்கு மதியானம் நம்ம வீட்டுக்கு வந்துடு சாப்பாட்டுக்கு.
2: சார் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறக்கு உங்க உதவி வேணும்.
1: ஏன்பா என்ன பிரச்சனையா?
2: ஆமா சார.
1: பிரச்சனை பண்றது யாரு, பொண்ணோட அப்பாவா இல்ல உன் அப்பாவா?
2: இல்ல ரெண்டு பேரும் தான்.
1: என்ன பிரச்சனை? நீங்க லவ் பண்றது ரெண்டு அப்பாக்கும் பிடிக்கலையா?
2: நீங்க வேற, ரெண்டு அப்பாக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கல, பிரச்சனையே அதான்.
1: ம், புரிஞ்சிச்சு. உனக்காக நான் அங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசி பொண்ணு கேட்கணும் அதானே?
3: மாப்பிள்ள கேட்டு வரணும்னு சொன்னேன், எங்க வரணும்னு சொல்லலையே.
4: மகாலிங்கபுரம் கெஸ்ட் ஹவுஸ்.
1: எங்க வரணும்?
2: மகாலிங்கபுரத்துல ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்.
4: இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான், வாங்க ப்ளீஸ் வாங்க.
3: மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சா?
2: நாங்க இந்த மாதிரி பண்ணது ஒரு நல்லதை நினைச்சு. எனக்கு ஜானகியையும் ஜானகி கண்ணையும் பிடிக்கும், ஆனா உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது.
1: நிறுத்தரா, இத்தனை நாளா நல்லவனா நினைச்சது இருக்குதானா? கல்யாணம் அது இதுன்னு பேசுனேன், குலக்காரன் ஆயிடுறேன்.
3: இந்த கண்ணை மாறவே இல்லை பாத்தியம்மா, எங்க சண்டையினால உங்க

0: கல்யாணம் நிற்க வேண்டாம், அதை நான் நடத்தி வைக்கிறேன்.
1: வேண்டாம்ப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்கணும் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவர் சம்மதம் இல்லாமல் எங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா.
2: ஜானகி அவருக்கு மட்டும் பொண்ணு இல்லை, எனக்கும் பொண்ணு தான்ப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. பாரதி சார், நாம தேதி குறிப்போம், மண்டபம் பார்ப்போம், பத்திரிக்கை அடிப்போம். அவர் நிச்சயமா கல்யாணத்துக்கு வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்கு.
0: அண்ணா, ஒரே பொண்ணு, அவளுக்கு கல்யாணம், பிடிவாதத்தை விட்டுருங்க, கல்யாணத்துக்கு வாங்க. அப்படி நீங்க வரலனாலும் வீட்டில் எல்லாரும் கல்யாணத்துக்கு போகத்தான் போறாங்க. அப்படி போயிட்டா அந்த அவமானத்தை உங்களால் தாய்க்க முடியுமா?
3: டேய், உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். என் பேச்சு மீறி என் பொண்டாட்டியும் பொண்ணும் போயிடுவாங்களா?
4: போய் படு, பத்திராச்சு.
0: உன் கல்யாணத்துக்கு தேதி முடிவு பண்ணியாச்சு. 14 AM முகூர்த்தம், 9:30 ரிசப்ஷனுக்கு சுதா ரகுநாதன் கச்சேரி.

0: கல்யாணம் ஆன உடனே அப்படியே போயிட வேண்டியதானே? இங்கே எதுக்கு வந்தீங்க? ஆசீர்வாதம் வாங்கத்தானே? அதுக்கு மட்டும் நான் வேணும் இல்லை? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து தலையாட்டிட்டு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது என்ன விட்டிங்க பாருங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லையா, நீங்களாம் நிஜமாவே என் மேலே மரியாதை வச்சுருக்கீங்களா இல்லையா? மரியாதை இல்லாத வீட்டில் நான் எப்படி இருப்பேன்?
1: நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலாம். உங்கள் சம்மதம் இல்லாமல் அது நடக்கும் நடக்காது. முகூர்த்த நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். ரெண்டு அப்பா அம்மா சம்மதத்தோடு தான் அந்த கல்யாணம் நடக்கும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரு, நீங்களும் எப்போ ஒத்துக்கிறீங்களோ அப்போ தான் அந்த கல்யாணம் நடக்கும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம் காதலர்களாகவே. இதோ உங்கள் பொண்ணு, உங்ககிட்டயே விட்டுட்டு போகிறேன்.
0: என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வருவேன், என் பொண்ணை லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டிட்டு போவேன், தாலி கட்டாம கொண்டு வந்து விட்டுருவேன். என்ன விளையாடுறியா? நான் பொண்ணுக்கு அப்பாயா? அப்படிதான் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதும்ப. நீ வந்து என்ன சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைப்பியா? அதை விட்டுட்டு தியாகம் பண்ணியாம பெரிய தியாகம். பார், இப்ப மரியாதை வந்து என் பொண்ணுக்கு அத்த தாலி கட்டு, இல்ல நடக்கிறதே வேற. வா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பிஏ ஆர்ட் ப்ரொடக்ஷன் சாரின் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளி சித்திரம். இதில் நடித்தவர்கள் சூர்யா, ஜோதிகா, விஜயகுமார், நாசர், டெல்லி கணேஷ், வடிவேல், கோவை சரளா மற்றும் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா. கதை வசனம் இயக்கம் வசன். வானொலி வடிவம் வி. குமார். ஆகாஷ்வாணி சென்னை.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கி வந்த 22 சாயப்பட்டறை ஆலைகளுக்கு மாநில அமைச்சர் திரு ராஜு சீல் வைக்க உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா ஷிகாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபிராங்க்ரன் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி அணி ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 4:02. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பாட்டு புதிர் விளையாட போகிறோம். நான் ஆர்ஜே யுவராஜ். நிகழ்ச்சியில் நீங்கள் முதல் முறையாக கேட்குறீங்கன்னா, பாட்டு புதிர்ந்து ஒரு ஃபேமஸான பாடலோட சரணத்தில் வர வரியை நான் சொல்லுவேன். அந்த பாடலோட முதல் வரி என்னன்றதை நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டை நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்களா? நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. நிகழ்ச்சிகளை போகலாம் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: அங்காடி தெரு திரைப்படத்திற்காக ரமேஷ் நாயர், ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஹரிச்சரன் இணைந்து பாடிய பாடல் அது. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், நா முத்துக்குமார் வரிகளில். ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம். வித் பாரதி தமிழ் எஃப்எம்
1: சார், கண்ணா பேசுறேன் சார்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லலாமா? ஈஸியாவா? சரி கேளுங்க. எந்த மேகம் இது, எந்தன் வாசல் வந்து, எங்கும் ஈரமழை தூவுதே, எந்த உறவு இது, எதுவும் புரியவில்லை, என்ற போதும் இது நீளுதே. அது இல்லைங்க. நல்ல முயற்சி. வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு சார். இதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டு விளையாடிருக்கீங்களா?
2: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி.
0: இல்ல, இதுக்கு முன்னாடி பாட்டு போதில் விளையாடி இருக்கீங்களான்னு
2: கேக்குறேன். பாட்டி சொல்லுங்க சார்.
0: இல்ல, பாட்டு போதில் இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கீங்களா இந்த நிகழ்ச்சியில? அப்படிங்களா? சரி, ஓகே. நான் இப்ப உங்களுக்கான பாடல் வரி சொல்றேன்.
2: சொல்லுங்களேன்.
0: எந்த மேகம் இது, எந்தன் வாசல் வந்து, எங்கும் ஈரமழை தூவுதே, எந்த உறவு இது, எதுவும் புரியவில்லை, என்ற போதும் இது நீளுது. இந்த பாடல் வரியை எழுதி இயற்றியது நா முத்துக்குமார்.
2: நா முத்துக்குமார் எழுதியிருக்கிறாரா?
0: ஆமா.
2: இன்னும் ஒரு பத்தி சொல்லுங்க.
0: எந்த மேகம் இது, எந்தன் வாசல் வந்து, எங்கும் ஈரமழை தூவுது, எந்த உறவு இது, எதுவும் புரியவில்லை, என்ற போதும் இது நீளுது. இல்லைங்க, அந்த பாட்டு இல்லை. நல்ல முயற்சி, நன்றி. வாங்க கேட்கலாம் அது என்ன பாடல் என்று.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: நேரம் 4:20. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நடத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம். தீர்த்தனி தமிழேந்தி பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா? இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம், கடிகார முள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம். ஆமா சார்.
2: இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை
1: பண்ணி முடிச்சிட்டீங்களா?
2: அதே
1: பாட்டு தான். என்ன படம் சார்?
2: அயன்.
1: அயன், சூப்பர். ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

அயன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல் அது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், நா முத்துக்குமார் வரிகளில். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?

0: நானா படத்துல வந்து ராஜி பேசுறேன்.
1: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா? நேரில் பார்த்து பேசும் காதல் ஊரில் உண்டு ஏராளம், நெஞ்சினுள்ளே பேசும் காதல் நின்று வாழும் என்னாலும். நன்றிங்க ஐயா. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். யாரெங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா இல்ல பாடல் வரி கேட்டீங்களா? அப்படிங்களா, இதுவே பழைய பாடல் தான். சரி, அடுத்த நேர் சொல்றாங்களா பார்க்கலாம். சரிங்களா, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி ரமன் பேசுறேன் சார்.
1: பாடல் வரி கேட்டீங்களா சார்?
2: இல்ல சார், ஆன்லைன்ல கேட்கல, ஒன்னும் வரல.
1: அப்படிங்களா, கேளுங்க. நேரில் பார்த்து பேசும் காதல் ஊரில் உண்டு ஏராளம், நெஞ்சின் உள்ளே பேசும் காதல் நின்று வாழும் என்னாலும். சார் லைன்ல இருக்கீங்களா? கலீல் அகமது சார்,

0: நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடிய பாடல் அது. நாமுத்துக்குமாரின் வரிகளில் இளையராஜா இசையில். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார், கணபதி சார்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா?
1: ஓகே சார்.
0: உன் ஒரு பார்வை பல வார்த்தை சொல்ல, மௌனங்களால் எதை சொல்ல, இருவிழியின் மொழி போதும். பாடல் வரி கேட்டிங்களா சார்? அப்படிங்களா. உன் ஒரு பார்வை பல வார்த்தை சொல்ல, மௌனங்களால் எதை சொல்ல, இருவிழியின் மொழி போதும். அந்த மாதிரி வரா சார்? இது சரணம், அது இடையில வரும். நீங்கள் பாட்டோட ஆரம்பத்தை சொல்கிறீங்க, அது பல்லவி. சரிங்க சார், நல்ல முயற்சி, தொடர்ந்து கேளுங்க. என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க்பட்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன். பழைய பாட்டு போடுங்க ஐயா.
0: பழைய பாட்டுங்களா? இதுவும் கொஞ்சம் பழைய பாட்டு தான், முயற்சி பண்ணுங்க. உன் ஒரு பார்வை பல வார்த்தை சொல்ல, மௌனங்களால் எதை சொல்ல, இருவிழியின் மொழி போதும்.
2: இப்ப நீ கேட்டீங்க அதே தான்ல?
0: அதே தான். அப்படிங்களா? சரி, தொடர்ந்து கேளுங்க. என்ன பாடம்னு தெரிஞ்சுக்கலாம். அழைத்ததற்கு நன்றி. வாங்க, இது என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கலாம்.

கோ 2 திரைப்படத்திற்காக இன்னோ கெங்கா மற்றும் சின்மை பாடிய பாடல் அது. லியான் ஜேம்ஸ் இசை, நாமுத்துக்குமார் வரிகள். நேரம் 4:43. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் பாட்டு புதையல் விளையாடிட்டு கொண்டிருக்கிறோம். பாட்டு புதையல் நீங்கள் நிகழ்ச்சியை முதல் முறை கேட்குறீங்கன்னா, ஒரு ஃபேமஸான பாடலோட

0: சரணத்தில் இருக்கிற வரியை நான் சொல்லுவேன், அந்த பாடலோட முதல் வரி என்னன்னு நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டை நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் யுவராஜ் சார்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தாளம்பூர்லேருந்து உமா பேசுறேன் சார்.
0: அப்படிங்களா, உங்களுக்கான பாடல் வரி சொல்லலாமா?
1: ஆ சொல்லுங்க சார்.
0: நீ நீ புது கட்டளைகள் விதிக்க, நான் நான் உடன் கட்டுப்பட்டு நடக்க, இந்த உலகத்தை ஜெயித்திடுவேன், அன்பு தேவதைக்கு பரிசளிப்பேன். உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, போன்ல மட்டும் பேசுங்க. நான் பேசுறது எனக்கே கேக்குது.
1: சொல்லுங்க சார்.
0: கேட்டிங்களா பாடல் வரி?
1: ஐயோ, என்ன புது படமா பழைய படமா சார்?
0: ரொம்ப புது படம் இல்ல, ரொம்ப பழைய படமும் இல்ல.
1: 90ஸ்ல இருந்தா எனக்கு தெரியாது சார்.
0: அப்படிங்களா?
1: ஆமா.
0: சரி ஓகே, அடுத்த நேயர் சொல்றாங்களா பார்க்கலாம். இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: ஓகே.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம், அண்ணா நகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
2: ஆ நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா. பாடல் வரி கேட்டிங்களா?
2: ஆ, அன்பே என் அன்பே உன் விழிப்பா,
0: அட அட
2: இத்தனை நாளாய் தவித்தேனே. தாம்தும் படம்
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமோ?
2: ஆ ரொம்ப பிடிக்கும். வரி அந்த ரொம்ப அது எதுவும் தாளம் போடுற மாதிரி தெரியும் அந்த பாட்டு.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றிமா.
2: நன்றி நன்றி நன்றி.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: தாம் தூம் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல் அது. நாமுத்துக்குமார் வரிகளில், ஹரிஷ் ஜெயராஜ் இசையில். நேரம் 4:51. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். ஆட்டமாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாட்டு புதை விளையாடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பிரகாஷ் குடசேவாசன்.
0: உங்களுக்கான பாடல் வழி சொல்லாமா?
1: சொல்லுங்க சார்.
0: காலங்களோடும் இது கதையாகி போகும், என் கண்ணீர் துளியின் ஈரம் வாழும். இது 90s வந்த படம் சார். காலங்களோடும் இது கதையாகி போகும், என் கண்ணீர் துளியின் ஈரம் வாழும். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? பாடல் வரி கேட்டீங்களா?
2: அதுவா?
0: அது இல்லைங்கம்மா. இல்ல, அந்த பாடல் இல்ல. நல்ல முயற்சி, தொடர்ந்து கேளுங்க. என்ன பாடல் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவு காலர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டயபுரம் சேர்ந்து. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். பாடல் வரி கேட்டீங்களா?
3: சொல்லுங்க. அது டக்குன்னு வருது. யார் எடுத்து சொல்ல முடியுங்களா?

0: பாடல் வரி சொல்லவா இல்ல யார் நடிச்சதுன்னு சொல்லவா?
1: யார் நடிச்சது சொல்லுங்க.
0: இது தனுஷ் நடிச்ச படம் சார்.
1: தனுஷா?
0: ஆமா.
1: இது ராஜா படம். அந்த படம் யாவது பழைய படம், புது படம் தெரியல எனக்கு.
0: அப்படிங்களா? சரி ஓகே, நல்ல முயற்சி. என்ன படம் தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆ சரிங்க,
0: நன்றி.

0: மணி.
1: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் சீஷெல்ஸ் அதிக முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்திருக்கிறார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிகாக் மற்றும் ரோனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மித்திலி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சகுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டார்கு மியூரஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபாங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி ஜப்பானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன.

0: நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5:10.

நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இது பூந்தென்றல் நிகழ்ச்சி. உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக காற்றலையின் நேரலையில் நான் உங்கள் ஆர்ஜே கனிமொழி. இனிமையான இந்த மாலை பொழுதில் தினந்தோறும் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்து உங்ககிட்ட பேச சொல்லுவோம். அந்த வகையில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்பவே அழகாக பேசி இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்வீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் அதே போல் ஒரு வகையான கேள்வி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். புதிய நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 044-2952-5853 மற்றொரு எண் 044-2838-3878-71. இந்த இரண்டு எண்களுக்கும் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். சரி, இன்றைக்கு என்ன தலைப்பில் நம்ம வந்து பேச போகிறோம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கால எந்திரம். அந்த கால எந்திரம் கிடைச்சதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் பின்னோக்கி சென்று எந்த ஒரு விஷயத்தை நம்ம மாற்றிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எதை வந்து மாற்றிருந்தால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் சொன்ன ரெண்டு ஃபோன் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம். பூந்தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ரொம்பவே ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியில் தொடர்வோம். நேர்களை இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக, பூந்தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ரொம்பவே ஒரு அழகான பாடல் கேட்டோம். பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து ஒழித்தது அந்த பாடல். டி எல் மகாராஜன், மஞ்சுளா பலராம் ஆகியோர் இணைந்து பாடியது, சந்தியா இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. பா விஜய் எழுதிய பாடல், வித்யாசாகர் இசையில் ஒழிக்க கேட்டோம். நேர்களே, இது பூந்தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால எந்திரம் கையில் கிடைத்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீங்கள் திருத்தி கொள்வீர்கள், அதாவது மாற்றி அமைத்துக்கொள்ள நினைப்பீர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நான் கேட்டிருக்கேன். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம், கேட்குதுங்களா? வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் அம்பத்தூர்ல இருந்து செல்வராஜ்ன்ற ஒரு பேசுறேன் மேடம்.
0: செல்வராஜ் ஐயா, நான் சொன்னது கேட்டிங்களா? முன்னோக்கியும் போலாம், நம்ம வாழ்க்கையில வாழ்க்கை பயணத்துல முன்னோக்கியும் போலாம், இல்ல எதிர்காலத்துக்கும் போலாம். அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும் போது உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க இதை நம்ம மாத்தி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படியோ போயிருந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்க கூடிய விஷயம் ஏதாவது இருந்தா எதை மாத்தி இருப்பீங்க? நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சார், கேட்டுக்கிட்டீங்களா?
2: சூப்பரான டாபிக் மேம்.
0: சொல்லுங்க.
2: என்னுடைய லைஃப் பாத்தீங்கன்னா, எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா சண்டை வந்துருச்சு மேம். என் மேல தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் என் மேல தப்பு இல்லைன்னு.

0: இருக்கட்டும், காலம் பதில் சொல்லும், அது எனக்கு ஹீலிங் ப்ராசஸ் டைம் ஆகும். கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் என்னோட ஃப்ரெண்டு என் கூட பேசவே இல்லை மேம்.
1: என்னுடைய
0: காலேஜ் முழுக்க அந்த டிகிரி படிக்கும் போது சுத்தமா பேசல. ஃபர்ஸ்ட் மந்த் சத்தம் அப்படிங்கறது, சண்டை அப்படிங்கறது வந்தது. அப்போ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கரெக்டா டிகிரி முடிக்கிறான், ஒர்க்குக்கு போறான், ஒர்க்குக்கு போகும்போது பேச ஆரம்பிச்சான். காலேஜ்ல ஃபுல்லா என் கூட பேசவே இல்லை. எனக்கு இப்ப நினைச்சா கூட ஒரு கில்ட் ஃபீல் அப்படிங்கறது அவனுக்கு.
1: அந்த உணர்வு அந்த நேரத்துல அதை தவிர்த்திருந்தா 5 வருஷம் நீங்க படிக்கிற காலம் முழுக்க நல்லா இருந்திருக்கும் இல்லையா?
0: நல்லா இருந்திருக்கும். நிறைய மெமரிஸ் ரீக்ரியேட் பண்ணுவோம், ஒரு வெஞ்சன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்காது. ஏமால ஆனா இப்ப வரைக்கும் கூட தப்பு இல்ல. அப்புறமா ரியலைஸ் பண்ணி சாரி சந்திரசேகர், நானா பரவாயில்லடா விடுன்னு சொல்ல. ஆனா எனக்கு அந்த டைம் மிஷின் கிடைச்சதுன்னா அந்த ஒரு 5 வருஷம் அந்த ஒரு சண்டையே வந்திருக்காது, அப்படியே எரேஸ் பண்ணிட்டு நானும் அவனும் ரொம்ப சூப்பரா ஃப்ரெண்ட்ஸாவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர், மகிழ்ச்சி, அருமையா பதிவு பண்ணீங்க. நன்றி நன்றி சார், நன்றி.
0: நன்றி,
1: ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த படிக்கிற காலம் அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சியானதும், நம்மளுடைய நட்புறவுகளோடு மீண்டும் அந்த காலத்தை புதுப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அழகா சொல்லியிருந்தாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? கலாமா, சொல்லுங்க. நீங்க வந்து மெஷின் கிடைச்சா, டைம் மெஷின் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஓ, நீங்க அப்ப இப்போ இப்போ வேலைக்கு முயற்சி பண்றீங்களா? ஆமா, அப்ப நீங்க வந்து இந்த மெஷின் கிடைச்சிருந்தா அப்பவே நீங்க வந்து அதை முயற்சி பண்ணிருப்பீங்க அதானே? சரிம்மா சரிம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, முயற்சி பண்ணீங்க, வெற்றியாக அமையும். நன்றிம்மா, நன்றி
0: நன்றி.
1: அவங்க வந்து முன்னாடி விஷயத்துக்கு அப்பவும் செய்யல, இப்ப கிடைச்சிருக்க வாய்ப்பை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. மகிழ்ச்சி வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்,
2: முகப்பேர் மேற்குல இருந்து பாபு டெய்லர்.
1: பாபையா சொல்லுங்க, உங்களுக்கு டைம் மெஷின் கிடைச்சதுன்னா நீங்க எந்த மாதிரியான விஷயத்த வந்து திருத்திக்குவீங்க, எந்த மாதிரி அது மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத சொல்லுங்க.
2: அதாவது மேடம், நான் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இப்போ நாளைக்கு பர்த்டே, எனக்கு 50 வயசு ஆக போகுது. பிறந்த ஸ்டார்ட்ல இருந்தே கஷ்டம் கஷ்டம் கஷ்டத்தை தான்
1: அனுபவிச்சிருக்கேன்.
2: எனக்கு சின்ன வயசுலயே வேலையை சேர்த்து விட்டாங்க. அப்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் சொந்த
1: முயற்சியில்தான் இன்னொரு
2: என் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இன்னும் நான் டைலரிங் ஒர்க் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னிலிருந்து இன்ன வரைக்கும் நான் ஒருத்தனே பண்ணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க வந்து அந்த மெஷின் இல்லாம திருத்தமே இல்லாம உங்க வாழ்க்கை வந்து அமோகமா இருக்கு, அதனால நீங்க மகிழ்ச்சியோட இருங்க சார். சரிங்களா, நன்றி நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா மகிழ்ச்சி, நன்றி நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகா நேர்கள்லாம் அவர்களுடைய அந்த கால நினைவுகள், அந்த காலத்துல எதை வந்து தவிர்த்திருந்திருக்கலாம், எதை செய்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான அழகான தகவல்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா 044-2952-5285-3 மற்றும் முறையன் 044-2838-3871 இந்த 2 எண்களுக்கும் நீங்க தொலைபேசி வழியா தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பகிர்ந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
3: உங்கள் விவத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: இது பூந்தென்றல் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

0: இன்று நேற்று நாளை திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடலை கேட்டும் சங்கர் மகாதேவன் மற்றும் ஆலப் ராஜு இணைந்து பாடிய பாடலது. ஹிப்ஹாப் தமிழா இசையமைத்த பாடலை கேட்டோம். அவரே எழுதிய பாடலும் அது. நம்முடைய நிகழ்ச்சியில் இணையும் நேயர் யார், எங்கிருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், பேசுங்க. வணக்கம் வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்
1: பொன்மாலை. வணக்கம் கனிமொழி மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: நான் மாதவரத்திலிருந்து வீரராகவன் பேஸ்புக் பேசுறேன்.
0: வீரராகவன் ஐயா, சொல்லுங்க, உங்களுக்கு வந்து டைம் மெஷின் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க?
1: அதமா, முதல்ல எனக்கு வந்து வயதை கூட்டும் மிஷின் இருக்கணும். முதல்ல
0: எப்படி எப்படி
1: வயதை கூட்டுற மிஷின்? இப்ப வந்து எனக்கு 50 இல்லமா, நீங்க சரியாதீங்க. உதவி பண்ற எண்ணம் வந்து முதுமையில வந்து சீக்கிரம் வராது. கொஞ்சம் அந்த மாதிரி அந்த யந்திரத்தை கேப்பையப்பா, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும், படிக்கிறதுக்கு அதுவங்களுக்கு படிப்புக்கு சொல்லி கொடுக்கணும். சும்மா இருக்கிறத தானம் பண்றேன் தர்மம் பண்றேன் அதெல்லாம் சொல்ல, இருக்கிறத வச்சு மத்தவங்களுக்கு உதவணும்.
0: சில
1: பொய்யர்கள் இருக்காங்க நாட்டுல, அவங்களை திருத்தறதுக்கு வழி பண்ணணும். தயவுசெய்து பாக்கணும் பண்பலையில.
0: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: வணக்கம், அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ஆசீர்வாதம் ஐயா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நாங்க ரொம்ப

0: ரொம்ப நலமா இருக்கிறோம். சொல்லுங்க, டைம் மெஷினை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க? எதிர்காலத்துக்கு போறது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது 60 வயசு 80 வயசுல வந்து நீங்க என்னவா இருப்பீங்க? அல்லது நீங்க 18 வயசுலயே இந்த வேலையை நான் செஞ்சிருந்தேன்னா இப்படி என் வாழ்க்கை மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எதை மாத்துவீங்க? எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க?
1: டைலர், நானு என் பொண்ணு கடை வச்சிருக்கோம், சின்ன கடையை வச்சிருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பெரிய கடை ஆயிட்டு. ஒரு
0: சொல்லுங்க. சார் சொல்லுங்க. அவருடைய இணைப்பில் ஏதோ சிக்கல், அதனால் வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்ல வந்தார். சின்ன கடையாக ஆரம்பித்து ரொம்ப பெரிசா விரிவுபடுத்தினேங்கிற மாதிரி சொன்னார். வணக்கம் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: மேடம், நான் நாவலூர்லேருந்து ஷேக் தவுத் பேசுகிறேங்க.
0: ஷேக் ஐயா சொல்லுங்கள், உங்களுக்கு டைம் மிஷின் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
2: நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு ஏக்கம் மேடம், விளையாட்டு பருவத்துல விளையாடல, வாலிப பருவத்துல அதுக்குண்டான எதுவும் அனுபவிக்கல. 52 வயசாச்சு, 9 வயசுல வேலைக்கு வந்துட்டேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்தந்த பருவத்துக்கு உண்டானது படிக்கிறது விளையாடுறது அதெல்லாம் ஆசை மேடம்.
0: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி சார், நீங்க கலந்துகிட்டதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. தொடர்ந்து நீங்க எஃப்எம் கேளுங்க, உங்களுக்குலாம் சொல்லவே வேணாம், தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து வாங்க. மகிழ்ச்சி. நன்றி நன்றி
2: நன்றி மேடம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம், நம் தெரிஞ்சிருந்தோம் கண்ணன்.
0: கண்ணன் சார் சொல்லுங்க, டைம் மிஷின் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க?
4: கண்ணன்
0: சார் வணக்கம் சொல்லுங்க, டைம் மிஷின் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க?
4: அதாவது இப்ப இருக்க வசதி விவசாயத்துக்கு அப்ப இருந்ததா
0: போயிடுவீங்க. ரொம்ப அழகா நேர்கள்லாம் சில வந்து சிலர் வந்து சொல்லும் போது சில ஆதங்கமாக கூட நம்ம எடுத்துக்க தோணுது. ஏன்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில விஷயங்களை நம்ம செய்திருக்கலாம், காலமும் சூழலும் அதுக்கு அமையாமலும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, குடும்ப சூழல் அந்த மாதிரியான சில ஏக்கங்கள், சில ஆதங்கங்கள், சில நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடு அப்படின்னு கூட சொல்லலாம், நம்ம தவறாக கூட இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் அதை மாற்றியிருந்தால் இப்படி நம்முடைய வாழ்க்கையே மாறியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன நினைவு ஊட்டல்தான் இந்த டைம் மிஷின் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக இந்த கேள்வி வலம் வந்து கொண்டிருக்கிறது. இடையிடையே உங்களுக்கு பிடித்த பாடல்களும் காற்றலையில் உலா வந்து கொண்டிருக்கிறது. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருங்கள்.
5: உங்கள் விவித் பாரதியின் 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நேரம் 5:34. இது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பென்னிதயால், சாஸ்வத் சிங், அபய் ஜோத்புர்கர் இவங்கெல்லாம் இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து எழுதியது, ஏ ரஹ்மான் இசையில் ஒலிக்கிறது. 24 என்கிற திரைப்படத்திலிருந்து கேளுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? பத்மாவதி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறம்மா. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க டைம் மிஷின் கிடைச்சா என்ன
1: பண்ணுவீங்க? வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்மா, வணக்கம் சொல்லுங்க.
1: நான் வந்து எங்க ஃப்ரெண்டு ஸ்கூல்ல படிக்கிற ஜானகின் ஒரு ஃப்ரெண்டு, அவன் நாங்களும் நல்லா போயிருந்தோம். கொஞ்ச நாள் ஆச்சு, ரெண்டு பேருக்கும் ஒரு புக்கு பிரச்சனை மாதிரி ஆகிடுச்சு.
0: ஓ ஓ ஓ, சரி சரி.
1: அதுக்கப்புறம் கம்மன் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரு ரெண்டு வருஷம் முன்னா என்ன அவ பார்த்தா வந்து பார்த்துட்டு, அப்புறம் நான் அவ பார்க்க என்ன பார்க்க ரெண்டு பேரும் ஏமா நான் தப்பாத்து வச்சுட்டேமா உனக்கு இன்னும் நினைக்காதம்மா அப்படி ஜானகி அப்படின்னா, அப்புறம் ரெண்டு பேரும் அவராக இப்போ ஃபோனில் பேசிக்கிறேம்மா.
0: சரிம்மா சரி, அதை தவிர்த்திருக்கலாம்னு சொல்றீங்க, அதை தவிர்த்திருப்பீங்க. சரிம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிம்மா, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், யார்
2: பேசுறீங்க?
0: ராஜசேகர் ஐயா சொல்லுங்க, டைம் மிஷின் கிடைச்சா என்ன
2: பண்ணிருப்பீங்க? கோயில் திருப்பணிலாம் செய்யறேன், அதெல்லாம் போய் கலந்து செய்யலாம், அதுதான் என்னுடைய விருப்பம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, தொடர்ந்து செய்யுங்க சரிங்களா. நன்றி,
2: தேங்க்யூ மேடம். நன்றி.
0: நமக்கான ஆசைகள் இருக்கும், இந்த ஆசைகள் நிறைய நேரம் நிறைவேறி இருக்கும், நிறைவேறாமலும் போயிருக்கும். அதற்கான சூழல் அப்படிங்கிறத வந்து காலமும் அமைச்சிருக்கும், நாமளும் அமைச்சிருப்போம். அந்த மாதிரியான சில நினைவுகள், அதை திருத்தம் செஞ்சுருந்தா இப்படி இருந்திருக்குமே, சிறப்பாக இருந்திருக்குமே, சில நிகழ்வுகளை தவிர்த்திருந்தா இப்படி இருந்திருக்குமே அப்படிங்கி அந்த மாதிரியான சிந்தனைகளை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் நன்றி, முயற்சி செய்த நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

நேரம் 5:55. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து. தேவன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். பழனி பாரதி எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க வருகிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் தொலைபேசியின் வழி தொடர்பு கொண்டு பேசிய அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. தொலைபேசியில் முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கும் நேயர்களுக்கும் நன்றி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் தசவதாரம் திரைப்படத்திற்காக சாதனா சர்கம் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து பாடிய பாடல், இமேஷ் ரேஷமையாவின் இசையில்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை ஜி தேவராஜன்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: நேரம் 6:13. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஷிர்டி பாபா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் இளையராஜா இசையில்.

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கே டி சந்தானம் அவர்களின் வரிகளில்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆத்தா உன் கோவிலிலே என்ற திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல். காளிதாசன் வரிகளுக்கு இசை தேவா.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி.

செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினேயுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்றும் கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய திரைப்படத்துறைக்கு சிறப்பான பங்களிப்பை கே பாக்யராஜ் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். சிறப்பான கதை அமைப்பு, திரைக்கதை உள்ளிட்டவற்றால் நீண்ட காலம் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் திரைப்படங்களை உருவாக்கியவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். கே பாக்யராஜின் மறைவு இந்திய திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரைப்பட உலகின் முன்னோடி இயக்குநரும் சிறந்த நடிகரும் தனித்துவமான திரைக்கதை ஆசிரியரும் எழுத்தாளருமான கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நகைச்சுவை, குடும்ப பாசம் மற்றும் சமூக மதிப்புகளை மையமாக கொண்ட பல காலத்தால் அழியாத படைப்புகளை வழங்கி தமிழ் சினிமாவில் தனக்கென முத்திரையை பதித்தவர் கே பாக்யராஜ் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரையுலகில் தலைசிறந்த இயக்குநர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையால் முத்திரை பதித்த கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை சாஸ்திரி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கிட உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருப்பூரில் உள்ள கால்நடை பன்முக மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் விளையாட்டு அரங்கத்தை ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு செய்தார். தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கூட்டுடன் காட்டில் கடலோர காவல்படை வீரர்கள் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக் பெல் தோம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மனை வென்றார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கர்படே வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் டியான் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் பைசன் காலமாடான் திரைப்படத்திற்காக நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்து பாடிய பாடல் மாரி செல்வராஜ் பரிகளில்.

என் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தேரே இஷ்க் மே என்ற திரைப்படத்திற்காக ஏ ரஹ்மான் பாடிய பாடல், அவருடைய இசையில் மஷூக் ரஹ்மான் வரிகளில்.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா நீ அசி
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி.

இது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணம் நிகழ்ச்சியில் இடப்பொறுப்போட முதல் பாடல்

0: பிகில் திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் மற்றும் மதுரா தாரா தலூரி பாடிய பாடல். விவேக்கின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா

0: சிக்கனமான கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: திரைக்கணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். விவேகாவின் வரிகளுக்கு இசை டி இமான்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: திரைக்கானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தக் லைஃப் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல், கார்த்திக் நேதாவின் வரிகளில்.

0: post.gov.in website visit பண்ணுங்க.
1: திரைக்கானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தக்லைஃப் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல் கார்த்திக் நேதாவின் வரிகளில்.

0: கையெட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஏற்றுமதியில் 50% மேல் இத்துறையின் பங்களிப்பு உள்ளதாக கூறினார். தொழில் முனைவோர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்து தரமான பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி, இத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகளில் இது விரிவாக்கம் செய்யப்படும் என குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் கார் ஓட்டுநர்களும் பயணிகளும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு செயலிகள் வாயிலாக கார் பதிவு செய்வதன் மூலம் ஓட்டுநர்கள் செயலி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டம் மூலம் ஓட்டுநர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமுல் கூட்டுறவு சங்கம் வெற்றியடைந்தது போல பாரத் கூட்டுறவு டாக்ஸியும் வெற்றியடையும் என தாம் நம்புவதாக திரு அமித்ஷா கூறினார். மகாராஷ்டிராவில் நாளை நடைபெறவிருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் வெளியானதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. தானே மாவட்டம் பிவாண்டி பகுதியில் வினாத்தாள் வெளியானதாக தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒத்திவைக்கப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் என மகாராஷ்டிரா மாநில தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பல் INS சுதர்ஷினி அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகம் வந்தடைந்தது. இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியத்தையும் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான நட்புணர்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் இது இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன விழாவையொட்டி மேரிலேண்ட் பால்டிமோரில் நடைபெறவுள்ள இந்திய கடற்படை வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக வெர்ஜீனியாவில் நடைபெற்ற விழாவிலும் INS சுதர்ஷினி கலந்து கொண்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து அமெரிக்காவின் நார்ஃபோக் வரை 5 மாதம் பயணித்து இது அங்கு சென்றடைந்தது. வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் இந்தியாவின் கடல்சார் வலிமையை இது எடுத்துக்காட்டுவதாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை கப்பல்கள் INS உதயகிரி, கவரத்தி, சக்தி தாய்லாந்தின் சட்டாகிப் துறைமுகத்துக்கு சென்றடைந்தன. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாய்லாந்துடன் கடல்சார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த கப்பல்கள் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு கடற்படையினர் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு இந்த பயணம் வழிவகை செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு உள்துறை செயலர் ஷபானா மெஹமூத், மனித உரிமை சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தி அந்நாட்டுக்கு குடியேறுபவர்களை

சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கு

கண்டறிந்து தாயகம் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கூறினார். இந்த புதிய சட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் குடியுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பிரிட்டனில் குடியேற்றம் செய்தவர்கள் பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகளின் ஆதரவுடன் அந்நாட்டில் வசிக்க வழிவகை செய்யப்படும். தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் உள்ள சாலைக்கு தமது பெயரை சூட்டியதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு அருகே உள்ள சாலைக்கு தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு பாட்டி விக்ரமார்கா மல்லு டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டினார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன நாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டுக்கு 110 கோடி டாலர் அவசர நிதியுதவி அளிக்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து எரிபொருள் உரம் விலை அதிகரித்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பை நிலைநாட்டும் வகையில் உலக வங்கி இந்த நிதியுதவியை வழங்குகிறது. உர இறக்குமதிக்காக 30 கோடி டாலரும் அவசர செலவினங்களுக்காக 71 கோடி டாலரும் வழங்கப்படவுள்ளது. பங்களாதேஷில் பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நிதியுதவி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக பஹ்ரைன் கூறியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிர்ச்சேதம் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைன் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை இது என்றும் அது கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் தென்பகுதியில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கூறியிருந்தது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டின் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1200ஆக அதிகரித்துள்ளது. இந்த தொற்றால் 321 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்த தொற்றிலிருந்து 148 பேர் குணமடைந்ததாகவும் 419 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் மருந்துகளின் பற்றாக்குறை இருப்பதாகவும் உலக நாடுகள் உதவியளிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி தற்போது 170 ரன் முன்னிலையில் உள்ளது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நாளை அதிகாலை 2:30 மணிக்கு இங்கிலாந்து பனாமாவையும் குரேஷியா கானாவையும் எதிர்கொள்கின்றன. நாளை அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும் ஆட்டங்களில் போர்ச்சுக்கல் கொலம்பியாவையும் உஸ்பெகிஸ்தான் காங்கோவையும் எதிர்கொள்கின்றன. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே வெற்றி பெற்றுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துச்சா போஸ்லே சீனாவின் ஃபான்கிராம் தியான் இணை பட்டம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. 102.3

0: நேரம் 7:30. இனி தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள முருகனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு பத்திரிகை செய்தி நம்மளை பயம் கொள்ள செய்தது. அதாவது கொத்தமல்லி கட்டு வாங்குறோம், வாசனைக்கு பயன்படுத்துறோம், சமையல்ல எதுலெல்லாம் போட முடியுமோ அதுலெல்லாம் நம்ம வீட்டு பெண்மணிகள் போட்டுடுவாங்க. கொத்தமல்லி துவையல் செய்து வச்சுட்டா எப்ப வேணும்னாலும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சாதத்துல போட்டு நல்லெண்ணெய் லேசா ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த கொத்தமல்லி நம்ம அன்றாட உணவுல சேர்க்கப்படுது, நாமளும் சாப்பிடுறோம், நல்லதுதான். ஆனா என்ன பயம்னா, அந்த கொத்தமல்லி கட்டுல பார்த்தீனியம் என்ற களைச்செடியும் சேர்த்து

0: சேர்த்து கட்டப்பட்டிருக்குன்னு பத்திரிக்கை செய்தி. இது எப்படி அதுல சேர்ந்தது? யாரோட கைங்கரியம்? பூவோட நார் சேரலாம், தவறில்ல. கொத்தமல்லி தழையோட பார்த்தீனியம் என்ற களைச்செடி சேரலாமா? அத விஷச்செடின்னு கூட சொல்லுவாங்க. இதை எங்கேயும் வளர விடக்கூடாதுன்னு அரசு சார்பா ஒரு இயக்கமே நடத்துவாங்க. காரணம், பார்த்தீனியம் பலருக்கும் அலர்ஜி ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியது, ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கும் காரணியாக இருக்கு. ஒரு செடி ஓரிடத்தில் வளர்ந்துருச்சுன்னா அதன் விதை விழுமிடமெல்லாம் முளைச்சிரும். அந்த அளவுக்கு பல்கி பெருகக்கூடிய களைச்செடி பார்த்தீனியத்தை கொத்தமல்லி கூட சேர்த்து வைக்கலாமா? முருகனையா, கடையில கீரையெல்லாம் வாங்கும் போது பார்த்து கவனமா வாங்குங்க. ஏன்னா எதுல எதை சேர்த்து விற்பனை செய்வாங்கன்னு நமக்கு தெரியறது இல்ல. பப்பாளி விதைகளை மிளகு கூட கலந்துடுறாங்களாம். மண்ணு மரத்துள்ள கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் வேப்பெண்ணெய கலந்து வேப்பம் புண்ணாக்குன்னு விற்பனை பண்ணிடுறாங்களாம். அதே போல நிறைய உரங்கள் விற்பனை ஆகுது. அதுலெல்லாம் விலை மலிவா கிடைக்கும் பொருட்களை கலந்து கொடுத்துடுறாங்களாம். கால்நடை தீவனங்கள்ல மரவள்ளி திப்பி மாவு கலந்து கொடுப்பதெல்லாம் அங்கங்க நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஒரு விவசாயி, ஒரு வியாபாரி கொத்தமல்லி கட்டுல பார்த்தீனியத்தை சேர்த்து வச்சு வித்துடுறாரா, இல்ல தெரியாம சேர்ந்து வந்துருச்சா? எல்லாம் அந்த இறைவனுக்கே வெளிச்சம். எல்லாம் நியாயமா நடைபெறணும். மாதம் மும்மாரி மழை பெய்தது அந்த காலத்துல. இப்போ பெய்யுதா? பருவ மழையே சரியா பெய்ய மாட்டேங்குது. எப்பவாவது ஒரு மழை புயல் காரணமா அடி அடின்னு அடிச்சு பேஞ்சிடுது. அதனால நமக்கு நிறைய இழப்பு. இதெல்லாமே ஒன்னோடு ஒண்ணு இணைந்ததுதான். எல்லோருக்கும் கடமை பொறுப்பு இருக்கு. இந்த சமூகத்தின் மேல அக்கறை காட்டணும். தேன்ல வெள்ளப்பாகு கலக்கிறதெல்லாம் கூட நடைபெறுது. எதை சம்பாதிச்சு எங்க கொண்டு போக போறோம்? மஞ்சள் பொடி, தேங்காய் எண்ணெய், உணவு எண்ணெயில கலப்படம், நெய்யில கலப்படம். முருகனையா, உணவியல் வல்லுநர்களும் இத பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கலப்படம் செய்வோரை கண்டுபிடிச்சு தண்டனையும் வாங்கித்தான் தர்றாங்க. ஆனா நம்ம நாடு மிகப்பெரிய நாடு, ஜனநாயக நாடு. எவ்வளவு பேரை எத்தனை அரசு அலுவலர்கள் கண்காணிச்சுட்டு இருக்க முடியும்? சமையல் எண்ணெய் கலப்படத்தினால வாயு தொல்லை, காமாலை, ஈரல் நோய்கள், கண் பார்வை மந்தம், வயிற்று போக்குன்னு பல பிரச்சனைகள் ஏற்படும். மிளகாய்த்தூள்ல செங்கல் பொடி, காங்கோரட் கலக்கப்படுதான். மல்லித்தூள்ல மரத்தூள், குதிரை சாணம், மேலக்கைட் பச்சை வேதிப்பொருள் கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க. மஞ்சள் தூள்ல காரிய குரோமேட், மெட்டானில் என்ற வேதிப்பொருள் கலக்கிறாங்களாம். இதனால கருச்சிதைவு கூட ஏற்படுதான். நெய்யில வனஸ்பதி, மிருக கொழுப்பு, வெண்ணெயில மைதா மற்றும் மணிலா மாவு கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க. எச்சரிக்கை தேவை. வாங்கும் பொருள் தரமானதா, அக்மார்க் முத்திரை இருக்கான்னு பார்த்து வாங்கி பயன்படுத்தணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: நேரம் 7:35. இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்

பாட்டும் பயணமும். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் பியார் பிரேமா காதல் என்ற திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடிய பாடல். நிரஞ்சன் பாரதியின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

நேரம் 7:40. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காற்று வெளியீடை திரைப்படத்திற்காக சாஷா திரிபாட்டி பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் காலா திரைப்படத்திற்காக பிரதீப் குமார், தி மற்றும் அனந்து இணைந்து பாடிய பாடல். உமாதேவியின் வரிகளுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

0: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
1: ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பரை பார்த்தேன். உங்கள் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிக்கணும் போல் ஆசையாக இருக்குன்னு. அப்படின்னா நேராக எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துருங்க சார், அதுதான் வசதினார் அவர். இப்படி அரட்டை அடிக்கிறதுக்கு ஆஃபீஸ் தான் வசதியான இடம்னு நினைக்கிறவங்க பல பேர் உண்டு. அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடைஞ்சல் வந்து சேரும் போல் இருக்குது. கைக்கு அடக்கமாக பிஸ்கட் வடிவத்தில், 2 அங்குல அகலத்தில், சதுர வடிவத்தில் ஒரு கருவி தயார் பண்ணியிருக்கிறாங்களாம். இது வந்து அரட்டை அடிக்கிறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருமா. இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அகச்சிவப்பு கதிர்கள், அதனால் இது இயங்குது. ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கள்ல, அவங்க சீருடையில் இந்த கருவியை பொருத்திட வேண்டியது. அல்லது பையில் கூட வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் கருவிக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு. ஒவ்வொன்றும் வேறு வேறு சமிக்கைகளை அனுப்பும். இதை ஒரு கம்ப்யூட்டர் பதிவு பண்ணிக்கும். அந்த ஊழியர் எங்கே போனாலும் அது அதை வந்து இது பதிவு பண்ணிகிட்டே வரும். வராண்டா

0: ஸ்டாஃபில் இருக்காரா, கேன்டீனில் இருக்காரா, பாத்ரூமில் இருக்காரா, எல்லாம் பதிவாயிடும். பல ஊழியர்கள் ஒரே இடத்துல கூடி கும்பலாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்குள்ளேயே யாரும் போகக்கூடாத முக்கியமான இடத்துல ஒருத்தர் ரகசியமாக போனாலும் சரி, கம்ப்யூட்டர் காட்டி கொடுத்துரும். மேல்நாடுகளில் பல ஆஃபீஸ்களில் இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறாங்களாம். இந்த கருவியை வந்து அணிஞ்சிருக்கிறவர் தனக்குரிய இருக்கையில் அமர்ந்த உடனே அவர் மேஜையில் இருக்கிற கம்ப்யூட்டர் அவரோட வருகையை வந்து பதிவு பண்ணிக்கும். சரி, இந்த கருவியை யாருக்கும் தெரியாமல் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஏமாற்றி விடலாம்னு நினச்சாலும் அதுவும் முடியாத காரியமாக. நம்ம ஊருக்கு இந்த கருவி வந்தால் நல்லது தான். ஆஃபீஸில் வேலை செய்யாமல் அடுத்தவங்க அறைக்கு போய் அரட்டை அடிக்கிறது, ரகசிய கோப்புகள் வச்சுருக்கிற அறைகளுக்குள்ளே போய் நோட்டம் பார்க்குறது, இதையெல்லாம் கட்டுப்படுத்தி விடலாம்ல. சில பேர் வேணும்னே வேலை நேரம் பார்த்து பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தேடி போயிடுறது உண்டு. அவங்களெல்லாம் இது சுலபமாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடும். இந்த கருவியால் வேறு சில பிரயோஜனமும் இருக்குது. ஒரு பெரிய அதிகாரி ரூமுக்குள்ளே குறிப்பிட்ட சில பேர் தான் போகணும் நுழையணும்னு வச்சுங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டா அந்த குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த கதவை திறக்க முடியும். அதே மாதிரி பணம் நகை இது மாதிரி விலை உசந்த பொருள்கள் இருக்கிற அறைக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் போயிட்டு வர்றது மாதிரி நாம் பண்ணிக்கலாம். இப்போ பிரிட்டனில் பல இடங்களில் இந்த கருவியை வந்து சோதனை முறையில் பயன்படுத்திக்கிட்டு வராங்களாம். வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறதுக்கும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாமா, அதாவது இந்த கருவி நல்லா பயன்படுமா. இப்போல்லாம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கி அப்படி தான் ஒரு ஆஃபீஸ் நண்பரை பார்த்து இன்றைக்கி என்ன தேதி சார் அப்படின்னோ, சரியாக ஞாபகம் இல்லைங்கன்னார். அதுதான் கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருக்கிறீங்களே அதை பார்த்தா தெரியுமே அப்படின்னோம். அது எப்படி சார் தெரியும், இது நேற்றுக்கு பேப்பராச்சே அப்படிங்கிறார்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக பங்கேற்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார்.

சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்று கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்கியராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு மாணிக்கம் தாக்கூருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அவரது பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா பெலே தாம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மானை வென்றார். ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்வினி கார்படே வெற்றி பெற்றுள்ளார். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8:06. நேர்கள்

0: கேட்கலாம் எனக்குள் நான் நிகழ்ச்சி.
1: எனக்குள் நான் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்குள் நான் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்குள் நான் நிகழ்ச்சியில எழுத்தாளரும் நடிகருமான செல்வமுருகன் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறாரு. சென்ற வாரம் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாரம் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து இணைய காத்துட்டு இருக்கோம். அண்ணா வணக்கம்.
2: வணக்கம்.
1: போன வாரம் வந்து எழுத்தாளர் செல்வமுருகன் பத்தி நிறைய விஷயம் பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாரம் வந்து அந்த எழுத்தாளர் செல்வமுருகன் ஒரு நடிகர் செல்வமுருகனா மாறின கதையை தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆவலோடு நான் வந்திருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க பிறந்தது பரமக்குடி, வளர்ந்தது மதுரை. மதுரை அப்படின்னாலே ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ், ஒன்னு உணவு, சாப்பாடு வந்து அங்க போனா ஒன்னு ஊரை சுத்தி பார்க்கலாமோ இல்லையோ சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் மறுக்க முடியாத உண்மை. இன்னொன்னு சினிமாவை கொண்டாடுற ஒரு விதம். ஒருவேளை மதுரையில வளர்ந்து அந்த சினிமா சார்ந்த வாழ்வியலோடவே ஒன்றி இருந்ததுனால உங்களுக்கு நடிகர் ஆகணும்ன்ற ஆசை வந்ததா?
2: இல்ல, என்னன்னா 84 வந்து என்னுடைய தாய் மாமன் ஒரு மாமா வந்து ப்ரொடியூசராக இருந்தார். டார்லிங் டார்லிங், கன்னிராசி, ஹலோ யார் பேசுறது, நாளெல்லாம் பௌர்ணமி. இந்த நாளெல்லாம் பௌர்ணமியில் வந்து என்னுடைய மூத்த சகோதரர் தான் ஹீரோவாக பண்ணார்.
1: ஓகே.
2: அந்த மாதிரி 84 சினிமா ஒரு டச் இருந்தது. அப்புறம் ஒரு படத்தோடு அவர் வெளியில் வந்துட்டார் சூழ்நிலையின் காரணமாக. அதுக்கப்புறம் சினிமா அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. 2012 நான் வந்து இங்கே சென்னை வரையில் அப்போ நட்பு ரீதியாக அப்படியே நம்ம நண்பர்கள் இயக்குனர்கள் இப்படி இருக்கையில் அந்த டச்சில் முத முதல்ல குள்ளநரி கூட்டம்ன்ற படத்தில் நடிச்சிருந்தேன் ஒரு ஹெட் கான்ஸ்டபுளாக. அப்புறம் ஆதலால் காதல் செய்வர், சுசீந்திரன் சார் படம், இப்படி ஒவ்வொரு படங்களாக அப்படி அந்த மாதிரியான வாய்ப்புகள் எனக்கு யதார்த்தம் அமைஞ்சது.
1: ஒரு எழுத்தாளரா இருந்து நடிகரா பரிணமிக்கும் பொழுது உங்களை நீங்களே எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? அதாவது திரைக்காக நம்ம ஏதாவது பயிற்சி, நடிப்புக்கான பயிற்சிகள் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது மேற்கொண்டீங்களா?
2: இந்த எழுத்து மாதிரி நடிப்போம் எனக்கு வந்து அதுக்காக பயிற்சி எடுக்கிறதோ அது கிடையாது. நீயாக இரு, அவ்வளவுதான். அந்த கதாபாத்திரமாக உருமாறணும், அவ்வளவுதான். அந்த விதம் மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சாவே போதுமானது. இயக்குனர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை கரெக்டாக நம்ம செஞ்சாவே சரியான ஒரு நடிப்பை நம்ம கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு நூல் மாறினாலும் மிகையாயிரும், ஓவர் ஆக்ஷன் ஆயிரும். ஆக்டிங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. அந்த ஒரு டிவி பாக்ஸ் அந்த சைஸு தான் நீங்கள் வந்து எல்லாமே ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பார்வையில் பார்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வைடாக எல்லாமே தெரியும், அது கிடையாது. அவர் வந்து ஒரு இயக்குனராக வந்து ஒரு மானிட்டரில் உட்காந்துக்கிட்டு தலையையே அசைக்கிறீங்க அப்படின்வார். என்னடா அது, நம்ம லேசத்தானே அதுனா? அது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு டைட் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளதே நீங்கள் ரியாக்ட் பண்ணணுமே ஒழிய அதை உள்வாங்கி நீங்கள் பண்ணணும். நீங்கள் ரிலாக்ஸாக பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ண முடியாது. இதில் சினிமாவுக்கு வேறு ஒரு இது நுணுக்கங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக பண்ணணும். அப்படி பண்ணாதான் நீங்கள் வந்து கொஞ்சம் வேறையாக தெரிவிங்க, இல்லைனாக்கா அது மிகையாயிரும்.
1: நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் போய் படம் பார்ப்பேன், நைட் ஷோ படம் பார்த்துட்டு லேட்டாக வந்து அப்பா கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி மதுரையில் நீங்கள்
2: நம்ம டூரிங் டாக்ஸ் போய் இடைவேளையில் ஒரு பாஸ் கொடுப்பாங்க. ஏன்னா கேண்டீன்ன்றது வந்து வெளியில் வச்சுருப்பாங்க. அப்போ உள்ளேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு சீரட் அட்டையில் அவுட் பாஸ்னு அடிச்சிருப்பாங்க. இந்த அவுட் பாஸை நாங்களே அடிக்கிறது, நானும் என் தம்பியும் இந்த ரப்பரை வச்சு அது வந்து அவுட் பாஸ்னு அடித்து கரெக்டாக இன்டர்வல் விடையில் இந்த கிரௌடு அப்படி திருப்பி உள்ள போகும்ல, அப்ப திருப்பி நாங்க உள்ள போயிருவோம்.
1: ஓ, அதாவது பாதி படம் பார்க்கறீங்க அப்புறம் உள்ள?
2: ஆமா, அந்த மாதிரி.
1: ஓகே.
2: பெருசா நம்மளுக்கு வீட்லயும் காசு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய தொகையில 2-3 ரூபாங்கிறது வந்து பெரிய தொகை,
1: பெரிய தொகை.
2: அப்ப போய் நீங்க வந்து படத்துக்கு போறேன்னு டீயே டீ கடையில் குடித்தாவே என்ன, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, டீ கடையில் போய் டீ சாப்பிட்ற அப்படின்னு. இப்போ இது வேற, அப்போ உள்ள காலகட்டங்கள்.
1: எப்பயுமே வீட்டில் எங்கள் அம்மா வந்து என் டீ கடையில் போன, வீட்டில் பால் இருக்கு,
2: அப்புறம் என்ன டீ கடையில் உனக்கு, அங்கே போய் பிள்ளைய வேற யாரோடையும் சேர்ந்துருவாங்களோ வச்சுருவாங்களோ அதுதான். தூக்குச்சட்டியை கொடுத்து டீயை வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லாரும் வரிசையாக உட்காந்து அப்படித்தான் நம்ம டீ குடிப்போம். இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சினிமா

0: சமூகத்தில் இன்டர்னலுக்கு மட்டும் போய் அவுட் பாஸ்னு அடித்து ஒரு ரெண்டு மூணு சட்டையில் வச்சுக்கிட்டு அதை கொடுக்கையில் வரும் பாருங்கள் ஒரு த்ரில்லிங்க. அவன் அப்படியே திருப்பி திருப்பி பார்ப்பான், என்ன சரி சரி
1: இது நம்ம கம்பெனி இல்லையே,
0: அதோடு கொடுத்துட்டு உள்ளே ஓடிறதா பாடா அப்படின்ட்டு இப்படி எல்லாம் படம் பார்த்துருக்கேன்.
1: அப்போ நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா, அதாவது உங்களுடைய அந்த சினிமாவிற்கும் உங்களுக்குமான அந்த நெருக்கம் என்ன தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் தான். அப்படி அவுட் பாஸை கொடுத்து செகண்ட் ஹாஃப் படம் போய் பார்த்த நீங்க முத முதல்ல உங்களை திரையில பார்த்த அந்த தருணம் எப்படி இருந்ததுன்னு?
0: இல்லை நான் எப்பயுமே அது ஒரு இதாக இது பண்ணிக்கிறே மாட்டேன். எப்படின்னா அந்த டப்பிங் பண்ணுறல்ல அதோட சரி, அடுத்து அந்த படத்தை பிடிச்சாதான் போய் பார்ப்பேன், எல்லாருந்தான் பார்க்க மாட்டேன்.
1: நம்ம நடித்த படம் சினிமாவில் வந்திருக்கு
0: வந்திருக்கு அதைத்தான் சொல்கிறேன், அது நியூட்ரலாக தான் நினைப்பேன்.
1: ஓகே,
0: அது ஒரு பெருசாகவே இது பண்ணிக்கிறே மாட்டேன். வீட்லேயும் அதே மாதிரி தான், இப்போ அந்த இது நம்ம படம் நான் பண்ண படம் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படியே கேஷுவலாக கேட்பாங்க, அப்படியா சரி பசங்க அவ்வளோதான், அவங்களும் அந்த பெருசாக ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க.
1: ஆனால் அவங்க அவங்களுடைய

0: சொல்கிறேன், அது நியூட்ரலாக தான் நினைப்பேன்.
1: ஓகே,
0: அது ஒரு பெருசாகவே இது பண்ணிக்கிறவே மாட்டேன். வீட்லேயும் அதே மாதிரி தான். இப்போ இந்த இது நம்ம படம், நான் பண்ண படம் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படியே கேஷுவலாக கேட்பாங்க. அப்படியா, சரி பசங்க, அவ்வளோதான். அவங்களும் அந்த பெருசாக ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க.
1: ஆனால் அவங்க அவங்களுடைய நண்பர்கள் கூடலாம் பார்க்கணும்.
0: அது தெரியல எனக்கு, அவங்க பேசுவாங்களா என்னென்னு.
1: அப்போ அதை நம்ம ஸ்பை வச்சு பார்க்கணும்னா, நீங்கள் நடித்த படங்களில் ரொம்ப முக்கியமான படம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. ஏன்னா கதையே உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட. அதாவது விடிவதற்கு முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த டீ கடை கதை மாதிரி தான். காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் உட்காந்துருப்பீங்க. கதையினுடைய கதாநாயகன் வருவார், கையில் பத்திரிக்கை பையோட மூச்சு வாங்க மலையேறிய அனுபவம். அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே.
0: அது உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இங்கே நம்ம தேவாரம் பக்கத்தில் அந்த மலையடிவாரம், ஒரு 3:30 போயிட்டோம். மலையடி வாரத்தில் இறக்கி விட்டாங்க. அப்புறம் ஏன்னா நம்ம மேலே போகிறதுக்கே, சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கே 8 ஆயிரும், அவ்வளோ ட்ராவல் பண்ணணும். அதனால் மேலே போயிட்டு இப்போ இதை முடிச்சுட்டு அப்படியே மேலே கிளம்பி போய் அப்படியே முன்னாடியே வந்து கிரேனை எல்லாமே கொண்டு போய் மேலே வச்சுட்டு வந்துட்டோம். அதனால் உங்களுக்கு வந்து அந்த டயத்தை நாங்கள் சேவ் பண்ணிக்கிட்டோம். எல்லாருமே அதில் வந்து ஒரு புது மனிதர்கள் தான், பெருசாக நடிகர்களாக யாரும் இல்லை. அதில் நான் இன்னொரு 2-3 பேர் தான், மற்றபடி எல்லாமே அந்த ஊர் மக்கள். அந்த அம்மா வந்து அந்த டீ கடை பாட்டி, அவங்க வீடே அங்கே தான். அவங்க வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு தான் மேலே ஏறணும். அதுக்கு இடையில தண்ணியே மேலே இருக்காது, அவ்வளோதான். எச்சி எச்சி முழுங்கிட்டு தான் நடக்கணும், வேறு வழியே இல்லை.
1: ஆனால் நீங்கள் அந்த மலை ஏறின உடனே ஒரு வசனம் சொல்லுவீங்க, வேட்டியை கீழே விரிச்சுட்டு ஒரு ஆணை இல்லை, எத்தனை ஆணை வந்தாலும் நான் இங்கே படுத்துட்டு தான் மேலே போவேன் அப்படின்னு. அது வந்து படத்தில் இருந்த வசனமா இல்லை நீங்கள் மலை ஏறி போன களைப்பில் வந்த வசனமான்ற மாதிரி எனக்கு?
0: அது யதார்த்தம் என்னென்னா, எனக்கு அந்த மக்கள் சார்பாக அந்த வழியை நம்ம கரெக்டாக சொல்லணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா அவ்வளோ லொக்கேஷன் பார்க்கல நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து அந்த மக்கள் மேலே ஏறி வர்றது இதை பார்க்கல, அது யாருக்கும் தெரியாது. நான் அங்கிட்டு திரும்பிட்டு அழுதுட்டேன் நான். அவங்களோட படுற பாடு அவ்வளோ பெரிய ஒரு, மேலே வந்து வேலையை பார்த்துட்டு திருப்பி கீழே இறங்கணும் அவங்க. அப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம தான் அவங்க அந்த கேரக்டர் நம்ம தான் சொல்கிறோம். அப்போ அதை நல்லா உள்வாங்கி நம்ம அதை கரெக்டாக பண்ணணுமே, அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் பார்த்தது.
1: உண்மையிலேயே சந்தோஷம். ஆக்சுவலி உங்களுடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த அந்த பயணங்கள்லாம் கேட்கும்பொழுது எனக்கு இப்பயுமே உள்ள அவ்வளவு சுவாரஸ்யமாகவும், ஓகே நம்ம அங்கே அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு நம்மளுடைய இந்த உரையாடலை தொடரலாம். உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது இந்த தருணத்தில் கேட்கலாமா?
0: மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து.
1: ஓகே, நம்ம ஒரு அழகான பாடல் இளையராஜா அவர்களுடைய இசையமைப்புல கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இந்த பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலே என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் நடித்த அந்த குள்ளநரி கூட்டம் திரைப்படமாக இருக்கட்டும், ஒரு கிடாயின் கருணை மனு திரைப்படமாக இருக்கட்டும், சத்திய சோதனை திரைப்படமாக இருக்கட்டும், பெரும்பாலான திரைப்படங்களில் உங்கள் வந்து காவல்துறை உடையிலேயே பார்க்கக்கூடிய ஒரு தருணம் அமையுது. அது எப்படி நீங்களே கேட்டு வாங்கிப்பீங்களா, எப்போ எனக்கு ஒரு போலீஸ் கேரக்டர் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அந்த கதையை எழுதுறவங்க ஒரு போலீஸ் கேரக்டர் வருது, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு ரைட்டர் கேரக்டர் வருது, அப்பா செல்வமுருகன் என்ன கூப்பிடுங்க அப்படின்றாங்களா, என்ன நடக்குதுன்னு அது?
1: இல்லை, இது என்னென்னா அந்த கேரக்டர் அவங்க ரசித்து பார்த்துருக்காங்கன்னு அதனுடைய வெளிப்பாடு தான் அது. கரெக்டாக இருக்கு, இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருக்காரு, இந்த மாதிரி நம்மளை கூப்பிட்றாங்க. அதை நான் நிறைய படங்களை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன்.
0: ஒரே மாதிரி சார்,
1: திரும்ப திரும்ப நம்ம இது போலீஸாகவே பண்ணிக்கிருக்கோமே, வேறு கேரக்டர் கொடுத்தா நம்ம நல்லா பண்ணலாமே, ஒரு தாய் மாமே அப்பா இந்த மாதிரி வேறு வேறு பண்ணணும்னு ஆசை. ஆனால் இப்படி ஒரு இதுக்குள்ளே நம்ம சிக்கிக்கிட்டோமேன்ட்டு வேறு வழி இல்லாமல். இப்போ சமீபத்தில் சேயன் படமும் கூட ஷூட்டிங்கு போய்கிருக்கு, அதில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போயிட்டு வந்திருக்கேன். அதுலேயும் நினைச்ச ஹெட் கான்செப்ட்
0: இது வந்து ஒரு கூடுதல் தகவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா சொல்லி கூப்பிட்டாங்களே, இல்லை அங்கே போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சதா?
1: அது எனக்கு தெரியாது, ஒரு சர்ப்ரைஸ். ஆனால் மேனேஜர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இப்போ என்ன கேரக்டர் என்ன கேரக்டர்னா அவர் இதை அவாய்ட் பண்ணிடுவேன்றதுக்காண்டி அவர் சொல்லவே இல்லை.
0: அவர் யோசிச்சிருக்கேன்,
1: அண்ணே நல்ல கேரக்டர்னே அப்படின்னு. ஓகே அப்படின்னு பார்த்தா காஸ்டியூமர் ஃபோன் அடிக்கிறாரு, சார் உங்கள் சைஸ் என்ன சார் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு, சார் இந்த மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள். அப்பத்தே எனக்கே தெரியும்.
0: அப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது அடுத்த தடவை காஸ்டியூமர் ஃபோன் பண்ணாருன்னா நீங்கள் ஒன்றும் வேண்டாம், எங்கள் வீட்லேயே ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, நானே போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போல.
1: அதுதான் அது கிடைக்கணும் உண்மையிலே. வேறு வேறு பாத்திரங்கள் கிடைக்கிறத நம்மளுடைய நடிப்பு திறமையை நம்ம காட்ட முடியும்.
0: ஆனால் இந்த கதாபாத்திரம் சார்ந்த இன்னொரு கேள்வினா, நீங்கள் காவல்துறை உடை போட்டு ஒரு காவல்துறை அதிகாரியாக திரையில் நடிக்கும் பொழுது உங்கள் தந்தையார் காவல்துறையில் பணிபுரிஞ்சதாக சொன்னீங்க இல்லையா, அவருடைய கேரக்டரைசேஷன் ஏதாவது நீங்கள் எடுத்து நடிக்கிறது உண்டா? அவர் பார்த்து ஓகே ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட இருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணது ஏதாவது தெரியல?
1: என்னன்னா இப்போ வீட்டுக்கு செலவுக்கு ரூபா வாங்க போகிறதுனா நான் தான் போவேன்.
0: ஓகே,
1: அப்போ அங்கே ஆக்டிவிட்டிஸ் என்ன நடக்குது என்ன எல்லாமே தெரியும். இப்படி நம்மளுக்குள்ள ஊறி போனது தானே, அம்மா அப்பா தானே அவர், அவருடைய இது சாயல் இருக்கும்ல நம்மள்ட்ட. ப்ளஸ் அதுக்காண்டி எல்லாரும் அப்படி பண்ணிடுவாங்களேன்னு சொல்ல முடியாது. இது வந்து என்ன அறியாமல் அது அது உள்ளே வந்துடும். இதையே ரொம்ப அழுத்தி அழுத்தி கேட்டு திருப்பவே நம்மளுக்கு அந்த போலீஸ் கேரக்டர்.
0: இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு காவல்துறை கதாபாத்திரம் வந்ததுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு. ஓகே, நான் அடுத்து என்ன கேள்வி கேட்கலான்னு இருந்தேன்னா, கதாநாயகன் வில்லன் குணச்சித்திர நடிகர் நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா ஐ மீன் ஒரு சினிமாக்குள்ள ஒரு நடிகருக்குண்டான ஜானர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ இருக்கு இல்லையா, உங்களுக்கு எது ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது? ஒரு கதாநாயகனாக நடிக்கிறது பிடிக்குமா, இல்லை வந்து ஒரு வில்லனாக நடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஆசையாரா, இல்லை குணச்சித்திர நடிகரா பயணிக்கணும், இல்ல நகைச்சுவை நடிகரா பயணிக்கணும், ஏதாவது ஒரு
1: எந்த கேரக்டரா இருந்தாலும் யதார்த்தமா நடிக்கணும்னு தான் நினைப்பேன்.
0: ஆஹா, இது ரொம்ப டிப்ளமேட்டிக்கான பதிலா இருக்கு.
1: ஆமா,
0: இல்ல மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ஆசை இருக்கு இல்லையா?
1: அந்த மாதிரி நீங்க வந்து அது பிக்ஸ் ஆகிடக்கூடாது, இதுதான் அப்படின்னு அந்த இது கிடையாது. எதா இருந்தாலும் யதார்த்தமா பண்ணணும், அதை நீங்க மீறினீங்கனாவே உங்களுக்கு அது உங்களுக்கு சலிப்பு தட்டிடும். அதுதான் கவனமா நம்ம பண்ணணும், யதார்த்தம்
0: கண்டிப்பா.
1: அந்த ஷட்டிலாக பண்ணையில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அழகு கிடைக்கும், தன்னறியாமல் நீங்கள் மெய்மறந்து பார்ப்பீங்க. நான் இதைத்தே பண்ணணும் அதைத்தே பண்ணணும்னு நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னாக்க யதார்த்தம் மீறிடும்.
0: ஆனால் நீங்கள் நடிக்கும் பொழுது உங்களுடைய நடிப்பு எல்லாத்தையுமே உற்று நோக்கும் பொழுது ரொம்ப சீரியஸான ஒரு கதாபாத்திரமாக இருந்தால் கூட இடையில எங்கேயாவது அந்த நகைச்சுவை உணர்வை நீங்கள் வெளிப்படுத்திடுறீங்க, அது வந்து உங்களுடைய இயல்பான குணம் போலவே தெரியுது. அதாவது அந்த நகைச்சுவை உணர்வு வந்து உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு?
1: அது வந்து எல்லாமே நண்பர்கள்ட்ட இருந்தது. நம்ம பேசையில் அவங்க தன்னை அறியாமல் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வாய் விட்டு சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்த உடனே. ஒரு கேத வீட்டுக்கு போனாலும் என்னைய பார்த்துட்டா டே வந்துட்டான்டா அவன் வந்து

0: கேட்டாண்டான்னு சிரிப்பாங்க. நான் அந்த மூடுக்கு போகணுமென்ட்டு நான் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக போவேன் அந்த கேத வீட்டுக்கு. பார்த்தா இவங்க பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சிரிப்பாங்க, இந்த வந்துட்டாண்டா இன்னும் ஜாலி தான் அப்படின்ற மாதிரி மூடில் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை நீங்கள் எங்கே போய் சொல்லுவீங்க? அப்போ நம்மள்கிட்ட நம்மளுக்கே தெரியாத ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்குது. அதுக்காண்டிய நீங்கள் எப்பயுமே இது பண்ணாலும் அதுவும் அயற்சி ஆயிரும். அப்போ இந்த இடத்துல இங்கேயும் ஒரு யதார்த்தம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ரசிப்பீங்க, இல்லைன்னா போர் ஆயிரும்.
1: ஆனால் இப்போ ஒரு கதாபாத்திரத்துக்காக நீங்கள் தயாராகக்கூடிய அந்த தருணம் இருக்குல்ல, அதாவது ஒரு கதையை நம்ம கிட்ட சொல்கிறாங்க, அந்த கதாபாத்திரத்தை விவரிக்கிறாங்க, ஸ்கிரிப்டை வாங்கி படித்ததுக்கப்புறமா ஓகே இந்த திரைப்படத்தில் இந்த கதாபாத்திரம், இப்போ நம்ம போலீஸ் கதாபாத்திரமே எடுத்துக்கிட்டால் கூட ஒரு திரைப்படத்தில் நடித்த ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரி அடுத்த திரைப்படத்தில் நம்மளை வெளிப்படுத்தாமல் அதில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதற்கான மெனக்கெடல் என்னவாக இருக்கணும் உங்களுக்கு?
0: அப்போ நான் முதலே கேட்டுருவேன், அசோசியேட்டு அல்ல டைரக்டர்ட்டே கேட்டுருவேன், இந்த போலீஸு இவர் வந்து லஞ்சம் வாங்குவாரா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, சாஃப்ட் நேச்சரா, என்னன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ராவல் ஆகணும். அதையும் அவர் சொல்கிற அளவுக்கு தான் நம்ம நடிக்க முடியும். நீங்கள் சுதந்திரமாகவும் பண்ண முடியாது. சில இயக்குநர்கள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ஆனால் நீங்கள் பண்ணுங்கண்ணே அப்படின்றவாங்க, அது இன்னும் வேறையாக இருக்கும். ஆனால் இதை சில நடிகர்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுக்கையில் அவங்க அந்த வரம்பு மீறிடுவாங்க, அதனால தான் பயப்படுவாங்க. இது போதும், இது போதும், இதுக்கு மேலே வேண்டாம், பண்ணிடாதீங்க அப்படின்னு வேறையாயிரும். அப்போ அவ்வளோ கண்ட்ரோல்டாக நம்ம இது பண்ணணும். அப்போ நான் வந்து முன்னாடியே கேட்டுருவேன், இந்த கேரக்டர் என்னவா இருக்குது, ப்ரீவியஸாக எப்படி இருந்தது, அந்த இது கேட்டுட்டு திருப்பி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் நம்ம அதோட ட்ராவல் ஆகையில் தான் அப்புறம் ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஜிம்மு போயில் ரெண்டு நாள் கை கால் உழையும்ல, அது மாதிரி உழைஞ்சு அப்புறம் ஒரு ஃபிட்டுக்கு வரும்ல, அது மாதிரி தான்.
1: சூப்பர்ண்ண, இன்னும் பல தகவல்கள் நடிப்பு துறை அந்த பயணத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அழகான பாடல் உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கேன், அந்த பாடலை கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆனால் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயம், நீங்கள் ஒரு இயல்பிலேயே ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர், எழுத்தாளர் அப்படின்ற அந்த முகம், இல்லை ஒரு எழுத்தாளர் செல்வமுருகன் அவர்கள் நடிகர் செல்வமுருகன் அவர்களுக்கு எப்படி துணை நிற்கிறார்? ஒரு படைப்பாளியாக இருக்கிற அந்த விஷயம் உங்களுக்கு நடிப்பில் எங்கேயாவது கை கொடுக்குதா?
1: அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை.
0: இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் கதைகளில் அத்தனை கதாபாத்திரங்களை படைக்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை படைக்கும் பொழுதும் உங்களுக்குள்ளேருந்து பல விஷயங்களை எடுத்து அதை அப்படியே இழுத்தாக வடிக்கும் பொழுது அந்த ஒரு மொமெண்ட் வந்து உங்களுக்கு நடிப்பில் எங்கேயாவது கை கொடுத்துருக்காங்க?
1: இல்லை, கதை வடிவம் வந்து இயக்குனருடையது. இப்போ நம்ம அங்கே போய் அவருக்கு தான் நம்ம அடாப்ட் ஆகுமே, நம்மளாக ஒன்று பண்ண முடியாது. எழுத்தாளரை தூக்கி அங்கே தள்ளி வச்சுட்டு அங்கே போய் அவர் கதைக்கு என்னவாக நிற்கணும் அப்படி போய் நின்றாதான் அந்த பாத்திரம் ஒரு தனித்துவமா தெரியும். இதையும் குழப்பணும்னாக்க சரியா வராது.
0: அதாவது பாலையும் நீரையும் பிரித்து மாதிரி,
1: அதுதான் இது ரெண்டையும் நீங்க பண்ணீங்கன்னாக்க அங்க போய்கிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரு ஒரு தாட்ல ப்ராசஸ்ல வச்சிருப்பாரு அந்த கேரக்டரை. அப்போ போயிட்டு நம்ம அதுக்குள்ள தலையிடவும் முடியாது, அந்த கேரக்டர் சிதஞ்சிரும், அதுக்குள்ள நம்ம போகவே கூடாது. இது தனி அது தனி, அவ்வளோதான்.
0: ஆனால் நடிப்பில் உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு?
1: நான் தான்.
0: ஆனால் நீங்கள் இந்த கேள்வி கேட்ட உடனே யோசிச்சிங்க பார்த்தீங்களா, ஆஹா இவரை சொல்லுவாரோ அவரை சொல்லுவாரோ அப்படின்னா யோசிச்சா நான் தான்.
1: இப்போ நீங்கள் இயக்குனர், இப்போ என்னை இயக்கிக்கிருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன எப்படி இது பண்ணணுமோ அது அந்த அளவுக்கு தான் எனக்கு லிமிட்டேஷன். அதை தாண்டி நான் ஏதாவது பேசிக்கிறேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த கண்ட்ரோல்லையே தான் நம்ம இருக்கணும். அதுதான், இதை போயிட்டு அவர் மாதிரி பண்ணணும் இவர் மாதிரி பண்ணணும்னா என்னைய நான் இழந்துருவேன்.
0: சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களை மட்டுமே திரையில் பார்க்கணும்.
1: நான் எப்படி சாப்பிடுவேனோ அப்படித்தான் நான் சாப்பிடணும். நான் சிவாஜி மாதிரி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டேன்னாக்கு, எம்ஜிஆர் மாதிரி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டேன்னாக்கு அது அங்கே வந்து ஓவர் ஆக்ஷன் ஆயிரும்.
0: அப்போ நான் இந்த கேள்வியை மாற்றி கேட்குறேன், உங்களுக்கு மிகவும் பிடித்த நடிகர் யார்? இப்போ மாட்டிப்பீங்கல்ல, இதுக்கும் நான் தான் சொல்லிடாதீங்க.
1: இது வந்து எனக்கு வந்து அப்படி கிடையாது. அந்த ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவங்க எடுத்து என்னை கண்ணீர் வரவழைக்கிற ஒரு சின்ன குழந்தையாக கூட இருக்கலாம், அது வேறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒருத்தர் மட்டும்னு நீங்கள் அடைக்கவே முடியாது. இப்போ ஒவ்வொரு 10 சிறுகை தொகுப்பு இருக்குது, இதில் நீங்கள் எப்படி நீங்கள் இது மட்டும்தான் அப்படின்னு ஒன்று, ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு கதை வந்து வேறு மாதிரி கொண்டு போகும். இப்படி உங்களை மாற்றி மாற்றி தான் கொண்டு போகும். நீங்கள் அதில் போய் நீங்கள் கமிட் ஆகிடக்கூடாது.
0: ஆனால் நான் வந்து உங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்பொழுது திடீர்

0: ஏதாவது ஒரு கெட்டப் போட்டு ஒரு போட்டோ போடுவீங்க, அதுக்கப்புறம் ஓகே அண்ணன் வந்து அடுத்த படத்துல நடிக்கிறாரு போல, அதற்குண்டான கெட்டப்பா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா இல்ல சும்மா விளையாட்டுக்கு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல பதில் சொல்லுவீங்க. இது என்ன உங்களுடைய ஹாபியா? அதாவது திடீர்னு பார்த்தா மீசையை வந்து அந்த சிங்கம் படத்துல வர மாதிரி விட்டுருக்கீங்க, தாடி விட்டு ஒரு புகைப்படம் போடுறீங்க, அந்த கெட்டப்ப மாத்திக்கிட்டே இருக்கீங்களா? அது ஒரு விளையாட்டா பண்றீங்க?
1: ஒரு நடிப்பு துறையில தான் இருக்கும், இது ஒரு இடத்துல ஒரு இயக்குனருக்கு இதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு இந்த கேரக்டருக்கு ஒரு சரியா வருவாரு, ஒரு சின்ன உந்துதல் தான். அதுக்குள்ள நம்மளுடைய எழுத்துல கொஞ்சம் முயற்சி பண்றது, சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணுவோமே. எல்லாரும் கால ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம், அதுல சின்ன ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க, அதுல ரெண்டு செகண்ட் ஆச்சு நம்ம நிப்பாட்டணும்ன்ற ஒரு வைராக்கியத்துல ஒரு சின்ன ஒரு ரைட் அப்.
0: ஆமா, அந்த ரைட் அப்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நீங்க உங்களுடைய படப்பிடிப்பு தளத்துல இருந்து நீங்க சாப்பிடும் பொழுது தேநீர் அருந்தும் பொழுது எடுக்கக்கூடிய புகைப்படங்களை போட்டு அதுக்கு ஒரு
1: அடைஞ்சிட்டு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்கி இருக்கிறது.
0: உங்களுடைய கனவு திரைப்படம்னு ஏதாவது இருக்கானு, இந்த மாதிரி ஒரு திரைப்படம் நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கனவு திரைப்படம் இருக்கா?
1: இப்படியாச்சும் ஒரு நல்ல நடிகர்ன்றது வந்து ஒரு பரவலாக ஒரு வரணும்னு தான் ஆசை. அது நல்ல திரைப்படம் அது எப்படின்னு எனக்கு தெரியலை.
0: ஆனால் இவ்வளோ தன்னடக்கம் தேவையான
1: இந்த உண்மைதான்
0: எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் ஏன் இது சொல்கிறேன்னா, எழுதுறீங்க, ஒரு ரெண்டு நாவல் எழுதியிருக்கீங்க, ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கீங்க, இத்தனை திரைப்படங்களில் நடிச்சிருக்கீங்க, அதுவும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்துறீங்க, ஆனாலும் உங்களுக்குள்ள நல்ல நடிகர் ஆகணும்ன்ற ஏக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நினைக்கும் பொழுது தான் ஓகே.
1: ஆமாம், அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போ நம்ம உலகத்துக்கே கதை சொல்கிறோம், எங்கெங்கேயோ இருக்கிறவங்களும் கூட நம்ம அந்த படத்தை பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு நம்ம வந்து எவ்வளோ உண்மையாக இருக்கணுன்றது ஒன்று இருக்குல்ல, அதனுடைய வெளிப்பாடு தான். நான் அதை நினச்சிட்டு தான் அந்த ஒரு பயத்தோடு பண்ணுவேன். அதுக்குள்ளே ஒரு நேர்மை இருக்கணும் அப்படின்னா, பிச்சைக்காரன்னா பிச்சைக்காரனாகவே இருக்கணும், அந்த வாடையோடு தான் உட்காந்துருக்கணும். வாடை தெரியாது ஆடியன்ஸுக்கு, தெரியாது, ஆனால் எனக்கு அது இருக்கணும். அப்படி போனால் தான் உங்களுக்கு வந்து அது முழுமையடையும் அந்த பாத்திரம்.
0: ஒரு திரைப்படத்தை சுட்டி காட்டி ஓகே இந்த மாதிரி ஒரு திரைப்படம் நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களோன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் திரைப்படங்களில் நடிக்கும் பொழுது சில நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது நம்ம வந்து நிறைய நடிச்சிருப்போம், ஆனால் திரைப்படத்தில் போய் பார்க்கும்பொழுது ஒரே ஒரு காட்சியோ இல்லை இரண்டு காட்சியோ வந்திருக்கும். வெவ்வேறு காரணங்களால் நம்ம நடித்த காட்சிகள் வந்து நீக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து உங்களுக்குள்ளே எப்போயாவது அந்த ஏக்கமோ ஏமாற்றமோ இருந்திருக்கு, அப்பா நம்ம இவ்வளோ உசுரை கொடுத்து நடிச்சிருக்கோம் ஆனால் ஒரே ஒரு சீன் தானே வந்திருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி தருணங்களை நீங்கள் எப்படி கடந்து வரீங்கன்னு?
1: இந்த மனநிலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் ஒரு மூணு சீன் இருந்துச்சுனாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்குமே, அது மிஸ் ஆகுது அப்படின்னு. அப்போ இன்னும் நம்ம ப்ரூவ் பண்ணலைன்னு அர்த்தம்.
0: நீங்கள் அதையே ஒரு உந்து சக்தியாக எடுத்துக்கிறீங்க.
1: அப்போ நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு வரலை, அப்போ வந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளை கூப்பிட்ருவாங்கள்ல, அப்போ அதை நோக்கி நம்ம ஓடணும். அப்படித்தான் எடுத்துக்கிடுவேன். சரி ரைட்டு, அதை போய் நம்ம யாரை போய் குற்றம் சொல்கிறது?
0: கண்டிப்பாக
1: இதை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எனக்கு அந்த கேரக்டர் கொடுங்க இந்த கேரக்டர் கொடுங்கன்னு தப்பாயிடும். இந்த முகம் தேவைன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு பூமிக்குள்ளே இருந்தாலும் தோண்டி எடுத்துருவாங்க. இந்த கலை உலகம் வந்து அந்த மாதிரி இந்த முகம்தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அது இன்னும் நம்மளுக்கு அமையலைன்னு அர்த்தம்.
0: அதாவது நீங்க எவ்வளவு பெரிய வழியை ரொம்ப சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே சொல்லும் பொழுது ஓகே அந்த பக்கம் வந்து இத்தனை ஆண்டு கால நடிப்பு பயணமும் இப்ப இத்தனை ஆண்டு கால எழுத்து பயணமும் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி நான் கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இசைஞான இளையராஜா அவர்களை நீங்கள் சந்தித்த தருணம், அந்த தருணம் எப்படி இருந்தது? ஏன்னா நீங்க இளையராஜா அவர்களுடைய பாடல்களாக தான் கேட்கறீங்க. அப்படி இருக்கும்பொழுது அதுல இருந்தே தெரியுது நீங்க வந்து எவ்வளவு இளையராஜா அவர்களை பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி ரசித்து பார்த்த அந்த மனிதரை நீங்கள் சந்தித்த தருணம்.
1: அவர் ராஜா சாரை வந்து எல்லாரும் புகழாத மனிதர்கள் இல்லை, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். எல்லாரும் வேற வேற வேற வேற எல்லாமே சொல்லிட்டாங்க, இன்னும் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் மேற்கு தொடர்ச்சி மலை ரெக்கார்டிங்க்கு நானே இயக்குனரோட போயிருந்தப்ப ரொம்ப யதார்த்தமா அப்படின்னு வந்தாரு. வந்துட்டு அப்படி இப்படின்னாரு, உடனே நோட்ஸ் எழுதினாரு. எல்லாமே சொல்றது தான், இது நான் கண் கூட பார்த்தது. அவர் வாட்டில் வந்தார், டக்கு டக்குன்னு எழுதிட்டார். திருப்பி ரூம்குள்ளே போயிடுவாரு, திருப்பி இவங்க ரிகர்சல் பார்ப்பாங்க. பார்த்தா ஏதோ நம்மளுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாமல் தனித்தனியாக சவுண்டிங் வரையில் நம்மளுக்கு வேறு

0: தெரியும்ல,
1: கண்டிப்பா
0: ஒரு மாதிரியா தெரியும். அது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்படி கேட்கையில் அழுதுகிட்டே கேட்டேன்.
1: ஓ,
0: அந்த மாதிரியான ஒரு அவருடைய இசை வந்து இதுலேயே பேக்ரவுண்ட் மியூசிக்கே வேற லெவலில் பண்ணியிருப்பாரு.

0: இந்த அளவுக்கு மனசில் பதிஞ்சிருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் அது பேக்ரவுண்ட் மியூசிக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அது.
1: ஆனால் ரொம்ப அழகாக பாடுறீங்க, ஹம்மிங்கும் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. எனக்கு இசை பயிற்சி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இசை கலைஞன் எங்கே, அதற்கான விதை எங்கே இருந்து வந்ததுன்னு,
0: அது ஒரு பெரிய கதை.
1: அந்த கதையை சொல்லுங்கள், நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
0: என்னென்னா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன், அவள் 8th ஸ்டாண்டர்ட் படிப்பேன், அவள் கூட சும்மா விளையாடுவேன், அப்போ பாடுவேன், இது பண்ணுவேன். அவங்க அம்மா வந்து தங்கச்சி, அது என்னென்னா ப்ளே ஸ்கூல் வச்சுருந்துச்சு இங்கே கோடம்பாக்கத்தில். பார்த்தா கடைசியில் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுது, அண்ணே எங்கே இருக்கீங்க அப்படின்னு. என்னப்பா என்ன, ஏன்னா இவன் ஷூட்டிங் போகிறாள், சரி என்ன ஏதோ அப்படின்ட்டு நான் பதறி கேட்குறேன். இல்லை எங்கள் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு. எதுக்குப்பா என்னப்பா, இல்லை பாட்டு கிளாஸு உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு. என்னப்பா எனக்கு எதுக்கு பாட்டு கிளாஸ், நானே பல பிரச்சனையில் ஓடிக்கிருக்கேன், இதில் போய்கிட்டு பாட்டு கிளாஸில் அதான் தெரியாது, ஒரு சாஸ்திரத்துக்காச்சும் நீங்கள் வாங்கன்னு சொல்லுது. சரி இன்னும் வெஸ்ட் பாம்பளம் ஓடுறேன். போனால் ஒரு மாஸ்டர் உட்காந்துருக்காரு, ராமம் போட்டு உட்காந்துருக்காரு, தம்புரா சவுண்டு கேட்குதுங்கன்னு. உள்ளே ஒரு சின்ன பிள்ளை உட்காந்துருக்கு, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை. அதாவது அப்படின்னு தந்தோடனே அவர் இதுலேயே இருக்கார், ஹம்மிங்லேயே இருக்கார், இருக்காரு. உடனே இது கதை திறந்துட்டு மாஸ்டர் அப்படின்னா அப்படின்னு கையை மட்டும் கட்டுறாரு. சரின்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் எப்பயுமே பொதுவாக எப்படி பேசுவாங்க, சார் வாங்க சார், மேடம் சொன்னாங்க அவர் மேடத்துடைய ஹஸ்பண்டு நீங்கள் ஃப்ரெண்டாம்ல, சரி சரி உங்களுக்கு இசையில் நாட்டம் இருக்கா, ரொம்ப சந்தோஷம், எப்போ இருந்து வர்றீங்க, இதுதானே முறை
1: வழக்கம்.
0: அவர் சாண்டு கையை அழைக்கிறாரு, உட்காருங்கிறாரு. அப்படியே உட்காரு, அந்த சின்ன பிள்ளை உட்காந்துருக்கு. உடனே சாங்கிறாரு, நான் என்னையை சாப்பிடிக்க சொல்கிறாரு, பிடிக்கிறேன். அங்கிட்டு எங்கிட்ட அதை பிடிக்க முடியலை, ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது, பதஷ்டம். இதுன்னு திடீர்னு போனால் சரின்ட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த கிளாஸு முடியுது, வேர்த்துருச்சு, சரின்ட்டு உடனே பதஷ்டத்தில் வெளியில் வந்தோடனே இந்த பிள்ளையை திட்டுறேன் நான், தேவையில்லாத வேலையை எது பண்ணிக்க இருக்க. அவர் என்னடனா எதுவுமே பேசாமல் உட்காருங்கிறாரு அப்படிங்கிறாரு. என்னத்தை இப்போ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கண்ணா, நீங்கள் வேறண்ணா, இது வந்து எவ்வளோ பெரியது தெரியுமா, நீங்கள் வாங்கண்ணா அப்படி பண்ணுங்க. நீ இந்த பிஸ்னஸ் மைண்டில் நீ பேசிக்கிருக்க நீயே அப்படின்னு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். நீ பிஸ்னஸ் மைண்டில் ஒரு ஆளை ஒன்று கவுத்த பார்க்குற நீ, நான் அது பண்ண முடியாது அப்படிங்கிறேன். உடனே இல்லைண்ணா இது வந்து சரஸ்வதிண்ணா அப்படி இப்படிங்குது, நீ நல்லா ரொம்ப தெளிவாக பேசுகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன். உடனே மாஸ்டர் சொல்லிட்டாரு, சனி ஞாயிறு வருவீங்களா அப்படின்னு.
1: இது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம்.
0: திருப்பி வந்தா உடனே ஓகே நீங்கள் வந்து தம்புரா வாங்கணும் அப்படிங்கிறார். தம்புராவா, தம்புரானா என்னன்னே தெரியாது. சரி ஓகே என்ன சொல்கிறாரு, சரி அது எப்படியும் ஒரு 250 ரூபா 300 ரூபா இருக்குமான்னு பார்த்தா 4600.
1: அப்பா
0: சின்ன எஃப்எம் டப்பா மாதிரி இருக்கும், மணி மியூசிக்கல்ஸில் இங்கே மேட்லி சப்வேல அவரே வந்து எனக்கு செக் பண்ணி வாங்கி கொடுக்குறாரு. அப்போ வாங்கி கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, வந்து மியூசிக்கை நீங்கள் கற்றுக்குறீங்களோ அது வேற, இந்த தம்பூர் அவங்கள்ட்ட வந்ததே பெரிய பாக்கியம் அப்படிங்கிறாரு. நான் தான் என்னுடைய மைண்டு தான் ஒரு விஷயத்தை ரொம்ப உள்ள ஆழமாக யோசிப்பேன்னு சொல்கிறேன்ல,
1: கண்டிப்பாக கண்டிப்பாக
0: அது அங்கே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இது ஏதோ நம்மளை இழுத்து எங்கேயோ கொண்டு போகுது, நம்மளுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, இல்லை 4600 ரூபாய்க்கு இதை வாங்கி என்ன செய்ய போகிறோம், இது ஏதாவது பாட்டுக்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல சானு ஒரு இதுதான் வரும் உங்களுக்கு, இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் அப்படியே இருக்கேன். பார்த்தா ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி மியூசிக் கிளாஸ்

0: மியூசிக் கிளாஸா, என்ன கிளாஸ் போறீங்கனே அப்படிங்கிறாரு. என்ன சொல்றதுனே தெரியல, என்ன கிளாஸ் அண்ணே, ஹிந்துஸ்தானி இருக்கு, கர்நாடிக் இருக்கு, வெஸ்டர்ன் இருக்கு, எதுக்கு போறீங்க தெரியல
1: சார்.
0: ஆனா மியூசிக் கிளாஸ் போறேங்கிறேன். அவர் கட்டணம் சிரிக்கிறாரு. என்ன எப்படி இருக்கீங்க, உடனே இந்த பிள்ளைக்கு போன போறேன். இவா இது பண்ணார்ல மாஸ்டர், அது என்ன கிளாஸ் எடுக்கிறாரு, நீ பண்றது பாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியல. என் ஃப்ரெண்டு கடந்து சிரிக்கிறாங்க. அண்ணே அவர் ஹிந்துஸ்தானி எடுக்கிறாருன்னு. ஹிந்துஸ்தானியா, கர்நாடிக்னாலும் பரவாயில்ல, ஹிந்துஸ்தானி எப்படி? சரின்ட்டு 1 இயர் அவர்கிட்ட போனேன்.
1: சூப்பர் சூப்பர்,
0: இது ஏதோ நம்மளை பண்ணது அப்படின்ட்டு.
1: இதுவும் ஒரு விபத்து தான்.
0: ஆமா, ஐயோ இது பயங்கரமானது. அடுத்து வந்து இவற்றிருந்து நான் 1 இயர் போயிட்டு அப்படியே பல போராட்டத்தில் இதுக்கு நம்ம காசு கொடுத்து எல்லாமே இது பண்ணி வந்துட்டு, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கர்நாடிக் போவோம் அப்படின்னு திருப்பி கர்நாடிக்கை தேடுறேன். அப்போ தேவா சாரு, வேல்முருகன், இவங்க பெரிய பெரிய டீம் பூராமே எல்லாருமே வந்து அம்மாப்பேட்டை கிருஷ்ணமூர்த்தின்ட்டு அவர்கிட்ட கற்றுக்கிட்டவங்க.
1: ஓகே,
0: அவர் நம்ம மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நண்பர், அவரை வச்சு பிடிச்சி போயாச்சு. அவருக்கு 90 வயசு, அவருமிக்கிட்டு கிடக்காரு. அவரு ஹார்மோனிய பெட்டியவே அமுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் என்னைய பார்த்துட்டு, அப்படியா கற்றுக்கிறியா, சரி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. அவரை போட்டு சித்திரவதை பண்ணுறது நம்மளுக்கு சரியாக வராதுன்னு அவர்கிட்ட இருந்து ஓடுறேன். இப்படியே தேடுறேன். அப்போ இந்த நாவலை டைப் பண்ணி ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கிற இடத்துல, இங்கே சாலி கிராமத்தில் கேட்குறேன் நான், இங்கே யாரும் கர்நாடிக் யாரும் எடுக்கிறாங்களா, நம்பரை நோட் பண்ணிக்கோங்கிறாரு. டக்குன்னு எடுத்தோடனே பார்த்தா கடைசியில் ஒரு நம்பரை கொடுக்குறா, அடிக்க அங்கே இதே சாங்கு போய்கிட்டு இருக்கு, இது பஜன் மாதிரி எடுத்துக்கிருக்காரு. கிளாஸு ஈவினிங் கூப்பிடுங்க அப்படின்ட்டு வச்சுட்டாரு. அப்போ ஒரு சரியான இடத்துக்கு தான் போகிறோம்னு பார்த்தா, கடைசியில் அவர் யாருன்னா செனாய் பிளேயர், நம்ம பாலிஷ் இருக்கார்ல அவங்க சன்னு, இளையராஜாக்கெல்லாம் பல ஆயிரம் கணக்கில் செனாய் வச்சவர், அங்கே போய் ஜாயின் பண்ணி இன்ன வரைக்கும் போய்க்கிருக்கேன்.
1: அதாவது நான் உங்களை பற்றி தேடிய தகவல்களில் தவறவிட்ட தகவல்கள் 2. ஒன்று, நீங்கள் ஒரு பாடலாசிரியர் அப்படின்ற தகவல்கள் நான் தேடாமல் விட்டுட்டேன். இன்னொன்று, உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய இசை கலைஞர், இசை காதலர் ஒளிந்திருக்கார் அப்படின்றத வெளியுலகத்துக்கே தெரியாம நீங்களே வச்சிருக்கீங்க பாருங்க.
0: இது இளையராஜாட்டே கேட்டாலுமே அவரே அதைத்தானே சொல்றாரு, எனக்கே ஒன்றும் தெரியலைங்கிறேன், அப்புறம் என்னைய போய்கிட்டு இப்படி இசை கடல் அது இதுன்னு இருக்கீங்க. ஆஃப்டரால் நான் போய் சொல்ல முடியுமா யார்ட்டையாச்சும், சொல்லுங்க பாப்போம்.
1: இதுக்கு நான் எதுவே சொல்ல மாட்டேன்.
0: இந்த ஜாம்பவான இசை கடவுளே அந்த அளவுக்கு ஒரு பணிவா போகல, நம்ம எல்லாம் தூசி. அப்ப நம்ம எங்க போய் சொல்ல முடியும், நீங்க யதார்த்தம் நீங்க கேட்டதுனால நான் பாடினேன். அது சுதியோட பாடினா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ளேயும் ஒரு நேர்மை இருக்கணும்
1: கண்டிப்பா.
0: சும்மா ஏதோ வந்தோம் பாடணும் அப்படி இருக்க கூடாது, அது வந்து நம்ம ஆத்மார்த்தமா பாடணும்
1: கண்டிப்பா.
0: அதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நான் ஆனால் பயிற்சி எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன்.
1: அதாவது எந்த ஒரு கலையும் முறையான பயிற்சி மூலம் போனால் நிச்சயம் வெற்றி அடையலாம் அப்படின்றத உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கேன், அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 103.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு. மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு. பரவாயில்லையே.
0: பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.

0: உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில், ஐ மீன் கலை பயணத்தில் ரொம்ப முக்கியமான அங்கம் வகிப்பவர்கள் உங்களுடைய நண்பர்களாக கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. பல்வேறு தருணங்களில் பல்வேறு உதவிகளை, அதாவது எதிர்பாராத உதவிகள் செய்யக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்கன்னா நம்மளுடைய நண்பர்களாக தான் இருப்பாங்க. உங்களுடைய எழுத்து பயணமாக இருக்கட்டும், உங்களுடைய நடிப்பு பயணமாக இருக்கட்டும், உங்களுடைய இசை பயணமாக இருக்கட்டும், வெவ்வேறு தருணத்தில் உங்களோட துணை நின்ற உங்களுடைய நண்பர்கள் பற்றி பேச முடியுமா?
1: இப்போ இந்த நாவல்லையே நான் வந்து சமர்ப்பணம் யாருக்குன்னு கேட்டாரு பப்ளிஷரு, நூல்வனம் பப்ளிஷர் அவர் மணிகண்டன். அப்போ நான் சொன்னது, என்னுடைய குடும்பத்தாருக்கும் இன்று வரை என்னை தூக்கி சுமக்கும் நண்பர்களுக்கும் அப்படின்னு நாவலில் நான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி என்னைய இது இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நாவலை பார்த்தாலும் அது அந்த இதை வந்து அன்னைக்கிலேருந்துன்றது மாதிரி தானே வரும். அது மாதிரி என்னைய வந்து ஒரு குழந்தை மாதிரி வச்சுருக்காங்க. இது யாருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு நண்பர்கள். இப்போ சமீபத்தில் என்னுடைய நண்பனுடைய சுகரில் வந்து அவனுக்கு கால் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு, அந்த கரண்டை கால் வரைக்கும் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. திரும்ப 2வது நாளையிலே திருப்பி பார்த்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது, மேலே வரணும் அப்படின்றது, இன்னும் 1.5 அடி எடுக்கிற மாதிரி இருக்குன்னு. இந்த பெயினில் படுத்திருக்கான் மதுரையில். பார்த்தா நான் ஒரு என்னுடைய இடம் அந்த விஷயமாக நான் அங்கே போயிருக்கேன், அந்த இடத்த விற்கிறதுக்காக அது டைம் இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு மனச்சோர்வுலையும் இவனையும் பார்த்துக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். வழியில் அப்படியே படுத்து துடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கேட்ட ஒரு வார்த்தை, என்ன ஒரு மாதிரியாக இருக்க, இல்லைப்பா வந்து இந்த இடத்த முடிக்கலான்னு வந்தேன், அது என்ன டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை ஒரு 50 ரூபா இருந்துச்சுனாக்கா அந்த இதை மற்ற இதுகளை முடிச்சுக்கலாம், ஒரு 50,000 ரூபா இருந்துச்சுனாக்கா அப்படின்னு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு நகத்தை கடிக்கையில் லேசாக அந்த நகைக்கண்ணில் பட்டுச்சுனாவே உயிர் போகும், அவ்வளவு வலி வந்து அது நம்மளை கொண்டு எடுத்துரும். அவன் ஒரு பக்கம் காலையே எடுத்துட்டு அவன் படுத்துக்கிட்டு அவனுடைய இதில் இருந்து எனக்கு 1 ரூபாயை போட்டு விடுறான், இதை வச்சுக்கோ. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்?
0: நட்பின் அழகு.
1: இது நாம் ஒரு தாய்க்கு மேலே போயிட்டாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: இதை நான் எங்கே போய் நான் சொல்கிறது? அப்படி ஒரு என்னுடைய என்னை இன்ன வரைக்கும், இப்போ லாஸ்ட் டைம் நான் சிங்கப்பூர் மலேசியா டூர் போயிருந்தேன், இவ என்கிட்ட எதுவுமே இல்லை, நிதர்சனமாக போனேன், ட்ரெஸ்ஸோடு போனேன், முழு இன்ப சுற்றுலாவை ஆக்கி என்னைய கூட்டிட்டு வந்தான் நண்பன்.
0: அதாவது உங்களுடைய நண்பர்கள் பற்றி நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் பொழுது, திருவள்ளுவர் நட்பு குறித்து எழுதின எல்லா திருக்குறளும் உங்களுடைய நண்பர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு.
1: இந்த எழுத்து, இந்த பாடல்கள், இது எல்லாமே நான் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கேன்னா, இது அவங்களுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக. என் நண்பன் வந்துட்டான், இது சினிமானாலும் சரி எதுனாலும் சரி, இது அவங்கள நினைச்சு நான் ஓடுறேன். நான் ஒரு லைம் லைட்டில் இருக்கையில் அவங்களுக்கு பெருமையாக இருக்குமே, நம்ம காலத்தில் அவங்களுக்கு நம்ம திரும்ப செய்யணுமே அப்படின்ற ஏதோ ஒரு இதில் நம்ம ஒரு இதுக்கு வந்துட்டோம்னா அதை நம்ம திரும்ப செய்யணுமே அப்படின்ற ஒரு மனநிலையில் என்னுடைய பயணம் போய்கிட்டு இருக்கு.
0: ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய பெயரே வந்து, தலைப்பே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள் நான், அதாவது ஒரு கலைஞனாக ஒரு எழுத்தாளராக உங்களுக்குள் இருக்கும் உங்களை நீங்கள் கண்டறிந்த அந்த தருணங்கள் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இது.

0: உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளருக்கும் சரி, அந்த நடிகருக்கும் சரி, அந்த பாடகருக்கும் சரி, நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன?
1: இது காலங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறோம். 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப குறுகிய காலம். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தேன், இதற்குள்ள நம்ம வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ மற்றவர்களுக்கு உதவியாக, ஒரு குடும்பத்திலையும் நம்ம வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். எல்லாத்தையும் அனுசரித்து அந்த சகிப்புத்தன்மை ஒன்று இருந்துச்சுனாவே மனிதன் ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்துடலாம். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன். ஏதோ கோபப்பட்டோ அந்த மாதிரி போய் வந்து இது பண்ணி அது அவசியம் இல்லாதது. இன்னைக்கு தேட்டரு மாதிரி இன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்து விவகாரத்துக்கு அவ்வளோ பெரும் கூட்டம் நிற்கிது. இங்கே வந்து பெருசாக வந்து சகிப்புத்தன்மை இல்லாததுனால இப்படி ஒரு இதில் நிற்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. பிள்ளைய 7 பிள்ளைய இருக்கும், 8 பிள்ளைய இருக்கும், ப்ளஸ்ஸு மாமனார் மாமியார் எல்லாரையும் பார்த்து வளர்த்து இவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு பெருந்தன்மையாக இருப்பாங்க. எந்த விதத்துலேயும் அவங்க வந்து மிகைப்படுத்தாமல் வாழ்ந்துட்டு போவாங்க. நம்மளுக்கு இப்போ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் அவங்கவுங்க குடும்பத்தை அமைச்சிக்கிறோம். அதுக்குள்ளே விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு வாழணுன்றதான் என்னுடைய ஆசை.
0: ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் எந்த அளவுக்கு இனிமையாக ஆரம்பித்ததோ அதே மாதிரி நிகழ்ச்சியினுடைய நிறைவும் உங்களுடைய குரலில் ஒரு அழகான பாடலோடு நிறைவு செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மறுத்துடாதீங்க. அதாவது உங்கள் கதைகளில் நீங்கள் எப்படிலாம் ட்விஸ்ட் வைப்பீங்க, அந்த மாதிரி நான் என் இன்டர்வியூவில் ட்விஸ்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா.

0: ரொம்ப நன்றி.
1: இந்த நன்றி,
0: பொறுமைக்கு நன்றியா அண்ணா. இது உண்மையிலே எனக்கு பெருமை என்ன, அந்த அளவுக்கு அழகான ஒரு குரல்ல இனிமையான பாடலை நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்டது ரொம்ப நன்றி. இந்த எனக்குள் நான் நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய கலைப்பயணத்திலிருந்து பல அரிய தகவல்களோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சதுல ரொம்ப சந்தோஷம். நேயர்களுக்கு நிறைவா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: அகில இந்திய வானொலி நிலையம் இங்கு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து போன ஒரு இடத்துல இந்த அளவுக்கு எனக்குள் நான் இந்த உரையாடலுக்கு என்னை அழைத்து கௌரவித்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ரொம்ப நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது எனக்குள் நான் நிகழ்ச்சி. நம்மளோடு இணைந்திருந்தது நடிகரும் எழுத்தாளரும் பாடகருமான செல்வம் முருகன் அவர்கள் தான். மீண்டும் அடுத்த ஒரு எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். தொடர்ந்து இணைந்தீர்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தொடர்வது பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: அனிருத்த பிரம்மராயரிடம் அவள் நேரடியாக வினா தொடுக்கிறாள். ராஜாங்க ரகசியத்தை சுமந்து கொண்டு செல்லும் ஒரு பெண்ணைத்தான் கைது செய்யும்படி சொன்னதாகவும், அப்படி ஏதேனும் ராஜாங்க ரகசியத்தை, குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அருள்மொழிவர்மனை பற்றிய செய்தியை தாங்கிக் கொண்டு வானதி செல்கிறாளா என்பதை நேரடியாக வானதியிடமே அனிருத்த பிரம்மராயர் கேட்டு வினவ, அதற்கு வானதி தேவி, சக்கரவர்த்தியின் திருக்குமாரரை குற்றம் சாட்டப்பட்டவர் என்று

0: சொல்வதே பெரும் குற்றம் இல்லையா? இது சோழகுலத்துக்கு எதிரான சதி இல்லையா? இதை பற்றி குந்தவை பிராட்டியிடம் தெரிவித்தே ஆக வேண்டும் என்றும் வானதி கூறுகிறாள். அதற்கு அனிருத்த பிரம்மராயரும்,
1: வேஷாகச் சொல் தாயே, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் பிறகு ஒரு கணங்கூட இங்கே தாமதிக்க வேண்டிய அவசியமில்லை. நானே உன்னை இளைய பிராட்டியிடம் பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன்.
0: தங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால்?
1: சொல்லாவிட்டால் என்பதே கிடையாது தாயே. இந்த கிழவனிடமிருந்து அவ்வளவு சுலபமாக தப்ப முடியாது. என் கேள்விக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்றார் அமைச்சர்.
0: ஐயா, சர்வ வல்லமை படைத்த முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரே, ஒரு சக்தியும் இல்லாத இந்த ஏழை அபலை பெண்ணிடமிருந்து தாங்கள் இளவரசரை பற்றி எதுவும் அறிய முடியாது. இந்த யமகிங்கரர்கள் சற்று முன் பயமறுத்தியது போல என் கையை தீயிலிட்டு எரித்த போதிலும் நான் ஒன்றும் சொல்லப்போவதில்லை.
1: கொடும்பாளூர் வீழ வேளிர் குலத்துதித்த கோமகளே, உன்னுடைய மன உறுதியை கண்டு மெச்சுகிறேன். ஆனால் இளவரசரை பற்றி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன் என்று நீ கூறினாயே, அது அவ்வளவு சரியன்று. ஏற்கனவே சில விவரங்கள் நீ சொல்லிவிட்டாய். இன்னும் ஒரு விவரத்தையும் சொல்லிவிட்டால் அதிக நஷ்டம் ஒன்றும் நேர்ந்து விடாது, என் வேலையும் எளிதாய்ப் போய்விடும்.
0: வானதி மறுபடியும் திடுக்குற்றாள். வாய் தவறி ஏதாவது சொல்லிவிட்டோமோ என்று நினைத்தபோது அவளுடைய நெஞ்சை யாரோ இறுக்கி பிடிப்பது போல இருந்தது. உடம்பெல்லாம் பதறியது. இல்லை இல்லை, நான் ஒன்றும் சொல்லிவிடவில்லை. இந்த கிழவர் என்னை ஏமாற்ற பார்க்கிறார் என்று எண்ணி சிறிது தைரியமடைந்தாள். ஐயா, வேதம் சொல்லும் உம்முடைய வாயிலிருந்து பொய் வரலாமா? சுந்தர சோழரின் முதலமைச்சர் இல்லாததை கற்பித்துச் சொல்லலாமா? நான் இளவரசரை பற்றி எதுவும் கூறவில்லையே, நான் ஏதோ கூறியதாக சொல்லுகிறீரே என்றாள்.
1: யோசித்து பார்த்தாயே, நன்றாக யோசித்து பார். ஒரு விஷயத்தை பற்றி பேசாமலேயே அதை பற்றிய விபரத்தை தெரிவிக்க முடியாது என்று நீ கருதினால் அது பெரிய தவறு. நீ சொல்லாமல் சொன்ன விபரத்தை குறிப்பிடுகிறேன், கேள். இளவரசர் அருள்மொழிவர்மர் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாக உலகமெல்லாம் பேச்சாக இருக்கிறது. குடிமக்கள் அதிகாரிகள் அனைவரும் சோக கடலில் ஆழ்ந்திருக்கிறார்கள். உனக்கும் அந்த செய்தி தெரியும். அப்படி இருக்கும் போது நீ இளவரசரை பற்றி ஒரு விபரமும் சொல்ல மாட்டேன் என்று கூறினாய். அதிலிருந்து வெளியாவது என்ன? இளவரசர் இறக்கவில்லை என்பது உனக்கு தெரியும் என்று ஏற்படுகிறது. அவரை பார்ப்பதற்கு நீ நாகைப்பட்டினம் போகிறாய் என்று நான் சொன்னதையும் நீ மறுக்கவில்லை. இறந்து போன இளவரசரை நான் எப்படி பார்க்க முடியும் என்று திருப்பி கேட்கவில்லை. நாகைப்பட்டினம் போகவில்லை, வேறு இடத்துக்கு போகிறேன் என்றும் நீ சொல்லவில்லை. ஆகையால் நாகைப்பட்டினத்தில் இளவரசர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவரை பார்க்க போகிறாய் என்பதையும் ஒப்புக்கொண்டு விட்டாய். மிச்சம் நீ சொல்ல வேண்டிய விவரங்கள் இரண்டே இரண்டுதான். நாகைப்பட்டினத்தில் இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அந்த செய்தி உனக்கு எப்படி தெரிந்தது என்றும் கூற வேண்டும். இந்த இரண்டு விவரங்களையும் நீ கூறிவிட்டால் அப்புறம் ஒரு கணம் கூட இங்கே தாமதித்து இந்த கிழவனோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு எங்கே போக விருப்பமோ அங்கே போகலாம்.
0: வானதியின் உள்ளம் இப்போது அடியோடு கலங்கிப் போய்விட்டது. முதன் மந்திரி கூறியது உண்மை என்றும் தன்னுடைய அறியாமையினால் இளவரசரை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் உணர்ந்தாள். தான் செய்துவிட்ட குற்றத்துக்கு பிராயச்சித்தம் உண்டா? கிடையவே கிடையாது. உயிரை விடுவதைத் தவிர வேறு ஒன்றுமில்லை. ஐயா, தாங்கள் என் பெரிய தந்தையின் ஆப்த நண்பர் என்று சொன்னீர்கள். என்னை தாங்கள் மகள் என்றும் உரிமை கொண்டாடினீர்கள். தங்களை ஒன்று கேட்டுக்கொள்ளுகிறேன். நான் நாகைப்பட்டினம் போகவும் விரும்பவில்லை, பழையாறைக்கு போகவும் விரும்பவில்லை.
1: கொடும்பாளூருக்கு போக விரும்புகிறாயாக்கும்? அது நியாயம்தான். அங்கேயே உன்னை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன்.
0: இல்லை ஐயா, கொடும்பாளூர் போகவும் நான் விரும்பவில்லை. இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போக விரும்புகிறேன். தங்களுடைய ஆட்களிடம் சொல்லி அதோ தெரியும் பலிபீடத்தில் என்னை பலி கொடுத்து விட்டு போகச் சொல்லுங்கள். நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாள்.
1: தாயே,

0: விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றி வைப்பதாகச் சொன்னேன். ஆகையால் மறுவுலகத்துக்குத்தான் நீ போக வேண்டும் என்றால் அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் என்னுடைய கேள்விகளுக்கு விடை சொல்லியாக வேண்டும்.
1: ஐயா, என்னை வீணில் துன்புறுத்த வேண்டாம். நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லப் போவதில்லை. என்னை தங்கள் மகளாக கருதுவதாய் சற்று முன் தாங்கள் சொன்னது உண்மையாயிருந்தால்?
0: மகளே, அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. உன்னை நான் பெற்ற மகளாகவே கருதுகிறேன். உன் குடும்பத்தார் எனக்கு எவ்வளவு வேண்டியவர்கள் என்பது ஒருவேளை உனக்கு தெரிந்திராது. உன் பெரிய தந்தையும் நானும் 40 ஆண்டுகளாக தோழர்கள். ஆனால் ராஜாங்க காரியங்களில் சிநேகிதம் உறவு என்றெல்லாம் பார்ப்பதில்லை. பெற்ற தந்தை என்றும் பார்க்க முடியாது, அருமை குமாரி என்றும் பார்க்க முடியாது. ஏன், சக்கரவர்த்தியின் காரியத்தையே பார். தமது சொந்த குமாரன் ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்தபடியால் அவனை சிறைப்பிடிக்கும்படி கட்டளையிடவில்லையா?
1: ஐயா, பொன்னியின் செல்வரை பற்றியா இவ்வாறெல்லாம் பேசுகிறீர்கள்? அவர் ராஜாங்கத்துக்கு விரோதமாக என்ன சதி செய்தார்?
0: ஓஹோ, உனக்கு அது தெரியாது போல இருக்கிறது. இலங்கைக்கு போர் செய்ய போவதாய் சொல்லிவிட்டு பொன்னியின் செல்வர் போனார். அங்கே நமது வீரப்படைகள் இலங்கை படைகளை முறியடித்தன. அந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றிக் கொள்ள பார்த்தார். இது ராஜாங்கத்துக்கு விரோதமான சதியல்லவா? இதை அறிந்ததும் சக்கரவர்த்தி தமது திருக்குமாரரை சிறைப்படித்து கொண்டு வருவதற்கு கட்டளை அனுப்பினார். இளவரசர் அந்த கட்டளையை மீறி கடலில் வேண்டுமென்று குதித்து தான் இறந்து விட்டதாக பொய்ச் செய்தியை பரப்பச் செய்தார். பிறகு கரையேறி இங்கேயோ ஒளிந்து மறைந்திருக்கிறார். இந்த விவரங்கள் உனக்கு தெரியாதபடியால் அவர் இருக்கும் இடத்தை நீ சொல்ல மறுத்தாய் போலும். அப்படிப்பட்டு ராஜாங்க விரோதியை நீ மறைத்து வைக்க முயன்றால் அதுவும் பெரிய குற்றமாகும். ஆகையால் சொல்லிவிடு அம்மா
1: என்றார் முதன் மந்திரி. வானதி இதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரமெல்லாம் இப்போது பொங்கி பீரிட்டுக் கொண்டு வெளிவந்தது. பொன்னியின் செல்வரை குறித்து முதன் மந்திரி கூறிய தூஷணைகளை எல்லாம் அவளால் பொறுக்க முடியவில்லை.
2: அந்த சாது பெண் வீராவேசமே உருவெடுத்தவள் போலாகி கூறினாள்.
1: ஐயா, தாங்கள் கூறியது ஒன்றும் உண்மையில்லை. இளவரசர் மீது வீண் அபாண்டம் கூறினீர்கள். இலங்கையில் நமது படைகள் சோர்வடைந்திருந்த காலத்தில் இளவரசர் அங்கே சென்றதினாலேயே உற்சாகம் கொண்டு போராடினார்கள். பொன்னியின் செல்வர்தான் இலங்கையில் நம் வெற்றிக்கு காரணமானவர் என்பது உலகமறிந்த உண்மை. அவருடைய வீரத்தையும் மற்ற குணாதிசயங்களையும் பார்த்து இலங்கை மக்கள் அவர் மீது அன்பு கொண்டார்கள். போரில் புறமுதுகிட்டோடி ஒளிந்து கொண்ட தங்கள் அரசனுக்கு பதிலாக இளவரசரை தங்கள் அரசனாக்கிக் கொள்ள விரும்பினார்கள். புத்தகுருமார்கள் இலங்கை சிம்மாசனத்தை பொன்னியின் செல்வருக்கு அளித்தார்கள். பொன்னியின் செல்வர் சிம்மாசனம் தனக்கு வேண்டாம் என்று மறுதளித்தார். அத்தகைய நேர்மையானவரை குறித்து தாங்கள் இவ்வாறு அவதூறு சொல்லியிருக்கிறீர்கள். இளவரசர் தந்தையின் கட்டளை என்று அறிந்ததும் தாமே சிறைப்பட்டு நேரே தஞ்சைக்கு புறப்பட்டு வந்தார். அவர் கடலில் வேண்டுமென்று குதிக்கவில்லை, தம் அருமை சிநேகிதரின் உயிரை காப்பாற்றுவதற்காகவே குதித்தார். சக்கரவர்த்திக்கு விரோதமாக அவர் சதி செய்யவும் இல்லை. இந்த அபாண்டங்களை எல்லாம் கேட்க என் செவிகள் என்ன துர்பாகியம் செய்தனவோ தெரியவில்லை.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: பழையாறையில செம்பியன் மாதேவியுடன் அனிருத்தர் மிக முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தார் அல்லவா? அப்ப அந்த மூதாட்டி வேண்டி கேட்டுக்கிட்டாங்க, ஐயா, தங்களுடைய மதி நுட்பமும் ராஜ தந்திரமும் உலகம் அறிந்தவை, அவற்றை பெண்பாலாகிய என்னிடம் காட்ட வேண்டாம். அதுக்கு முதன் மந்திரி கொடுத்த விளக்கம், பெருமாட்டி, தங்களிடம் நான் வாதாட வரவில்லை, என் சாமர்த்தியத்தை காட்டுவதற்கும் வரவில்லை. இந்த சோழ நாட்டை பேரபாயத்திலிருந்து காப்பாற்றி அருளும்படி மன்றாடி பிரார்த்தனை செய்ய வந்தேன். அடுத்து குந்தவையுடன் உரையாடிக்கிட்டு இருந்த போது அவரை கேட்டா, பழுவேட்டரையர்கள் 2 கப்பல் நிறைய வீரர்களை அனுப்பி இளவரசரை சிறைப்பிடித்து கொண்டு வரச் செய்தது உமக்கு தெரியாதா? இதுக்கு அவர் கொடுத்த பதில் அவருடைய அனுபவ முதிர்ச்சியை காட்டுது. தெரியும் அம்மா, தெரியும். அத்துடன் இருந்தால் இப்பொழுது பொன்னியின் செல்வனுக்கு

நேர்ந்துவிட்ட கதிக்கு பழுவேட்டரையர்களை பொறுப்பாளிகள் ஆக்கலாம். அவர்கள் அனுப்பிய கப்பல்கள் இரண்டும் நாசமாகிவிட்டன. உன்னுடைய ஓலைக்காகத்தான் இளவரசன் புறப்பட்டான் என்று அவர்கள் சொன்னால் யார் அதை மறுக்க முடியும்? ராமேஸ்வரத்தில் ஆழ்வார்க்கடியானோடு உரையாடிக்கிட்டு இருந்தபோது சுந்தர சோழரும் தானும் இளம் பிராயத்திலே ஒரே ஆசிரியரிடம் பாடம் கற்றதை பற்றி அனிருந்தர் சொன்னார். அந்த சாஸ்திரங்களில் ஒன்று தர்க்கம். வாத முறையின் முக்கியமான கூறுகளை விளக்கும் இதனை

0: இப்படி பெரும் சிக்கல்களை உருவாக்கிடும் என்கிற கவலை நமக்கு புரியுது. கடல்ல குதிச்ச இளவரசரை தேட எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டன. இதை கேட்ட பிறகு மக்கள் அமைதியா வீடு திரும்பினதை பார்த்தோம். இந்த நிலையில முக்கியமான ராஜாங்க ரகசியம் அறிஞ்ச பெண் ஒருத்தி தனியா போய்கிட்டு இருக்கா என்ற விஷயம் தெரிய வந்தா அது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அல்லவா? குந்தவையோடு உரையாடிக்கிட்டு இருந்த போது வேணும்னே நாகைப்பட்டினம் சூடாமணி விஹாரத்தை பற்றி குறிப்பிட்டு சக்கரவர்த்தியின் கட்டளையுடன் ஒரு சிறிய சைன்யத்தையே வேணுமானாலும் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்ன பொல்லாத மனிதர் அவர். பேச்சு வழக்கில் இடம்பெற்றுவிட்ட உறுதிமொழி சொற்களில் ஒன்று பேஷ், பெரும்பாலும் நன்றுன்னு பொருள். அனிருத்தர் வானதியிடம் நன்றாக சொல்லிக்கொள்னு கிண்டல் பண்ணினார் இதை பயன்படுத்தி. தூஷணை, மாசுபடுத்துதல், குற்றங்காணுதல், வீண் அபாண்டம், வீண் பழி, பொய்க்குற்றம், இடுநிந்தை. நேர்களே, பொன்னியின் செல்வர் மேலே அதீத பற்று காரணமா பெரியப்பா பூத்தி விக்ரமகேசரி கள்ளங்கபடு அறியாத அந்த ஓடக்கார பெண்ணை கடுமையாக எச்சரித்தது நினைவுக்கு வருது இல்லையா? சரி, அனிருத்தரும் வானதியும் நடத்துகிற இந்த வாதப்போர் எதில் முடிய போகுது?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:15.

0: காட்சி வீதியில் கவிதை உலாவர, கற்பனை தேரினில் கனவுகள் வலம் வர, இசையோடு ஓர் இனிய பயணம். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன் நிலாவே.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
0: இந்த இனிமையான அழகான இரவு பொழுதில் உங்களுடைய மனதை வருடும் இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வளம் வர காத்து கொண்டிருக்கிறது. காற்றலையின் நேரலையில் உங்களுக்காக உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை. நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியின் தொடக்கமாக அமைந்த பாடல் அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றிருந்த பாடல். மனு மற்றும் சுவர்ணலதா இணைந்து பாடிய பாடல் அது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேரம் 9:21:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. என் இனிய பொன்னிலாவே, நிலவின் வருகையால் இரவு அழகாகிறது, பாட்டின் வருகையால் நம் மனம் பண்படுகிறது. நிலவொளி நம் பூமியை நனைப்பது போல இசையொலி நம் இதயத்தை நனைக்கிறது. நிலவு கண்களுக்கு விருந்தாகிறது, பாடல் காதுகளுக்கு விருந்தாகிறது. இரண்டும் இணையும் இந்த இனிய இரவு வேளையில் உங்கள் மனங்களை மகிழ்விக்க இதோ காற்றலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியின் திரை இசை பாடல்கள்.

உதயகீதம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. கவிஞர் மூமேத்தா எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். இது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் 9:32. நேர்களே, வெண்ணிலவு, இனிய வெண்ணிலவு

வானில் உலாவந்து கொண்டிருக்கும் நேரம் இது. இனிய மெல்லிசை மனதில் உலாவந்து கொண்டிருக்கும் நேரம் இது. அழகான இனிமையான இனிய ராகங்கள் உங்களுக்காக இந்த வேளையில் வழங்கி கொண்டிருக்கிறது. காற்றலையின் நேரலையில் விவித் பாரதியின் தமிழ் பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

ரமணன் இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிலவு சம்பந்தமான பாடல்கள் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அழகாக நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அதே போல் ஒரு அழகான பாடல், ஆராரோ ஆரிரரோ திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்கிறது. இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3, நேரம் 9:38.

எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், அது வாலி எழுதிய பாடல், சங்கர் கணேஷ் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேரம் 9:47. இது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து வருகிறது. கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல், சிதம்பரநாதன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். மலேசியா வாசுதேவன் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல் அது. வைரமுத்து எழுதியது, MS விஸ்வநாதன் இசையமைப்பில் ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல், என் இனிய பொன்னிலாவே, நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க வருகிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி.

0: இரவின் அமைதியில்
1: இதயம் எழுதும்
0: இசை கவிதை
1: என் இனிய
0: பொன் நிலாவே.
2: நேரம் 10 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். புதிய நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக சுட சுட அப்படியே நீங்கள் கேட்ட உடனே இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கேருந்து பதிவிடுறீங்க அப்படிங்கிற விவரங்களை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல் உங்களுக்கு உடனடியாக உங்களை வந்து அடையும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். 9444001023. மறுபடியும் சொல்கிறேன், 9444001023 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை எங்களுக்கு பதிவுகளாக போடுங்க. உங்களுக்கு உடனடியாக அந்த பாடல் வந்தடையும், நீங்கள் வந்து கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒரு பாடல் வருது, சொல்ல துடிக்குது மனசு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருகம்பாக்கம், சென்னை விருகம்பாக்கத்திலேருந்து கவினையா அப்படிங்கிறவங்க இந்த பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நேயருக்காக சொல்ல துடிக்குது மனசு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடலை கேட்போம். இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ரொம்பவே ஒரு அழகான பாடல் கேட்டிருந்த அந்த நேயருக்கு நன்றி. அந்த பாடல் இடம்பெற்றிருந்த திரைப்படம் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படம் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் கேட்டோம். கவிஞர் வாலி எழுதிய பாடல் இசை ஞானி இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. ரொம்பவே அழகான பாடல்கள், நிறைய நேயர்கள் நிறைய நிறைய பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகான பாடல்களின் தொகுப்பு இசை தொகுப்பாக கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம கேட்போம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கென்ன மேலே சென்றாய் அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை பாடியிருக்கார் எஸ்.பி. பாலசுப்ரமணியம். கவிஞர் வாலி எழுதிய பாடல், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் வரும் பாடல் அது. அந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மஸ்கட் ஓமன்லேருந்து மஸ்கட்லேருந்து ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. சுரேஷ் விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் அந்த பாடலை கேட்டிருக்காரு. அந்த நேயருக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இதயம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
1: 1, 2, 3.

ரொம்ப அருமையான தத்துவ பாடல் கேட்டோம். ரொம்ப அழகான பாடல்களை நேயர்கள்லாம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தொட்டி ஜெயா என்கிற திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் காட்டுப்பாக்கத்திலிருந்து வினோத் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. என்ன பாடல் கேட்டிருக்காருன்னா, உயிரே என் உயிரே அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடலை கேட்டிருக்காரு. இதே போல் இந்த பாடலை இன்னொரு நேயரும் கேட்டிருக்காங்க. அது எந்த நேயர் அப்படின்ட்டு பாடல் முடிந்த பிறகு சொல்கிறேன். இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் இப்பொழுது 10:14.

தொட்டி ஜெயா திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். கார்த்திக், அனுராதா, ஸ்ரீராம் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் இது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒலித்தது. அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்த நேயர்கள் வினோத் காட்டுப்பாக்கத்திலேருந்து கேட்டிருந்தார். கூடவே பார்த்திங்கன்னா திருவள்ளூர்லேருந்து ஷெரீப் அவரும் வந்து இந்த பாடலை ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்க. கேட்ட அந்த நேயர்களுக்காக அந்த பாடல் வழங்கப்பட்டது. கேட்ட நேயர்களுக்கும் நன்றி. நேரம் 10:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்களுக்காக உடனுக்குடன் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிற நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9444-00-1033 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், உங்கள் பேர், நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தின் பெயர், இது எல்லாத்தையும் இந்த விவரங்களை உங்களுக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உடனுக்குடிய உங்களுக்காக வந்து சேரும். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான பாடலை கேட்டிருக்காங்க. 4 கில்லாடிகள் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். கவிஞர் கண்ணதாசன் எழுதியது, இசையமைப்பாளர் வேதா. இந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேகலாவுதீன் அப்படிங்கிறவர் நல்லம்பல்லேருந்து, காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல்லேருந்து ஷேகலாவுதீன் அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கார். அந்த நேருக்காக அந்த பாடல் வருகிறது. இணைந்திருங்கள், இன்னும் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:26. நேயர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பசும்பொன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்திமரத்து பள்ளத்திலிருந்து புனிதா கௌதமன் அவங்க வந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டால், தாமரை பூவுக்கு அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்கன்னு பார்த்தா, கிருஷ்ணா சந்திரன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து எழுதியது, வித்யாசாகர் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன திரைப்படத்திலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, லவ் டுடே திரைப்படத்திலிருந்து வர பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், வைரமுத்து எழுதியது, சி சிவா இசையில் வருகிறது அந்த பாடல். அந்த பாடலை விரும்பி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். நேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோயில் ஊற்று முகம்லேருந்து எஸ் சதீஷ் அவர் தான் கேட்டிருக்காரு. என்ன அழகு அப்படின்னு அழகான பாடல் கேட்டிருக்காரு. விரும்பி கேட்ட அந்த நேயருக்காக உடனடியாக அந்த பாடல் வருது. நீங்களும் கேளுங்க, நானும் கேட்குறேன். ரொம்ப அழகான பாடல். இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 10:38. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காட்சலையின் நேரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மணலி மாறன், தமிழ் மாறன், வெற்றி மாறன். சென்னையிலேருந்து அவங்க விரும்பி கேட்டிருக்க பாடல் என்ன திரைப்படத்திலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து அழகு நிலா காயும் அப்படிங்கிற ரொம்ப அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பாடல் இந்த இனிய இரவு பொழுதில் ரொம்பவே அழகாக்கும். இந்த இனிய இரவு பொழுதை கேட்கலாம், இணைந்திருங்கள். இது

0: பாரதியின் தமிழ் பண்பலை.
1: என் கண்ணு இல்ல சாமி, அழாதப்பா. அடே எவனோ செத்த மகனே, அழாதரா. டேய் இப்ப நீ அழகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது.

0: ஏன்பா வெங்கிட்டு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்கள உள்ள படுக்க வச்சுட்டு நானும் என் சம்சாரமும் வாசல்ல படுக்கையை போட்டோம். ராத்திரி 12 மணி வரைக்கும் நீயே கச்சேரி வச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசி.
1: புரியுது புரியுது, நான் ஒதுங்கிக்கிறேன்.

ஒரு ஊர்லேயே ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். மனோ பாடிய பாடல், வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் முந்தானை முடிச்சி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கவிஞரா முத்துலிங்கம் எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. அந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் யாருன்னு பார்த்தா கொருக்குப்பேட்டையிலிருந்து முத்துமாரி, அவங்க தான் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த நேயருக்காக இந்த பாடல் வருகிறது, கேளுங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கோவில் புறா திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார் அப்படின்னு பார்த்தா, சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து ஏ சீனிவாச வரதன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. வேதம் நீ அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை கேஜே யேசுதாஸ் பாடியிருக்காரு. கவிஞர் புலமை பித்தன் எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை.

நேருக்காக ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, அக்னி சாட்சி அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல், கனா காணும் கண்கள் மெல்ல அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் நேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஊர பக்கத்திலேருந்து பார்த்திபன், நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இதே பாடலை இன்னொரு நேரும் கேட்டிருக்காரு. பொன்னேரியிலேருந்து கலை அவங்களும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அக்னி சாட்சி திரைப்படத்திலேருந்து அதே பாடலை அவங்களும் விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த நேயர்களுக்காக அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் அக்னி சாட்சி திரைப்படத்திலிருந்து. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி.

வணங்குகிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால்தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல்கள். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் நம்மோடு சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்காகவும் இன்றைக்கி ஒரு அழகான பாடல்கள் தான். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்களுக்காக நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நான் என்ன பாடல் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேளடி கண்மணி படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படிங்கிற அந்த பாடல் தான் காத்துட்ருக்கு. எஸ்பிபி அவங்களுடைய குரலில், பாவலர் வரதராஜன் அவங்களுடைய அழகான வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:06 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா? எஸ்பிபி அவங்களுடைய குரலில் மண்ணிலிருந்த காதல் இன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படின்னு ரொம்ப அழகான பாடலை தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரைட், இதுவும் அதே மாதிரியான ஒரு இதமான பாடல் அப்படின்னே சொல்லலாம். எஸ் அரங்கேற்ற வேலை படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. ஆகாயவின் நிலாவை தரை மீது வந்ததேனோ அப்படிங்கிற பாடல் தான் கேட்டி. யஸ்தாஸ் மற்றும் ரமணன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலியா அவங்களுடைய அழகான வரிகளில் இளையராஜா அவங்களுடைய குரலில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம் முடிஞ்சிருங்க இசையோடு.

எஸ் 11:11 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ அப்படின்னு எஸ் ரைட் தொடர்ந்து உங்களுக்காக அழகான பாடல் காத்துட்ருக்கு. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்படிங்கிற பாட்டு தான் தளபதி படத்திலிருந்து காத்துட்ருக்கு. எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக கேட்டு நினைச்சிருங்க. எஸ் இலையோட

11:19 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், தளபதி படத்திலிருந்து கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து பாடல் காத்துட்ருக்கு. ஆத்தாவுன் கோவிலிலே படத்திலிருந்து ஒத்தையடி பாதையில் அப்படிங்கிற பாடலாம் எடுத்து வச்சுருக்கேன். மலேசியா வாசுதேவன் அவங்க

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரமான ரோஜாவி படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அதோ மேக ஊர்வலம் இதோ மின்னல் தோரணம் அப்படிங்கிற பாடல் தான். மனோ மற்றும் சுனந்தா ரெண்டு பேரும் பாடின பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:25 அதோ மேக ஊர்வலம் அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து கீதாஞ்சலி படத்திலிருந்து ஒரு பாடல் காத்துட்ருக்கு, ஒரு ஜீவன் அழைத்தது அப்படிங்கிற பாடல் தான். இளையராஜா மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:31 ரொம்ப அழகான பாடலாக உங்களுக்காக சிட்டான் சிட்டான் குருவி அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. புது நெல் புது நாற்று படத்துலேருந்து மனு மற்றும் ஜானகி பாடியிருக்காங்க. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோட.

ரொம்ப அழகான பாடல் சிட்டான் சிட்டாங்குருவி பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக இதய கோவில் படத்தில் இருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், வானு உயர்ந்த சோலையில் அப்படிங்கிற அந்த பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரலில் கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ், ரொம்ப அழகான பாடல். வானம் உயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் ரொம்ப அழகான பாடலில் கேட்டு முடிச்சோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கேன். நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற படத்தில் இருந்தால் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே அப்படிங்கிற அந்த பாடல் தான். பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுஷிலா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வாழி அவங்களுடைய அழகான வரிகளில் காத்துட்ருக்கேன். கேட்கலாம்னு நினைச்சிருங்க சேலையோட.

எஸ் 11:46 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அப்படின்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து சிந்து பைரவி பாடலிருந்து உங்களுக்கு அழகான பாடல் காத்துட்ருக்கு. சித்ரா அவங்களுடைய குரலில் உயர்மத்து அவங்களுடைய அழகானவர்களில் எஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே அப்படிங்கிற அந்த பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசேலையோட.

எஸ் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. எஸ் நம்மோட சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸிலும் நேயர்கள் நம்மோடு நினைச்சிருந்தாங்க. அதோடு சேர்ந்து முகநூலில் நம்மோடு பாபு முள்ளக்காடு சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், முதல் பாடல் மண்ணில் என்ற இந்த பாடல் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டி நகர் தியாகராய நகர்லேருந்து சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஷஹீரா ரசூல், இனிய இரவு வணக்கம் சஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம்ங்க. தொடர்ந்து பாபு முள்ளக்காட்டிலேருந்து வெரி குட் நைட் அப்படின்னு இருக்காரு, குட் நைட் சார். புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் அவரும் மெசேஜ் பண்ணியிருக்காரு, மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனி இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பர்வதவர்தினி, இனிய இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஒழித்த முதல் பாடல் கேளடி கண்மணி படத்திலிருந்து ஒழித்த மண்ணில் இந்த காதல் என்று, அது ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் ஒரு பெரிய கவிதையை அனுப்பியிருக்காங்க. வானலையில் வருகை வசந்தராகம் தருகை, வளம் தந்த பொதிகை, வளம் வந்த பாடல்கள், சுகம் தரும் தேடல்கள், மனசு மயங்கும் கீதங்கள், மறக்க இயலாத நாதங்கள், பண்பலை கட்டி வைத்த இன்ப அலை, நன்றி அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபேஸ்புக் வீரராகவன் வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து குணசேகரன், இணையிற வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவரோடு சேர்ந்து குணசேகரன் பணப்பள்ளி ஆணைக்கட்டி கோவை மாவட்டத்திலிருந்து பண்ணியிருக்காங்க. புரசேவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஏழு கிணறுலேருந்து அபுதாஹேர் ஒரு பெரிய பூக்கள் அனுப்பியிருக்காரு. அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, அன்பு அறிவிப்பாளர் சகா பார்த்திபன் அவர்களுக்கு அன்பான வணக்கம், நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரபு தேவி என்ன சொல்லியிருக்காங்க, இனி இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அவினாசி பிரபு, ஸ்ரீதேவி, ஸ்ரீ சாயுங் எல்லாருக்காகவும் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனி இரவு வணக்கம்.

மனசு வாங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மாம்பழம் ராதாகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. பர்வதவர்தனி அருமையான பாடல்கள், அரங்கேற்ற வேலை படத்திலிருந்து ஒழித்த அகாய வெண்ணிலாவே, அப்புறம் சுந்தரி கண்ணாளர் செய்தி பாடல்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலக்ஷ்மி சுந்தரி கண்ணாளர் செய்தி ரொம்பவே அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்புறம் அம்பத்தூர் முத்துலக்ஷ்மி அவங்க நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பாடல்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் என்ன பாடல் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், எஸ் ரைட், உங்களுக்காக ரெண்டு பாட்டு நான் எடுத்து வச்சேன். அந்த ரெண்டு பாட்டில் எந்த பாட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு இந்த பாட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுனால நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக மெல்ல திறந்த கதவு படத்திலிருந்து வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே அப்படிங்கிற பாடல், எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேருடைய குரலில் உங்களுக்காக அழகான பாடலாக நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலின்.

பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

தித்திக்க தித்திக்க பூசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மீரா திரைப்படத்திற்காக நந்தபாலா எனும் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமி மற்றும் பேபிராதா அவர்கள் குரலில்

4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக அன்பு வடிவாக என்னும் பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுஷிலா அவர்கள் குரலில்.

0: நேரம் 4:10. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: பொங்கும் மங்கலம். நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில், ஸ்ரீ கணபதி நீ, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்,

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே. ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் பாடல் தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாரதா சுப்ரபாரதம் பாம்பே சகோதரிகள் குரலில்